நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 அஸ்வின மாதம் 18 தேதி 2026 ஆண்டு அக்டோபர் திங்கள் 10 நாள் இன்று சனிக்கிழமை மதியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒளிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49. மங்கள இசை.

நாலொரு குறள். ஈகை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமை வைத்திழக்கும் வன்கணவர். இக்குறளு

கான விளக்கம், தாம் சேர்த்துள்ள பொருளை பிறர்க்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மையுடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ? மீண்டும் குரல், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடமை வைத்து இழக்கும் வன்கணவர்.

காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் தொழில் முனைவு, பசுமை சிந்தனைகளிலிருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை. வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:00 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை, வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு பிறருக்கு உதவி அனுபவம், நெறிப்படுத்துபவர் விஜயலட்சுமி அவர்கள். 12:00 துலா கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி எஸ் பாலஸ்ரீ. 12:30 பன்னிசை மாலை, இதில் எஸ் சௌமியா அவர்கள் பாடிய நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்ஜுமினியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வாணில் எரிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. 5:00 இளைய பாரதம், கடலூர் கிருஷ்ணசுவாமி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பால்சுவை நிகழ்ச்சி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி பெத்துச்சட்டிப்பட் தியாகி எம் நடேசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பால்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 6:20 மனோரஞ்சதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள் சென்னை அஞ்சல். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை

நிகழ்ச்சி. அர்ச்சனா ஜி உபாத்யாயா அவர்களின் பாட்டு டெல்லி ஏஞ்சல். படிப்பு ஆகாஷ்வாணி மங்களூர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலர். தொடர்ந்து முதன்மேலை வரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு, 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலைவரிசையின் நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 இனிய நேரம், 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 11:47 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி ஏஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
1: நம்பி அகப்பொருள். இந்நூல் நாற்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர், ஐந்தினை உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்தினை என்பது பொருந்தா காமமாகும். ஐந்தினைக்கு உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒரு வழித்தனத்தல் வரைவிடை வைத்து பொருள் வயில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்துடன் நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியாவண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, ஐந்தினை, பெருந்தினை கொள்ளப்படும். களவழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல், வரைவு இடைமறித்து ஒரு பொருள் உயிர் பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன.

0: கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, ஊடலுக்கு உரிய கிளைவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை தெல்ல தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் ஐந்தாவது மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் கொடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும் சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகநைந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. உங்கள் இல்லங்களை தெய்வீக அலைகளால் நிரப்ப வருகிறது தெய்வீக ராகம்.

இந்நாளை இறைவனின் இறைநாமத்தோடு தொடங்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக உமாரமணன் மற்றும் ஏ வி ரமணன் அவர்கள் பாடிய ஸ்ரீ வெங்கடேசன் புகழ் பாடல் கேட்கலாம்.

இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கட்டும், இனிய இசையினும் உள்ளத்தில் நிறையட்டும். தொடர்ந்து கேட்போம் ஒரு தெய்வீக பாடலை, புரோவி நட்ராஜ முதலியார் பாடியது.

நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது arpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் இறைவனை பிரார்த்திப்போம். அவனது அருளை நினைவுபடுத்தும் அடுத்த பாடலை கேட்டு மகிழ்வோம். ஷாகுல் ஹமீது குரலில்

இசையில் இறைவனை காண்போம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவுற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 23 நாள் சனிக்கிழமை, நேரம் 6:35. எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் முதல் பகுதி கேட்கலாம்.

0: என்ன கருத்த முத்த, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, என்ன பாட்டு இது?
1: ஓ காத்து முத்தா, வந்துட்டியா? உன்னதம்மா எதிர்பார்த்துனேன்தான். வர்ற பாட்டத்தில் எள்ளு பயிரிடலாம்னு நினச்சிருந்தேன், அப்படியே மனசில் பாட்டு வந்துச்சா, பாடிக்கிட்டு அப்படியே வரப்போகிறோமா வந்தேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, நெல் அறுவடையே முடிச்சிட்டேன்.
1: ஆமாம்,
0: அதனால் பட்டத்தில் எள்ளு போடலாம் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை.
1: ஆமாம்,
0: எதனால் இந்த ஆசை வந்துச்சு?
1: கதை முத்த, எள்ளு பயிரிட்டால் நாமளே நல்ல எடுக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு.
0: அர்த்தமுத்து, உன் யோசனை ரொம்ப கரெக்டான யோசனை தான். ஏன்னா எள்ளு வந்து எண்ணெய் வித்து பயிர்களுடைய அரசி அப்படின்னு சொல்கிறாங்கப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாம், இருக்கிற எண்ணெயிலேயே விலை அதிகமாக இருக்கிறது இந்த எள்ளு எண்ணெய் தான், அதாவது நல்லெண்ணெய் தான்.
1: ஆமாம்ப்பா,
0: இந்த எள்ளு சாகுபடியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டேன். வா வா உட்காருப்பா.
1: சரி சரி சரி,
0: ரொம்ப வெயிலாக இருக்கு.
1: ஆமாம்,
0: அந்த வேப்ப மரத்து கீழே போய் உட்காருமா?
1: ஆ, உட்காரலாம் உட்காந்து முத.
0: சரிப்பா சரிப்பா. சரி, பேசிக்கிட்டே இருக்கிறிய, என்ன எடுத்துட்டு வந்த எனக்கு?
1: கதை முத, நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் உனக்காக 15 எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா, 2 லிட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறான், அதான் 15. கதை முத, அதான் தூக்கு செட்டில் வச்சுக்கிறான்.
0: கதை முத்த, உண்டாப்பா, முதல்ல அதை குடிச்சிட்டு அப்புறமா சொல்கிறேன்ப்பா.
1: ஆ சரிப்பா, இந்தப்பா ஒரு சொம்ப நீ குடிப்பா.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா.
1: நல்லா தித்திப்பா இருக்கா?
0: சூப்பரா இருக்குப்பா. பா, வெய்ய நேரத்துல
1: இந்த
0: 15 குடிக்கிறது தனி சுகம்ப்பா.
1: ஆமா ஆமா, காத்து முத்தா, இப்பதான் இந்த சீசன் இருக்கு, அதனால தினமும் காலையில அந்த 15 சாப்பிடுப்பா, உடம்புக்கு நல்லது.
0: ஆமாப்பா, 15 நிறைய சத்து இருக்கு. நீ கேட்டேன்னா எள்ளு பயிர் சாகுபடி தானே?
1: எள்ளு பயிர், எள்ளு பயிர்.
0: நான் வேற உன்கிட்ட எள்ளு பயிர் எண்ணெய் வித்து பயிருடைய அரசி

0: அப்படின்னு சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுப்பா எள்ளு பயிரு.
1: அப்ப எள்ளுனுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லுப்பா விவரமா.
0: சொல்றேன்ப்பா, தமிழ்நாட்டுல எள்ளு பயிரு 300,000 ஹெக்டர்ல சாகுபடி செய்யப்பட்டு 32,000 டன்கள் உற்பத்தி செய்யப்படுதுப்பா.
1: ஓஹோ,
0: சராசரியா ஒரு ஹெக்டர்ல 433 கிலோ எள்ளு கிடைக்குதுப்பா. உலக அளவுல நல்லெண்ணெயுடைய மருத்துவ குணங்களை எல்லாரும் இப்ப ஒத்துக்கிறாங்க.
1: ஓஹோ,
0: இந்த வேலையில எள்ளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா, சந்தையில அதுக்குன்னு ஒரு போட்டி இருக்கு. அதனால அதை பயன்படுத்தி நாம உயர் விளைச்சல் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கடைபிடிச்சு நல்ல லாபம் எடுக்கலாம்ப்பா.
1: காத்துமுத, அப்ப எள் பயிர எந்தெந்த பருவத்துல எந்தெந்த ரகம் பயிரிடலாம், அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா விவரமா சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா. இப்ப மானாவாரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
1: சரி,
0: ஏன்னா இப்ப தண்ணி கிடையாது, இயற்கையில பெய்யக்கூடிய மழையை நம்பிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, அதுலயும் ஆடிப்பட்டோம்னா TMB 3, TMB 4, TMB 5.
1: ஓஹோ,

0: பருவத்துல எந்தெந்த ரகம் எல்லாம் பயிரிடலாம், அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா விவரமா சொல்லுப்பா.
1: சொல்றேன்ப்பா. இப்ப மானாவாரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
0: சரி,
1: ஏன்னா இப்ப தண்ணி கிடையாது, இயற்கையில பெய்யக்கூடிய மழையை நம்பிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, அதுலயும் ஆடிப்பட்டோம்னா டிஎம்பி 3, டிஎம்பி 4, டிஎம்பி 5,
0: ஓஹோ,
1: அது போக டிஎம்பி 7 இருக்கு, அப்புறம் கோ 1, பையூர் 1, அப்புறம் விஆர்ஐ 1, இந்த ரகங்கள்லாம் இருக்குதுப்பா.
0: சரி,
1: கார்த்திகை பட்டம் அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பர் அந்த மாசங்கள்ல டிஎம்பி 3 பண்ணலாம், டிஎம்பி 5, டிஎம்பி 7, அப்புறம் விஆர்ஐ 2, எஸ்பிபிஆர் 4, இந்த ரகம்லாம் இருக்குதுப்பா.
0: சரி சரி,
1: இதுல எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீ பண்ண போறது எரவையில,
0: ஆமா,
1: நீ சித்திர பட்டத்துல பண்ண போற அப்படின்னா டிஎம்பி 3 எடுத்துக்கலாம், டிஎம்பி 4, டிஎம்பி 6, இதெல்லாம் திண்டிவனத்துல எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அங்க கண்டுபிடிச்சது. அப்புறம் விஆர்ஐ 1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இது வந்து விருதாச்சலத்துல மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து வந்ததுப்பா. இது போக விஆர்ஐ 2, அப்புறம் எஸ்பிபிஆர் 1, டிஎம்பி 7, இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது.
0: சரி,
1: இதெல்லாம் இரவை பருவத்துல நீ தண்ணிய பாய்ச்சி நீ பண்ணலாம், நீ சித்திரப்பட்டத்துல தாராளமா போடலாம்ப்பா.
0: சரி,
1: மண்ணு வந்து வண்டல் மண்ணு, செம்மண்ணு, இதெல்லாம் நல்ல மண்ணு.
0: சரி,
1: களிமண்ணு கூட கொஞ்சம் மணல் சார்ந்து இருந்தது அப்படின்னா நல்ல மண்ணு தான். களிமண்ணா இருந்தா கூட பிரச்சனை இல்லப்பா, தண்ணி தேங்கிட கூடாது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெஞ்சு நம்ம வயல்ல அப்படியே தண்ணி தேங்கி போச்சுன்னா இந்த எள்ளுக்கு அது ஆகாது. அதனால தண்ணி தேங்காம பாத்துக்கணும். இது போக உவர் மண் இருந்ததுன்னா சரி வராது. கார அமிலத்தன்மை ஒரு 6-8 இருக்கணும்பா. அடுத்து என்னப்பா அதை கேட்ட
0: முத்த, எள்ளு ஒரு சின்ன பயிர, அதனால் நிலம் நம்ம தயாரிக்கிறது முக்கியமாக கவனிக்கணும். அதனால் அந்த நிலம் தயாரிக்கிறது, அப்புறம் அந்த விதை அளவு, விதை நேர்த்திய, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: சொல்கிறேன்ப்பா, சொல்கிறேன்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, எள்ளு ரொம்ப சின்ன பொடி பயிர் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்.
0: ஆமாம்,
1: ஏன்னா பார்க்கறதுக்கு எள்ளு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ நிலத்தை உழும்போது நம்ம என்ன தரமாக கவனிக்கணும், கட்டி கட்டியாக இருந்துடக்கூடாது. அப்படியே புழுதி வந்து கையால் அல்லன்னா அப்படியே கொல கொலப்பான்னு கொட்டணும், அந்த மாதிரி இருக்கணும்.
0: சரி,
1: ரொட்டவேட்டர் போட்டு மண்ணு கட்டியெல்லாம் நல்லா உடைச்சி நல்லா புழுதி ஆகிற வரைக்கும் நம்ம உழணும்ப்பா.
0: சரி,
1: அந்த மாதிரி வந்து நம்ம நிலத்தை தயார் பண்ணணும். கடைசி உழவுக்கு முன்னாடி 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது மக்கிய தென்னை நார் கழிவு இதை இடணும்ப்பா. இது ரொம்ப முக்கியம்ப்பா, மறந்துடாதப்பா.
0: சரி,
1: ஏன்னா எள்ளுக்கு நிறைய சத்து தேவைப்படும், அதனால இந்த தொழு உரம் போடுறோம் இல்லையா 5 டன் அதை மறந்துடக்கூடாது. சரியா?
0: சரி,
1: நிலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி, அப்புறம் வந்து நிலம் அமைப்பு, அதை பொறுத்து நம்ம 10-20 சதுர மீட்டர் கொண்ட பாத்தி பாத்தியா பிரிச்சுக்கணும்ப்பா நிலத்தை. நீர் தேங்கிறது இருந்துடக்கூடாதுப்பா, அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நெல் தரிசில எள் சாகுபடி செய்யும் போது நம்ம வந்து நிலத்துல சரியான ஈரப்பதம் இருக்குதாங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். கர்த்தமுத்த, இன்னொன்னு என்ன கேட்டா?
0: விதை அளவு, விதை நேர்த்திய.
1: ஓஹோ, விதை அளவுப்பா. 1 கிலோ விதையா போதும்னு சில பேர் சொல்றாங்க.
0: சரி,
1: ஆனா 2 கிலோ வரைக்கும் 1 ஏக்கருக்கு நம்ம விதைச்சோம்னா தான்ப்பா நல்லது.
0: ஓ, சரி சரி சரி,
1: இதை மாதிரி நம்ம மனசில் வச்சுக்க.
0: சரி,
1: அப்புறம் விதை நேர்த்தி பண்ணி தான்ப்பா விதைக்கணும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டைஆக்சைடு, இந்த ரசாயன பூஞ்சான கொல்லி மருந்தை கலந்து நல்லா விதை நேர்த்தி செஞ்சு 24 மணி நேரம் கழித்து தான் நாம் விதைக்கணும்ப்பா.
0: ஓஹோ,
1: இது கூட 1 ஏக்கருக்கு 1 பொட்டலம் அசோஸ்பரிலும், அப்புறம் 1 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா, இந்த உயிர் உரங்களையும் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைக்கலாம். விதை நேர்த்தி செய்யறதுனால என்ன அப்படின்னா, விதை மூலியமா வரக்கூடிய அந்த பூஞ்சான நோய்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். மேலும் 25% வரைக்கும் தழைச்சத்தை குறைச்சிக்கலாம்ப்பா.
0: காத்துமுத்தா, காலையிலே மொத பஸ் வந்துருது, ஆண் அடிக்கிற சதம் கேக்குதா? இந்த சிறுதானியெல்லாம் கடைக்கார பஸ்ல ஏத்தி போட சொன்னப்பா.
1: சரிப்பா சரிப்பா, அதுக்கு என்னப்பா?
0: நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல போயிட்டு அந்த சிறுதானியெல்லாம் இறக்கணும் நானே, அது மணி ஆயிடுது, கிளம்புறேன் பாப்பா.
1: ஓஹோ, அதனால இப்ப நீ கிளம்பி அதை எடுக்க போறியா?
0: ஆமா.
1: சரிப்பா சரிப்பா, கத்தமுத்த, இதுல இன்னும் பயிர் இடைவெளிய பாக்கணும், கள நிர்வாகம், நீர் நிர்வாகம், அறுவடை, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குப்பா.
0: முக்கியமான விஷயம் இருக்குப்பா.
1: சரிப்பா, நான் நாளைக்கு சொல்றேன் இதெல்லாம்.
0: சரி சரி,
1: நீ இன்னைக்கு கிளம்பு, ஏன்னா சிறுதானியம் பஸ்லயே

0: சின்ன
1: வயசுல ஓடி
0: விளையாண்டு
1: சீக்கிரம் போப்பா கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு

0: இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை ஆற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம், ரஜினகர், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தொண்டர்களின் அயராத பணி காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நாட்டு மக்களின் நலன்களுக்கு மேலும் வலுவாக செயல்பட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்களின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 60% அதிகம் என்றும், சாதனை அளவாக 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு 55% என்றும், அதற்கு நிகராக தனியார் துறையினரும் பங்காற்றியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற பல் மருத்துவம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் 400,000 பல் மருத்துவர்கள் உள்ள போதிலும் கோடிக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்த எண்ணிக்கை போதாது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதையும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு பல், கண் உட்பட பல்வேறு உறுப்புகளுக்கான சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், இளம் மருத்துவ மாணவர்கள் ஊரக பகுதிகளில் பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வேளாண் பொருளாதாரமும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் ரயில் நிலையம் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின்தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக அரசு, தனியார் பேருந்துகள், உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் அமிர்த பாரத ரயில் நிலையத்திலிருந்து எஸ் கண்ணன்.
1: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்தில். இப்போ வந்து அமிர்த் பாரத் திட்டம் மூலமாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்தில் அப்படின்னா எங்கே போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்டு இப்போ எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்கே போய் நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோச் கட்டை அங்கே வந்துருது, மக்கள் வந்து ஈஸியாக ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு.
1: மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வயலுக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின் வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகளை வழங்கி பேசிய அவர், ஊட்டச்சத்து நிறைந்த முட்டையின் தனிநபர் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியாக 70 முதல் 80 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் தற்போது 110 அது உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் தமிழக கோழிப்பண்ணைகள் நாட்டுக்கு முன்மாதிரி உள்ளதாகவும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் திரு சிங்கராஜ் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரில் இருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் ஷாலிமர் ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. இருவரிச் செய்திகள். டீசல் விநியோகம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்று தளர்த்திக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பஞ்சாபில் தயாரிக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் மதுரா நகுதா வழித்தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர்

0: திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி வாயிலாக சனிக்கோளை பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். நுண்கீரை சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் தொடர்பான பயிற்சி சென்னையில் வரும் 21ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. 5:00 நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. இனி தொடர்வது
2: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் தொழில் முனைவு, பசுமை சிந்தனைகளிலிருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை.
2: வழங்குபவர்
3: முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
4: வணக்கம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நமது இளம் மக்கள் தொகையானது புத்தாக்கம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றின் ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இயற்கையை பாதுகாப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகளையும் வருமானத்தையும் உருவாக்க முடியுமா என்று கேட்டால் ஆம், முடியும். இதுவே சுற்றுச்சூழல் தொழில் முனைவின் அடிப்படை கருத்தாகும். பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் அதே வேளையில் சுற்றுச்சூழல் சிக்கல்களை தீர்க்கும் தயாரிப்புகளையும் சேவைகளையும் உருவாக்குவதே அது. சுற்றுச்சூழல் சார்ந்த தொழில் முனைவு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அல்லது மீட்டெடுக்கும் அதே வேளையில் பொருளாதார பலனையும் அளிக்கக்கூடிய ஒரு தொழிலை தொடங்குவதை குறிக்கிறது. உதாரணமாக, இளைஞர்கள் இயற்கை விவசாயம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், கழிவு மேலாண்மை, மறுசுழற்சி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேக்கேஜிங், நீர் பாதுகாப்பு, பல்லுயிர் சார்ந்த தயாரிப்புகள், பசுமை கட்டுமானங்கள், நிலையான சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் ஆலோசனை போன்ற துறைகளில் தொழில் முனைவு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்திய இளைஞர்களுக்கு இது ஏன் குறிப்பாக முக்கியமானது? இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் உள்ளனர். கிட்டத்தட்ட 65% இந்தியர்கள் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றது அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் பொருள், இந்தியாவின் எதிர்காலத்திற்கு இன்றைய இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது மிக அவசியமாகும். சுயதொழில் என்பது சம்பளம் சார்ந்த வேலைவாய்ப்பிற்கு ஒரு சிறந்த துணையாக அமையலாம். ஏனெனில் ஒரு இளம் தொழில் முனைவோரால் பலருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அப்படியானால் மாணவர்கள் சூழல் தொழில் முனைவோராக ஆக முடியுமா? நிச்சயமாக முடியும். மாணவர்கள் தங்கள் வளாகங்களிலும் சமூகங்களிலும் உள்ள சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை திட்டங்களாகவோ அல்லது நிறுவனங்களாகவோ மாற்ற முடியும். ஒரு கல்லூரி மாணவர் உரம் தயாரிக்கும் சேவை, வளாக கழிவு மேலாண்மை நிறுவனம், நீர் சேமிப்பு தொழில்நுட்பம், உள்ளூர் தாவரங்களுக்கான நாற்றாங்கால், நீடித்த உணவுப் பொருட்கள், சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்கான டிஜிட்டல் சேவைகள் மற்றும் பலவற்றை உருவாக்க முடியும். தேசிய கல்விக் கொள்கை 2020 குறிப்பாக தொழிற்கல்வி வெளிப்பாடு, படைப்பாற்றல், புத்தாக்கம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் வள பாதுகாப்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. மேலும் இது உயர்கல்வி நிறுவனங்களில் தொழிற்கல்வி, தொழில் கூட்டாண்மை மற்றும் அடைகாப்பு மையங்களும் வழியாக செய்கிறது. சுற்றுச்சூழல் சார்ந்த தொழில் முனைவு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தையும் இணைக்கிறது. மாணவர்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பவர்களாகவும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும், இளம் பெண்கள் பசுமை தொழில் முனைவோர்களாகவும் மாறும்பொழுது சுற்றுச்சூழல் சவால்கள் என்பது புதுமை மற்றும் வாழ்வாரத்திற்கான வாய்ப்புகளாக மாறக்கூடும். சுற்றுச்சூழல் சார்ந்த தொழில் முனைவு என்பது வெறும் பசுமை வணிகத்தை தொடங்குவது மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழலின் மதிப்பிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொருளாதார மதிப்பை உருவாக்குவதாகும். உள்ளூர் சுற்றுச்சூழல் சிக்கல்களை கண்டறிந்து நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்கி

0: பொறுப்பான தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். திறன், நிதி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வாய்ப்புகளின் ஆதரவை பெறும்பொழுது ஒரு பசுமை சார்ந்த யோசனை பசுமை வாழ்வாதாரமாக மாறக்கூடும். அத்துடன் அது ஆரோக்கியமான சூழலுக்கும் சுயசார்பு கொண்ட இந்தியாவிற்கும் பங்களிப்பு செய்யும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் தொழில் முனைவு, பசுமை சிந்தனைகளில் இருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை. வழங்கியவர் முனைவர் எம் நந்திவர்மன்.

நேரம் 7 மணி. சிந்தனை மலர் அமைதியே முக்தி அடைவதற்கான அறிகுறியாகும். ஆனந்தம் சித்தி அடைவதற்கு நம்மை அழைத்துச் செல்லும். பகவான் மகான் ஸ்ரீ அரவிந்தரின் பொன்மொழிகள் இது.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: பிறருக்கு உதவிய அனுபவம். நெறிப்படுத்துபவர் விஜயலட்சுமி அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நேரம் 7:02:11. இனி தொடர்வது
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இது நினைவலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னோட கூட மயிலையிலிருந்து பட்டாபி. பட்டாபி வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம். நீங்க உற்சாக வணக்கம். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கேன், சொல்லுங்க.
4: அதாவது இந்த இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில எனக்கு கலந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபி, மயிலை பட்டாபின்னு சொல்லுவாங்க. எங்களது குடும்பம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் பாத்தீங்கன்னா 6 அண்ணன் தம்பிங்க நாங்க. அதே போல அவங்க அப்பா அம்மா நல்லபடியா எல்லோருக்கும் ஒரே அளவாக எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்த்து எங்களுக்கு ஒரு ஆளாக்கிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து, அவங்க இன்னைக்கு இல்லைன்னா கூட அவங்களோட பேரும் போதும் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கின்றதுல அவங்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும். நான் வளர்ந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தான் சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல எங்க அப்பா தேங்காய் பழக்கடா 50-60 நடத்தின்னு வந்தாரு. அவர் கூட உறுதுணையா இருந்து அந்த தொழிலை கத்திக்கிட்டு நானும் அப்போ வேலை தேடி போகும்போது அப்பா சொன்னாரு, நீ கடையிலேயே உட்காந்து

0: இருந்தாலும் உனக்கு வந்து வாழ்க்கையில கிடைக்கிற வெற்றி பார்வையெல்லாம் தெரியாது. அதனால நீ முன்னேறி சொல்லணும்னா வேலைக்கு போ. நீ வெளியில உலக தொடர்பு அவனுக்கு கஷ்டம் நஷ்டம்லாம் தெரியும், அனுபவம் பெற்றிருப்ப அப்படின்னு சொல்லி உடனே நான் வேலை தேடிடும் போது ஒரு ஆறு மாசத்துல நகை கடையில வேலையில சேர்ந்தேன். அங்க கிட்டத்தட்ட 22 வருஷமா வேலை பார்த்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க 3 பேர், அதாவது ஒரு பையன் 2 பொண்ணு இருந்தாங்க. அந்த 3 பேரோட திருமணத்தையும் நான் என் வேலையில இருக்கும்போது அந்த நிகழ்ந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மறக்க முடியாது. வேலை தேடிட்டு இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, சமீப காலமாக வேலை கிடைக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உச்சதுணையா நண்பன் ஒரு இந்த இடத்துல வேலை இருக்கிறேன் சொல்லும்போது மந்த வெளியில செகண்டரி ஸ்கூல்ல டாக்டர் நளினி வில்சன் பிரின்சிபால் அவரோட ஹஸ்பண்டா இப்போது பணிபுரியா என்னோட நேர்மையும் ஒழுக்கம் தான் காரணம். அதே போல பார்த்தீங்கன்னா எனக்கு உச்சதுணையா இருக்கணும் பார்த்தீங்கன்னா சேகர் அண்ணா, சேகர் அதாவது 2வது அண்ணா கேட்பாரு எனக்கு எதா வந்தோன்னா கேள்வி எங்கிட்ட சொல்லு, கஷ்டத்தில் இருக்காத, நீ வந்து திருமணம் செஞ்சுக்கலன்னு நீ ஏக்கம் பண்ணாத, அதனால நான் கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா சேகர் அண்ணா தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார். அவருக்கும் இந்த நாளையில் நன்றி சொல்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்க முடியாத சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா 63 திருவிழா அந்த கபாலீஸ்வரர் கோயிலில், அப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாட்ட சொல்லாமல் கடையை விட்டுட்டு போயிட்டேன். அப்போது எனக்கு எந்த இடத்துல வரணும் போகணுன்றத எனக்கு தெரியல. அப்போ எங்க நான் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூட்டி போயிட்டு பக்கத்துல இருந்த சாய்பாபா கோயில் வீட்டுல 1 நாள் இருந்தாங்க. அப்போ அப்பா அம்மா எல்லாம் தேடினோம்னால இவரு தேங்காய் கடை பையனை வச்சு இவரு எங்க இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து எங்க அப்பாவோட சேர்த்தாங்க. அந்த நினைவுகள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத இந்த நாள்ல நான் அதை நினைவு கூறுறேன்.
1: மகிழ்ச்சி மயிலை பட்டாபி அப்படியே ஒரு மூச்சு விடாம கடகடன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் வேற ஏதாவது ஷேர் பண்ண வேண்டி இருக்கா?
0: இன்னமும் இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து நண்பர்கள் பாத்தீங்கன்னா போது ஒரு சுற்றுலாவை போகணும் அந்த போது நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஆன்மீக சுற்றுலாவை போகலாமா இல்ல வெளிநாடு அந்த மாதிரி போகலாமான்னு கேட்கும்போது அவங்க வந்து கோவா பயணத்தை தேர்ந்தெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் கோவா பயணம் ரொம்ப இனிதா நல்லபடியா அந்த பயணம் இருந்தது. இல்லோ அந்த முக்கியமா சொல்ல போனீங்கன்னா வாஸ்கோட காமா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஊப்பி வர வழியில தூசாகன் ஒரு ஏரிங்க, அவ்வளவு பிரமாதமான ஏரி, அதை வந்து நம்ம குளிக்க முடியாது, அதை ரசிக்கலாம். இது எப்படி ரசித்தேன்னு பாத்தீங்கன்னா ரயில் வந்துகிட்டு இருக்கு, அந்த இரும்பு தண்டவாளம், அந்த இரும்பு தண்டவாளம் சாத்தியோட அந்த அருவி கொற்ற சத்தம், எனக்கு மறக்க முடியாத அந்த சுற்றுலா பாத்தீங்கன்னா கோவா பயணம் தான் நான் சொல்லுவேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு பிடித்த பாடலையும் சொல்லுங்க. வேற ஏதாவது ஷேர் பண்ணலாம்.
0: அதாவது இன்னொரு வகையில் எனக்கு வந்து ஒரு உற்றுதுணையா பண்ணா படத்துல நடிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லீன்ற படத்தில் 2007 ரிலீஸ் ஆன அந்த படத்தில் என்னுடைய காமெடியன் வச்சு தான் பயன்படுத்தியிருக்காரு இயக்குநர். அந்த படத்தை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட அது பார்க்கலாம். இன்னொரு வகையில் பார்க்கும்போது எனக்கு அந்த 628 ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் யாதவ் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் ஒரு சமயம் ஃபோன் பண்ணி கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட நான் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு உதவி இருந்தால் கேள்வின் போது எனக்கு உதவி செஞ்சார். நான் அந்த உதவியை மீறி கட்டும் வகையில் அவருடைய படமான புதிய படம் அந்த படத்துக்கு என்ன ஒரு டீ கடை மாஸ்டர் வந்து நடிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகினா கூட எனக்கு அந்த கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டேன். அதே வகையில் அந்த நான் எனக்கு உதவி செய்த அந்த பணத்தை நான் வாங்கிக்கல, அவருக்கே திருப்பியும் நான் அந்த படத்தில் நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அவருக்கு ராஜேஷ் யாதவுக்கும் நன்றி சொல்கிறேன். வெற்றிகள் மேல வெற்றி பயணம் சொல்லணும்னா எங்க கூட்டு குடும்பத்துல எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இதுவா அப்பா அம்மா பேரை நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்லும் வகையில பாண்டவர் பூமி படத்திலிருந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் இந்த பாடலோட இந்த நினைவுகளை கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வருகிற திங்கட்கிழமை பிறந்த நாள், நீங்களும் வாழ்த்துங்கள்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி பட்டாபி, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. அதே போல நேயர்களுக்கும் என்ன வாழ்த்து உங்களுக்கு சொல்ற மாதிரி நானும் வாழ்த்து விளைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றிங்க.
1: சரி, நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் உங்களுக்கு இதோ.

நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 7:25 நலமாய் வாழ. மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: பிறருக்கு உதவி அனுபவம். நெறிப்படுத்துபவர் விஜயலட்சுமி அவர்கள். உங்கள் கருத்துக்களை பகிரலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 2 நாள் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், வளரிளம் பெண்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தி சமூக பங்கேற்பு மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அங்கன்வாடி மையங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் சிறப்பு நிகழ்வுகளின் போது குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தல் தொடர்பான பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு கல்வியாளர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் தூய்மையிலிருந்து தொடங்குவதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நாடு முழுவதும் தூய்மை இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தியோப்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டின் பிரதமர் திரு அபே அகமது அலியை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா எத்தியோப்பியா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்று கூறினார். இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகளை எடுத்துரைத்தார். இந்த நாடுகளின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள், உணவு, உரம், நிதி ஆகிய 4 நெருக்கடிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மோதல்களும் கோவிட் பெருந்தொற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை பாதித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி வாக்காளர் உரிமை கோரும் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யும் போதும் ஆட்சேபனையின் போதும் அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் படிவம் 7 விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான நியாயமான வரம்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் மொத்தமாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு நேரடியாகவும் இணையம் வழியாகவும் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான வரம்பையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான முன்மொழிவுக்கு எதிரான ஒவ்வொரு மனுவும் அல்லது பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பமும்

0: படிவும் ஏழில் இருக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபரால் மட்டுமே அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற விண்ணப்பங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது புகார் பொய்யானது அல்லது புனையப்பட்டது என்று கண்டறிந்தால் விண்ணப்பதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை தியோகரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிலையத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் ராணுவ மக்கள் தொடர்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு தியோகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் மனுவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவர்கள் நேற்று வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்துள்ள புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திரும்ப பெற்று வருங்காலத்தில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் தெரிவித்த புகார் தொடர்பான ஆதாரங்களை குடியரசுத் தலைவர் கோரியுள்ளதாகவும், அவற்றை விரைவில் தாக்கல் செய்யப்போவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, இடதுசாரி கட்சித் தலைவர்கள் திரு பேபி, திரு ராஜா, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி வருவதை தடுக்கும் வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தில்லி நொய்டா நெடுஞ்சாலை உட்பட முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. தில்லி ஹரியானா, தில்லி உத்தரப்பிரதேசம் எல்லைப்பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். அம்மாநிலத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை சுற்றுலா மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச நடவடிக்கைகள் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைதூர பகுதிகளிலும் அழகிய சுற்றுலா தலங்கள் உள்ளதாகவும், போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதிகள் பிரபலமடைவதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ₹8.6 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், பயணிகளின் காத்திருப்பு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தரமான மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலைய ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரிலிருந்து மோகன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் வந்து ராமு. நான் ஒரு 20 வருஷமா இந்த கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணிருக்கோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு ரொம்ப அடிப்படையாக எதுவுமே இல்லாம இருந்தது. இப்ப வந்து பார்த்தோம்னா எல்லா அடிப்படையாசும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா

0: குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ் அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப வந்து அப்படியே முற்றிலுமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசு ரொம்ப நன்றி.
1: என் பேர் குப்பன், நான் ஆர்மியில தான் இருக்கேன். இங்க வந்து உட்கார பரவாயில்ல, முன்னெல்லாம் குடிநீர் இல்ல, இதெல்லாம் இல்லாத இருந்தது. இப்ப நல்லா இருக்கு, உட்கார டைல்ஸ் ஊட்டி இருக்கு, சேர் எல்லாம் இருக்கு, லைட் வெளிச்சம் எல்லாம் அருமையா இருக்கு.
2: இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர் இளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். இன்னைக்கு வந்துட்டு கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது ரீசன்ட் அட்வான்சஸ். ஸோ நம்ம வந்து தெரப்பி நம்ம சொன்னோம், சர்ஜிக்கல் தெரப்பி, ரேடியோ தெரப்பி, சிஸ்டமிக் தெரப்பியில் அகைன் வந்துட்டு என்னென்ன இருக்கு சொல்லியிருந்தோம். கீமோதெரப்பி, ஹார்மோனல் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி. இந்த டார்கெட்டட் தெரப்பிலாம் இது எல்லாமே ரீசன்ட் அட்வான்சஸ். ஹார்மோனல் தெரப்பிலும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்சஸ் வந்திருக்கு. இன் அடிஷன் டு தட், ஹார்மோனல் தெரப்பிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4வது ஸ்டேஜில் இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் வந்துட்டு நோயை வந்து நம்ம கட்டுக்கோப்பில் வச்சுக்க முடியுது 4வது ஸ்டேஜாக இருந்தாலுமே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன்ட் அட்வான்சஸாக பார்க்குறோம். ஸோ சர்ஜிக்கல் தெரப்பியில் இன்னொரு ரீசன்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அக்கல் பகுதி ஃபுல்லாகவே நெறிக்கட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சென்டினல் லிம்ப் நோடு பயாப்சின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன், லிம்ப் எடிமா, கை வீக்கம், அப்புறம் ஷோல்டர் மூமெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சென்டினல் லிம்ப் நோடு பயாப்சின்னு சொல்லும்போது. இது யாருக்கு பண்ணுவாங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜ்லேயே பண்ணுறவங்களுக்கு, நெறிக்கட்டியில் பரவாத இருக்கவங்களுக்கு சென்டினல் லிம்ப் நோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டை வச்சு பண்ணுவோம். யூஸ்வலாக நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐசிஜி டை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு ஏன் பண்ணுறோன்னா, அக்கல் பகுதியில் இருக்கிற நெறிக்கட்டி கம்ப்ளீட்டாக எடுக்காமல் நம்ம அதை வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு டவுட்டாக இருக்கிற நோடு மட்டும் அனுப்பி விடுவோம். 2 நோடு இல்லை 3 நோடு அனுப்பி விடுவோம். அது நெகட்டிவ்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்துட்டு ஆக்சிலரி லிம்ஃப் நோடு வந்து டிசெக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து நோடு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நெகட்டிவ்னு வந்துட்டாவே நம்ம வந்து அதை ஒமிட் பண்ணிடலாம். இதனால் என்ன அட்வான்டேஜாக இருக்கும்னா, உங்களுக்கு வந்துட்டு கை வீக்கம், ஷோல்டர் மூவ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கும். பேஷண்ட் வில் ஹாவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டோடைய ரீசன்ட் அட்வான்சஸ். அது மாதிரி ரேடியோ தெரப்பி ஆஸ்பெக்டில் முன்னாடிலாம் வந்து 2D மிஷின் தான் யூஸ் பண்ணி ரேடியோ தெரப்பி வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாமே விமேட்டு, இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு வந்து வந்திருக்கு. 3D IMRT இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் லங்கு ரேடியேஷன் டோஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஓவரால் ரேடியோ தெரப்பி ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸுமே 2D மிஷின்ஸோட 3D IMRT விமேட் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு ரேடியோ தெரப்பி ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தட் பேஷண்ட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இருக்க முடியுது. ஸோ பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நான் என்ன தெரிவிச்சிருக்கேன்னா, எல்லாரும் எல்லா பெண்களும் வந்து அவங்க செல்ஃப் கேர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து மார்பகத்தில் வந்துட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி மேமோகிராஃபி அதுவும் பண்ணிக்கலாம். சப்போஸ் வலி இல்லாத கட்டி ஒன்று வருது அப்படின்னா அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு காமிச்சு ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதை வந்து உடனே வந்து பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து டயக்னோசிஸ் ஏர்லியாகவே வந்து டயக்னோசிஸ் பண்ணிடலாம். நிறைய கமிட்மெண்ட் பெண்களுக்கு ரொம்பவே சொசைட்டியில் கமிட்மெண்ட் இருந்தாலும் நோய் அறிகுறிகள் வரும்போது அறிகுறிகளை உதாசீனப்படுத்தாமல் போயிட்டு டாக்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு விசிட் பண்ணி அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா டிஷ்யூ பரிசோதனைகளும் பண்ணி பிரஸ்ட் கேன்சரா இல்லையா இல்லை நார்மல் கட்டியான்னு பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. பிரஸ்ட் கேன்சர்னு வந்ததுன்னா அதுக்கான வைத்தியம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி முழுமையாக கம்ப்ளீட் பண்ணணும். ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணணும்,

0: கதிர்வீச்சு, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, அப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்யூர் ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபாலோ அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நோய் திரும்ப வந்தாலும் திரும்ப வந்துட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். திரும்ப வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நோய் திரும்ப வருதான்னு இல்லாமல் எல்லாமே பார்க்கறதுக்கு ஃபாலோ அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரீஹாபிலிட்டேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தெரப்பி ரிலேட்டடாக ஏதாவது சைட் எஃபெக்ட் வருதானும் கண்டிப்பாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும். வாய்ப்பளித்தமைக்கு ஆகாஷ்வாணிக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய இன்ஸ்டியூட் ஜிப்மர் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
3: நேரம் 7:30. இனி கேட்கலாம்
4: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லிருக்காங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். அதை வாங்கறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சுக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியதுதான். அன்புனா சாதாரணமா நினைச்சு விடாதீங்க. அதுல எவ்வளவு விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமா அதை பத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம கேள்விப்பட்டதுதான். இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது. அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு இப்ப பாக்கலாம். எளியவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு இரக்கம்னு பேரு. அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேல, அதாவது வலிமையற்றவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கருணை. எறும்புல இருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலையும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேரு, ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன் தாங்கிற நினைப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு. ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது. இது ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள் கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு. வயசு, செல்வம், அந்தஸ்து, இந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்துல சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்யறவன் முதலாளி கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு. தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு. தேசாபிமானம்னு சொல்றமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு. கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு. இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு இந்த அன்புதான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி, இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோட நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலா இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகற சக்தி அதிகமா இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பா இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்திச்சு இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம் எல்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா, மனைவி அன்பா இல்ல, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்றாங்களாம். அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பாத்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுட்டு வந்தார். ரொம்ப கோபமா, என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன். எல்லாம் உங்களால தான் சார்னார். விவரமா சொல்லுங்களேன். என்ன உங்க தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனா அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது. முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்புல அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 8:00 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை. வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல்.
6: சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்

பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோடு இணைஞ்சாச்சு. இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியோடு. நேரம் 7:35. நேர்களே, இயற்கையோடு இணைந்த தினம் தினம் ஒரு நகரத்துக்கு எங்களோட அறிவிப்பாளர்கள் உங்களை ஒரு நகரத்துக்கு உள்ளே அழைச்சிட்டு போகிறோம். இன்றைக்கி அந்த வரிசையில் எந்த நகரத்துக்கு நாம் உள்ளா போக போகிறோன்னா, ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான அழகான ஒரு மலைவாசஸ்தலம். இதன் இயற்கை அழகுக்காகவே நெதர்காட் இந்த நகரத்துக்கு தான் நாம் உள்ளா போக போகிறோம். இதை குயின் ஆஃப் சோட்டா நாக்பூர், அதாவது சோட்டா நாக்பூர் பீடபூமியின் ராணி என்று அழைக்கப்படுது. நேர்களே, இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்க நெதர்ஹாட், ஜார்க்கண்டின் ராணி இந்த நகரத்துக்கு தான் நாம உலா போக போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இது நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியோடு. ஒரு சிறிய பாடல் இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பீஸ்ட் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 7:40 7 நொடி. இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆஃபீஸர் 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி மற்றும் எம்பிஏ முடித்தவர்களாக இருக்க வேண்டும். வயது 15-10-2026 படி 18-30 வரையிலும், 18-28 வரையிலும் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மூலமாக விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமில்லை. இந்த வேலைவாய்ப்பிற்கு கடைசி நாள் 15-10, இம்மாதம் 15ஆம் தேதியோடு கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு NEERI.RES.IN என்ற இணைய முகவரியில் காணலாம்.

நேர்களே, இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்க நெதர்ஹாட் பகுதிக்கு தான் நாம் உலா போயிட்டு இருக்கோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் லாதேஹார் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்க இந்த மலை வாசஸ்தலம் தான் அழகிய நெதர்ஹாட். அதாவது ஜார்க்கண்டின் சோட்டாநாக்பூரின் பீடபூமியின் ராணி என்று அழைக்கப்படுது. நகரங்களோட பரபரப்பிலிருந்து சற்று விலகி மரங்களோட சலசலப்பு, பறவைகளின் கீச்சொலி, குளிர்ந்த மலைக்காற்று இவற்றோட சில நிமிடங்கள் நம்மை நாமே ரசிக்க விரும்பினால் நெதர்ஹாட் ஒரு சிறந்த பயண தேர்வு. கண்டிப்பாக இங்கே நீங்களும் போயிட்டு உங்களுக்கான அனுபவத்தை பகிரலாம். மேலும் இங்கே என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது: லோயார் காக்ரி மற்றும் அப்பர் காக்ரி அருவிகள், மக்னோலியா சன்செட் பாயிண்ட். நிகழ்ச்சியில் இந்த சுவாரஸ்யமான இடங்களை பற்றி பார்க்கலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இது நகரங்களுக்கான புதிய தேடல் நகருளா நிகழ்ச்சியோடு. பாடல் கேட்கலாம் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரன் குரலில்.

0: அப்பா காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
1: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 7:46 நேர்கள் இணைந்துள்ளீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையின் நகருளா நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நகருளா நிகழ்ச்சியில நெதர்ஹாட் பகுதியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நெதர்ஹாட்டின் பசுமையான வனப்பகுதிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி இயற்கையை ரசிக்க விரும்புவோரை கவருது. உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் நீரும் சுற்றிலும் காணப்படும் அடர்ந்த மரங்களும் மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியும் தருது. மழைக்காலத்திலும் அதற்கு பிந்தைய காலத்திலும் நீர்வரத்து அதிகரிக்கும் போது நீர்வீழ்ச்சியோட அழகை காண முடியுது. பாதுகாப்பான பார்வையிடும் இடங்கள்லிருந்தே ரசிப்பது அவசியம். சரிங்களா, இயற்கையின் மடியில் தவழும் நீர்த்துளிகள், பசுமை போர்த்திய மலைகள், செவிகளுக்கு இனிமை சேர்க்கும் அருவியின் இசு, இது தாங்க லோயர் காக்ரி மற்றும் அப்பர் கார்கி நீர்வீழ்ச்சிகள். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நெதர்ஹாட் பகுதியை பற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். டூட் திரைப்படத்திலிருந்து

வேலைவாய்ப்பு செய்திகள் நேர்களே, தெற்கு ரயில்வேயில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு, காலியிடங்களுக்கான அறிவிப்பு, தடகளம் 15, கிரிக்கெட் 11, குத்துச்சண்டை 9, வாலிபால் 9, கால்பந்து 8, ஹாக்கி 7 உட்பட 62 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு ஐடிஐ முடித்திருக்க வேண்டும். கூடுதல் தகுதி சர்வதேச தேசிய பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். 1/1/2027 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்புபடி தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில். விண்ணப்ப கட்டணமாக ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு irooams.com இணைய முகவரியில் காணலாம்.

நேரம் 7:53 நிமிடம் ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் நெதர்ஹார்ட் பகுதியில் இருக்க அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததான் நெதர்ஹார்ட்லேருந்து மேக்னோலியா சன்செட் பாயிண்ட், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெதர்ஹார்ட்லேருந்து சுமார் 9 முதல் 12 கிலோமீட்டர் தொலைவில் பட்டுவாத்தோலி பகுதியில் இது அமைஞ்சிருக்கு. இதனோட சிறப்பம்சம் என்னென்னா, இங்கிருந்து சூரியன் உதயமாகிறதையும் மறையிறதையும் பள்ளத்தாக்குகளுக்கு இடையே கண்கவர் அனுபவத்தை நமக்கு தருது. பிரிட்டிஷ் காலத்தை சேர்ந்த மேக்னோலியா என்ற ஆங்கில பெண் ஒரு உள்ளூர் பழங்குடியின மேய்ச்சல் இளைஞனை காதலிச்சதாகவும், சமூக எதிர்ப்புகளால் தன் குதிரையோட பள்ளத்தாக்கில் குதித்து உயிரை விட்டதாகவும் ஒரு சோகமான காதல் கதை இப்பகுதியோட

இன்றைக்கி படிச்சுக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது இந்த மக்னோலியா சன்செட் பாயிண்ட். கண்டிப்பாக அங்கே போயிட்டு அந்த சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.

அடுத்ததா சத்னிக் அருவி, அதாவது இந்தியாவோட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கும்லா மாவட்டத்தில் உள்ள ராஜதேரா கிராமத்தில் அருகில் இது அமைஞ்சிருக்கு. இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் ஒரு பாடலுக்கு பின் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நகருளா நிகழ்ச்சியோடு. பாடல் கேட்கலாம். கடல் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் குரலில்.

நேர்களே, நகருலா நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்தாச்சு. சத்னி ஹில்ஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது சாங் நதியில் உருவாகும் ஒரு நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சியோட உயரம் சுமார் 60 மீட்டர் 200 அடியில் இருக்கும். இது பாம்பு போன்ற வடிவில் பாறைகளுக்கு இடையே விழுது. ஜார்க்கண்டில் உள்ள பிரபலமான ஒரு சுற்றுலா மற்றும் இயற்கையை ரசிப்பதற்கான இடம்னே சொல்லலாம். நெதர்ஹாட்லேருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. 16-17 நூற்றாண்டில் சாத்னி அருவி பகுதியில் வைர சுரங்கங்கள் இருந்ததாகவும் கூறப்படுது. அப்பா, எவ்வளோ அழகான நெதர்ஹாட் பகுதியை பற்றி இன்றைக்கி நகருளா நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுது. அதாவது இன்றைக்கி லோயர் காக்ரி மற்றும் அப்பர் காக்ரி அருவிகளை பார்த்தாச்சு, மேக்னோலியா சன்செட் பாயிண்ட்டில் சூரிய உதயத்தையும் பார்த்தாச்சு, சாத்னிக் அருவியையும் பார்த்தாச்சு. என்ன நேயர்களே, இந்த நகருளா நிகழ்ச்சி உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நகரத்தோட எங்களோட அறிவிப்பாளர்கள்

உங்களை தொடர்பு கொள்ள ரெடியாக இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க, இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ், நகருளா நிகழ்ச்சி, நகரங்களுக்கான புதிய தேடல்.

0: இனி தொடர்வது சென்னியஞ்சல்.
1: நேரம் 8 மணி.
2: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள்.
3: இன்று நாம் கைகளில் கைபேசிகளை வைத்துக்கொண்டு உலகத்தின் எந்த மூலையிலும் நொடிப்பொழுதில் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் நம் மகிழ்ச்சி, துக்கம், திருவிழாக்கள், அவசர செய்திகள் என அனைத்தையும் சுமந்து வந்து நம் வாசலில் அம்மா போஸ்ட் என்ற அந்த ஒற்றை குரலுக்கு இருந்த மதிப்பு தனித்துவமானது. ஆம் நண்பர்களே, இன்று தேசிய தபால் தினம். இந்த நாள் வெறும் தபால் துறையை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, நம் நாட்டின் தொலைதூர பகுதிகளையும் நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து தலைமுறை தலைமுறைகளாக மக்களின் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான சேவையை நினைவு கூறும் நாளாகும். ஒரு குறுஞ்செய்தி சில நொடிகளில் சென்று சேரலாம். ஒரு மின்னஞ்சல் சில வினாடிகளில் உலகின் மறுபக்கத்தை அடையலாம். ஆனால் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதம் தரும் உணர்வை அவை முழுமையாக மாற்றிவிட முடியுமா? ஒரு கடிதத்தில் வெறும் வார்த்தைகள் மட்டும் இருப்பதில்லை, அதில் எழுதியவரின் நினைவுகள் இருக்கின்றன, அதில் அவருடைய கையெழுத்து இருக்கிறது, அதில் அவருடைய அன்பு இருக்கிறது. சில நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படிக்கும்போது அந்த காலத்தையே நம்மிடம் மீண்டும் கொண்டு வரும் ஒரு நினைவு சின்னமாக அது மாறிவிடுகிறது. இதுதான் தபாலின் தனிச்சிறப்பு. இந்தியாவின் நரம்பு மண்டலமாக விளங்கும் உலகிலேயே மிகப்பெரிய தபால் அமைப்புகளில் ஒன்றான இந்திய தபால் துறையின் வரலாற்றை பார்த்தால் இந்தியாவில் தபால் முறை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்பே நம் நாட்டில் சிறப்பான தகவல் தொடர்பு முறைகள் இருந்திருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் ஒற்றர்கள் மூலமும் புறாக்கள் மூலமும் குதிரை வீரர்கள் மூலமும் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். மௌரிய பேரரசு மற்றும் முகலாயர் காலத்தில் அதிகாரப்பூர்வ செய்திகளை அனுப்ப தனிப்பிரிவுகளெல்லாம் இருந்திருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஷெர்ஷா சூரி போன்ற மன்னர்கள் காலத்தில் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை பயன்படுத்தி மிக விரைவான தபால் முறையை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நவீன தபால் முறைக்கு அடித்தளமிட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான். 1727 இந்தியாவின் முதல் தபால் அலுவலகத்தை கொல்கத்தாவில் அப்போதைய தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் இது இராணுவ மற்றும் வணிக தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்திய தபால் துறையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு 1854. இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த டல்ஹௌசி பிரபு காலத்தில் இந்திய தபால் அலுவலக சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் ஒரே சீரான தபால் கட்டண முறை அறிமுகமானது. வெறும் அரையணா கட்டணத்தில் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் கடிதம் அனுப்ப முடியும் என்ற நிலை உருவானது. இதே காலகட்டத்தில் தான் தபால் நிலையங்களில் தந்தி சேவை மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக இருந்தது. அவசரமான செய்திகளை விரைவாக அனுப்புவதற்காக தந்தி பயன்படுத்தப்பட்டது. தொலைதூரத்தில் உள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான செய்தியை உடனடியாக தெரிவிக்க வேண்டிய சூழலில் தந்தி பெரிதும் உதவியது. பிறப்பு, திருமணம், வேலை கிடைத்த செய்தி போன்ற மகிழ்ச்சியான செய்திகளையும் நோய், விபத்து, மரணம் போன்ற அவசர செய்திகளையும் தந்தி மூலம் அனுப்பினர். ஒரு காலத்தில் தந்தி வந்துள்ளது என்ற செய்தியே மக்களிடையே பதற்றமும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும். காரணம், தந்தி பெரும்பாலும் அவசரமான அல்லது முக்கியமான செய்திகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதனால் தந்தி சேவை மக்கள் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தது. இந்தியாவில் 1854 விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறித்த தபால் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1947 சுதந்திர இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இதில் இந்திய தேசிய கொடியுடன் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கமும் இடம்பெற்றிருந்தது. ரயில்வே தபால் சேவை தொடங்கப்பட்ட பிறகு கடிதங்கள் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மிக வேகமாக பயணிக்க தொடங்கின. காலை மாட்டு வண்டிகளிலும் படகுகளிலும் மனிதர்கள் ஓடிச் சென்று கடிதங்களை சேர்த்த காலம் மாறி ரயில்கள் பயணிகளுடன் தபால்களையும் சுமந்து கொண்டு சென்றன. 1972 இந்தியா முழுவதும் கடிதம்

0: கடிதங்களை சரியாக பிரித்து அனுப்ப 6 இலக்க பின்கோடு முறை கொண்டு வரப்பட்டது. இது தபால் விநியோகத்தை மிக எளிதாக்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சமூக நலத்திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பிற அரசாங்க மானியங்கள் இடைத்தரகர்களின்றி நேரடியாக மக்களின் கணக்கில் வந்து சேர தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தபால் துறை மூலமாக தொடங்கப்பட்டு இன்று டிஜிட்டல் சேவைகளையும் வழங்கி வருகிறது. பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முதியோர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் சேவையையும் தபால் ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று செய்து வருகிறார்கள். ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் பல தபால் நிலையங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்படுகின்றன. தபால் நிலையங்களில் புதிய ஆதார் பதிவு, ஆதார் தகவல் புதுப்பித்தல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தகவல்களில் தேவையான மாற்றங்களை செய்வது போன்ற பணிகளுக்கு இந்த மையங்கள் உதவுகிறது. சிறு தொழில் முனைவோர், கைத்தொழில் செய்வோர், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பாளர்களின் கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், சிறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய பொருட்களை அஞ்சல் வழியாக வெளிநாட்டுகளுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் துறை டாக்கர் நிர்யத் கேந்திரா மூலமாக தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது. பொருட்களை பதிவு செய்வது, தேவையான ஆவணங்களை தயாரிப்பது, பார்சலை அனுப்புவது போன்ற செயல்முறைகளை எளிதாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இதனால் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு புதிய சந்தைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தங்கள் பொருட்களை உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் சென்றடைய வழிவகுக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை, குறிப்பாக அவர்களின் உயர்கல்வி மற்றும் திருமண வாழ்வை வளமாக்க இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்திய அஞ்சலகங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அரசு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் பல ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா போன்ற திட்டங்களை தபால் துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்திய தபால் துறை என்பது வெறும் கடிதங்களை பரிமாறும் நிறுவனம் அல்ல. அது இந்தியாவின் கலாச்சாரத்தையும் மனித உறவுகளையும் பிணைத்த ஒரு பாலம். இமயமலையின் 14,567 அடி உயரத்தில் உள்ள ஹிக்கிம் என்ற கிராமத்தில் இருக்கும் உலகின் மிக உயரமான தபால் நிலையம் முதல் தண்ணீரில் மிதக்கும் தால் ஏரி தபால் நிலையம் வரை இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் பொதுத்துறை நிறுவனம் இது. தபால் சேவையின் வரலாறு என்பது வெறும் கடிதங்களின் வரலாறு அல்ல, அது மனிதர்களை இணைத்த வரலாறு. நம் நாட்டின் மிக தொலைதூரமான கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கும், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும், ஏன் நாட்டின் எல்லைகளை தாண்டியும் செய்திகளையும் பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை தபால் துறை நூற்றாண்டிற்கும் மேலாக சிறப்பாக செய்து வருகிறது. தபால் சேவை என்பது வெறும் பொருட்களை எடுத்து செல்லும் சேவை அல்ல, அது நம்பிக்கையை எடுத்து செல்லும் சேவை, அது உறவுகளை இணைக்கும் சேவை, அது மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கும் ஒரு பாலம். மழை, வெயில், புயல், பனி என எதையும் பொருட்படுத்தாமல் காடுகளையும் மலைகளையும் கடந்து நம்மிடம் செய்திகளை சேர்க்கும் தபால் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு மாறினாலும் சிவப்பு நிற தபால் பெட்டியும் காக்கி சட்டை அணிந்த தபால் ஊழியர்களும் பொதுமக்களின் இதயத்தில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ள நவீன காலகட்டத்திலும் தபால் துறையானது பல நவீன திட்டங்களை புகுத்தி புது பொலிவுடன், இன்னும் புதுமையுடன் திகழ்ந்து வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அஞ்சல் துறையும் இணைந்து தொடங்கியுள்ள தபால் துறை பாஸ்போர்ட் சேவை கேந்திரா திட்டம் அருகிலுள்ள தலைமை தபால் நிலையங்களிலேயே பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை, மக்கள் சேவை.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தகவல் தளம். நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான வணக்கத்தோடு இணைஞ்சாச்சு. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸின் தகவல் தளம். இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே, அதாவது உலக வலசை பறவைகள் தினம், இதை பற்றின தகவல்கள் தான் கேட்க போகிறீங்க தகவல் தளம் நிகழ்ச்சியில்.

நேர்களே, இந்த நாள் பொதுவாக ஆண்டுக்கு இரண்டு முறை, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி, மே மாதத்தின் 2வது சனிக்கிழமை மற்றும் அக்டோபர் மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் அனுசரிக்கப்படுது. இது எதற்காக அனுசரிக்கப்படுது, இதன் நோக்கம் என்ன, இது எல்லாமே தான் இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். இயற்கையை நேசிப்பது மட்டும் இல்லாமல் இயற்கையை பாதுகாப்பதும் நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட கடமை. அதற்காக தான் இந்த தினம் வேர்ல்டு மைக்ரேட்டரி டே அனுசரிக்கப்படுது. மேலும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இது தகவல் தளம் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

நேர்களி, இன்று வேர்ல்டு மைக்ரேட்டரி டே பற்றி தான் தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்ருக்கோம். காலநிலை மாற்றத்திலும் வாழ்விட அழிவினாலும் வேட்டையாடுதல், இதனால் உலக வலசை பறவைகள் தினம் இடம்பெயர்ந்த பறவைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதை பற்றின தகவல்

தகவல்கள் ஒரு சிறிய இடைவெளி, ஒரு நியூஸ் இடைவெளிக்கு பின் கேட்கலாம் நீர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: நேர்களே, உற்சாகமான காலை வணக்கத்தோடு மீண்டும் இணைஞ்சாச்சு தகவல் தளம் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே, உலக இடம்பெயர்ந்த பல பறவைகள் தினத்தை பற்றி தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது காலநிலை மாற்றம், வாழ்விட அழிவு மற்றும் வேட்டையாடுதல் இவற்றால் பாதிக்கப்படும் வலசி பறவைகளையும் அவற்றுக்கான ஈரநிலங்களையும் பாதுகாப்பது குறித்து தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுவது. இந்த தினம் கொண்டாடப்படுவதற்கான நோக்கமும் இதுவே. அதாவது இந்த நாள் பொதுவாக இரண்டு முறை, மே மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமையும் அக்டோபர் மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை, அதாவது இன்று அக்டோபர் 10ஆம் தேதி 2026 கொண்டாடப்பட்டுருக்கு. மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான சகவாழ்வின் அவசியத்தை முன்னிலப்படுத்தும் இது. பரபரப்பான நகரங்கள் மற்றும் சமூகங்கள் வர அனைத்து சமூகங்களிலும் வலசை பறவைகளின் எண்ணிக்கையை ஆதரிக்கும் சூழல்களை உருவாக்குவதிலும் அதற்கேற்ப மாற்றி அமைப்பதிலும் கவனம் செலுத்தணும். வனவிலங்குகள் நாம் பகிர்ந்து கொள்ளும் இடங்களை பாதுகாக்க ஒவ்வொருவரும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பல இருக்குது. அது என்னென்னலான்னு சொல்லிட்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்னும் ஒரு பாடலுக்கு பின்னும் நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது தகவல் தளம் நிகழ்ச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 8:32. நேர்கள் நினைவூட்டுகிறோம். நேர்களே, இன்று காலை 11:00 இருக்க நேயர் நேரம் தொலைபேசி வரி நேரடி நிகழ்ச்சி. நேயர் நேரத்தின் தலைப்பு பிறருக்கு உதவிய அனுபவம். நேரிப்படுத்துபவர் விஜயலட்சுமி அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். பாடல் கேட்கலாம். ஜவான் திரைப்படத்திலிருந்து அனிருத் மற்றும் பிரியா மாலிக் குரலில்.

நேரம் 8:37:53. நேர்களை இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் உலக வலசை பறவைகள் தினத்தை பற்றி தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டுருக்கேன். அடுத்ததாக கருங்காது பருந்துகள், அதாவது மில்வஸ் மைக்ரன்ஸ் லினியேட்டஸ், இதுதான் அதோட சயின்டிஃபிக் நேம். ஒவ்வொரு ஆண்டும் டெல்லியோட குப்பை கிடங்குகளில் வட்டமிடும் இந்த பருந்துகள் இமயமலை கடந்து மத்திய ஆசியாவிற்கே வலசை செல்லுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் நாடுகளை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கருங்காது பருந்துகள் ஒவ்வொரு ஆண்டும் இமயமலையை கடந்து இது போன்ற ஒரு பயணத்தை முன்னும் பின்னுமாக மேற்கொள்ளுது என்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. என்ன நேர்களி, இந்த சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யம் வீட்டும் விதத்தில் இருக்குது. இந்த பருந்துகள் குளிர்காலங்களில் டெல்லியின் குப்பை குவியல்களுக்கு மேலே பொதுவாக வட்டமிடும் கொன்றுண்ணி பறவைகளாகும். இதை சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டர்ஸ் என்றுனும் அழைக்கப்படுது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு. இது வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே கொண்டாடப்பட்டு இருக்குது.

புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026 மற்றும் 27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இனிப்புகளுடன் இம்மாதம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். நேர்களை சிறிய பாடல் இடைவெளிக்கு பின் தகவல் தளம் நிகழ்ச்சியை தொடரலாம். பாடல் கேட்கலாம். தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் ஆதித்யா குரலில்.

நேரம் 8:49:46 இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் மைக்ரேட்டரி டே, உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். கருங்காது பருந்துகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த பருந்துகள் குளிர்காலங்களில் டெல்லியின் குப்பை குவியல்களுக்கு மேலே பொதுவாக வட்டமிடும் கொஞ்சு நீ பறவை.

ஆகும். மேலும் இந்த பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் இமயமலையை கடந்து மத்திய ஆசியாவிற்கு சென்று திரும்புவதற்கு வியக்கத்தக்க வகையில் 3,300 முதல் 4,800 கிலோமீட்டர் வரை பயணிக்குது. சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டர்ஸ் என்ற இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி இந்த பயணத்தை அவை 13 முதல் 47 நாட்களில் மேற்கொள்ளப்படுதா சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு சுமார் 150 முதல் 240 கிலோமீட்டர் வரை பயணித்து மேற்கு மங்கோலியா வரை சென்றடையுதான். அப்பா, எவ்வளோ ஒரு வியக்கத்தக்க தகவல் இல்லையா? குளிர்காலங்களில் டெல்லியை சுற்றி காணப்படும் கழுகுகளோட எண்ணிக்கை 1960 பிறகு பதிவு செய்யப்பட்ட உலகின் மிக அதிக எண்ணிக்கையிலான கொன்றுண்ணி பறவைகளில் ஒன்றாக இருக்கு. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வேர்ல்ட் மைக்ரேட்டரி டேவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸோடு. பாடல் கேட்கலாம் கடல் திரைப்படத்திலிருந்து, யுவன் சங்கர் ராஜா குரலில்.

நேரம் 8:55 ஆயிற்றுக்கு. தகவல் தளம் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. 1300 பறவை இனங்களும் இந்திய பறவைகள் பல்லுயிரியல் உலகின் தலை சிறந்த 10 நாடுகளில் ஒன்றாக இருக்குது. நீங்கள் ஏதேனும் ஒரு இந்திய பெருநகரங்களில் பிறந்து வளர்ந்திருந்தா காகங்கள் அல்லது புறாக்களை தவிர மற்ற பறவை இனங்களை கண்டிருக்கும் வாய்ப்புகள் குறைவே. அண்மையில் நடைபெற்ற புலம்பெயர்ந்த இனங்கள் குறித்த 13வது அறிவியல் மாநாட்டில் வெளியிடப்பட்ட பறவைகளின் நிலை எனும் அறிக்கையில் கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவின் பறவை இனங்கள் வீழ்ச்சி குறித்து தெரிய வந்திருக்கு. இந்த அறிவியல் மாநாடு குஜராத் மாநில தலைநகர் காந்தி நகரில் நடைபெற்றது. இந்த அறிக்கையில் கொன்றுண்ணி பறவைகள், இடம்பெயர் பறவைகள், நீர்வாழ் பறவைகள் மற்றும் அரிதான வாழ்விடங்களை கொண்டுள்ள பறவை இனங்களின் எண்ணிக்கைகள் பெருமளவு குறைந்திருக்கு என தெரிய வந்திருக்கு. மேலும் மயில்கள் மற்றும் சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதா தெரிய வந்திருக்கு. சிறிய முதுகெலும்புகளை இரையாக்கி கொள்ளும் வேட்டை பறவைகளான வல்லூறுகள், கழுகுகள் மற்றும் பூனை பருந்து முதலியவைகளின் எண்ணிக்கைகள் பெருமளவில் சரிந்திருக்கு. அதாவது 1000 மைல்கள் கடந்து வரும் வலசை பறவைகள் இயற்கையின் அதிசயத்தை மட்டுமில்லை சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தையும் நமக்கு உணர்த்துது. அவை பறந்து செல்லும் வானமும் தங்கி செல்லும் நீர்நிலைகளும் பாதுகாப்பாக இருக்கட்டும். பறவைகளின் பயணத்திற்கு பாதையமைப்போம். இயற்கையின் அழகை தலைமுறைகள் கடந்து காப்போம். இத்துடன் நிறைவடைகிறது தகவல் தளம் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்லத்தோழி. நன்றி, வணக்கம் நேயர்களே. தகவல் தளம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: இனி தொடர்வது சென்னேஞ்சல்.
1: 9 மணி, ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசை

நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சித்தம் இறங்காததேனையா பாபநாசம் சிவன் பாடல், சஹானா ராகம் மிஸ்ரச்சாப்புத்தாலம்.

நேரம் இப்பொழுது 9:42:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவராம் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேஷச்சல நாயகம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம் ரூபகதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
1: பத்து மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இரண்டு நாள் தேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மாநாட்டின் நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வளர் இளம் பெண்களின் உடல் நலம், ஊட்டச்சத்து மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவநீதம் நவி பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி

மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்குவதற்கான படிவம் 7 தொடர்பான வரம்புகளை தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. இதன்படி அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை நேற்று வெளியிட்டு பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். கொச்சியில் உள்ள கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்ட 3வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான மேங்க்ரோல் மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் வரும் திங்கட்கிழமை இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு மேற்கு கடற்படை தளத்தின் தலைமை தளபதியான துணை அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமை தாங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11

நேரம் 10:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும். நேர்களே, உங்களோட விருப்ப பாடல்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு கேட்டாலே இனிக்கும் போஸ்ட் கீழே உங்களுக்கு விருப்ப பாடல் விருப்ப பாடத்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வழங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். முதல் விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் அந்தோனிராஜ், சென்னையிலிருந்து. அவர்களுக்காக மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு, இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 10:07. கேட்டாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணி அவர்களுக்காக கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து எனி தேடும் மேகம் பாடல் கேட்கலாம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

கேட்டாலேனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் ராமகிருஷ்ணன் குழுமகொண்டானவர்களுக்காக வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

ஒலித்த பாடல் வருண் சிவா கோவை மாவட்டத்திலிருந்தவர்களுக்காக. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நேரம் 10:16. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து.

வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடலை கேட்ட நபர் ராமகிருஷ்ணன் கொழுமகண்டான் அவர்களுக்காக பாடல் ஒலித்தது. அடுத்த விருப்ப பாடலாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் கோவை மாவட்டம் புதூரிலிருந்து சிவசுப்பிரமணியன், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்காக பாடல் கேட்கலாம். வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். தொடர்ந்து இணைந்திருங்கள், இசையோடு இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் கேட்டாலே இனிக்கும்.

நேரம் 10:28 52 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இசையோடு இணைந்திருங்கள். அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களுக்கான பாடல் மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும். இசையோடு இணைந்துள்ளீர்கள், உங்கள் விருப்ப பாடலோடு இணைந்துள்ளீர்கள். அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் ராஜன் சுப்பிரமணியன் அவர்களுக்காக நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகிய பாடல் இது உங்களுக்காக.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் நாகப்பட்டினம் நாகை பாபு, சத்யா, சித்ரப்ரியா, சஷ்டிகா இவர்களுக்காக மலையூறு மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா குரல்களில்

நேரம் 10:43. கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் நெல்லை பாரதி அவர்களுக்காக பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் கடைசி விருப்ப பாடலாக கேட்டிருக்கும் நபர் சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீனிவாசவர்தன் அவர்களுக்காக பூவே பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து கே சித்ரா குரலில்

நேரமின்மை காரணமாக நிறைய பேருக்கு பாடல் வழங்க முடியல. ஹிர்மானி வர்மா, பாஸ்மானி வர்மா, புஷ்பா வர்மா, நோக்கிலால் வர்மா மற்றும் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், மந்தவெளி விநாயகம், அவினாஷி பிரபு, தேவி ஸ்ரீசாய், கருணாநிதி வீரவநல்லூர், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், கடலூர் பி எஸ் சுரேஷ், சரஸ்வதி பத்மநாபம் மற்றும் நாயுடுமங்கலம் ஏ கே பழனி. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் கடைசி பாடலாக ராவணன் திரைப்படத்திலிருந்து கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது.

அங்குள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். மேலும் தியோகரில் உள்ள BBMT மருத்துவமனையில் நடைபெறும் சைன்ய சம்பர்க் மேளாவையும் அவர் பார்வையிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் உலக திறன் போட்டி 2026 பங்கேற்ற இந்திய குழுவினருடன் கலந்துரையாடிய போது, வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு மத்தியில் இளைஞர்கள் தங்கள் திறன்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ளவும், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளவும் வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்றிரவு அடிஸ் அபாபாவில் எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலியை சந்தித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா எத்தியோப்பியா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு சமீப காலங்களில் குறிப்பிடத்தக்க வேகத்தை பெற்றுள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெற்று வரும் பன்னாட்டு விமானப்படை பயிற்சியான தரங் சக்தி 2026 முக்கிய நிகழ்வுகளில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பங்கேற்கிறார். காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் பர்ஹாம் நகரில் நடைபெறும் வேர்ல்ட் பவுல்ஸ் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் போட்டியில் புதுல் சோனோவால் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை உறுதி செய்து வரலாறு படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02.

0: நேயர் நேரம். வணக்கம் நேயர்களே, சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேர் நேரத்தில் நேர்களாகிய உங்களோட சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நேர் நேரத்தினோட தலைப்பு ஒரு சில நேர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. மனித நேயத்துக்கு ஒரு சிறந்த பண்பு அப்படின்னு சொல்ல முடியும். தனி மனிதனுடைய மன நிறைவையும் சமூகத்தினுடைய வலிமையும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். பிறருக்கு உதவிய அனுபவம். இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு உதவி செய்தவங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க. நிச்சயமாக இந்த தலைப்பை நீங்கள் கேட்கும் பொழுது, நேர்கள் அறிவிப்பில் உங்களுக்கு சொல்லும் பொழுது, நிச்சயமாக உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு காட்சிகள் வந்துட்டு போயிருக்குன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம செய்த உதவிகளும் சரி, அதை கூட மறந்துடலாம். பிறர் நமக்கு செய்த உதவியை எந்த காலத்திலையும் மறக்கக்கூடாது. எந்த விதமான உதவிகளை நீங்கள் பெற்றீங்க, எந்த விதமான உதவிகளை மற்றவர்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க. நான் தலைப்பை சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயே நேர்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா 2275240 மற்றொரு 2275250 என்ற தொலைபேசி குறியீட்டு எண்ணில் 0413 என்ற எண்ணையும் இணைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: முதல் நிலை அறிவிப்பாளருக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்களும் அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: மா கலையரசு, நல்லா பாளையம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த
1: 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழ் மூதாட்டி செய் நன்றி மறைவேல் என்கிறாள் தனது ஆட்சிச்சுவடிகள்.
0: சரி,
1: அன்றைய காலமா இருந்தாலும் இன்றைய காலமா இருந்தாலும் இந்த உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் அது தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது.
0: சரி சரி,
1: இந்த மனித நேயமும் மனிதாபிமானமும் மிகுதியா இருக்கிறவங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முதல் நாளா வந்து நிற்பாங்க. அந்த கனிவு, அந்த பாசம் அப்படிங்கிற அந்த நெஞ்சில ஈரங்கிறது அவங்கிட்ட அதிகமா இருக்கும். ஆனா சிலர் தன்னெஞ்சக்காரர் இருப்பாங்க, சுயநலவாதியா இருப்பாங்க. அது மாதிரி சுயநலவாதியாகவும் கல்நெஞ்சக்காரராயும் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து நான்கு சுவருக்குள்ளே முடங்கி கிடப்பாங்க. அடுத்து குதவுனுங்கிற போது அவங்க கால்கள் கைகள் பின்னோக்கி போயிடும். அந்த உதவின்னு சொல்ற நேரங்கள்ல நம்ம ஒண்ணு அவங்ககிட்ட பண உதவி பொருள் உதவி கேட்க போறது இல்ல. சாதாரண அவசர கால சின்ன சின்ன உதவிகள், அந்த சின்ன சின்ன உதவிகள்ல குறிப்பு அறிந்து நாடி துடிப்பு அறிந்து அவங்க கொடுக்கற நேரத்துல நமக்கு மனசு நிறையும். இந்த நேரத்துல இந்த உதவியை எனக்கு செய்து கொடுத்ததுனால்தான் நான் இன்னைக்கு நல்ல இடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது ஒரு அறிவுரையா இருக்கலாம், ஒரு ஆலோசனையா இருக்கலாம், ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாம். கோணங்கள் பலவா இருந்தாலும் அதனுடைய வகைகள், அதனுடைய பலன்கள் அங்கதான் நாம பேசணும். என்னை பொறுத்தவரையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள நான் நிறைய பேருக்கு செய்து கொடுத்துருக்கேன். அது பேசுறதுக்கு எனக்கு நேரம்

0: அதே போல நானும் மற்றவர்களும் அது மாதிரி உதவிகளை நான் வாங்கி
1: இருக்கேன்.
0: அது மாதிரி உதவிகள் செய்ததுனாலையும் கொடுத்ததுனாலையும் தான் இந்த தலைப்புக்கு நான் பொருத்தமானவனா அமைஞ்சிருக்கேன். என்னுடைய மகனுக்கு கூட நான் சொல்லுவேன், உதவி செய்யறதுல நீ வந்து முதல் ஆளாயிரு, உன்னால முடிந்த உதவிகளை சின்ன சின்ன உதவிகளை பண்ணு. நீ வந்து சென்னையில கண்ணைக்கு நகர தொகுப்பு வீட்டுல குடும்பம் இருக்கிற எல்லாத்தையும் இணக்கமான நல்லூர ஓடையிரு, பாசமா இரு. அங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவசர கால உதவின்னு சொன்னீங்க, நீ அதை செய்யறதுக்கு தயக்கப்படாத. அதுக்கான நேரங்கள் அதுக்கான ஓய்வுகள் இருக்கிற போது அதுக்கான இடத்தை நீ ஒதுக்கி கொடுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். என்னோட அவரும் அதிகமா செய்யறது ரொம்ப ஆர்வமா இருப்பார். ஒரு ஒரு டூ வீலர் அவர் போறாரு சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த தெரிஞ்சவங்க இருந்தாங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான அவங்கள வண்டி நிறுத்தி ஏத்திட்டு போவார், குறிப்பிட்ட இடத்துல இறக்கி விடுவார். அதே போல ஒரு அவசர காலத்துல யாருக்கும் உடம்பு சரியில்லை சொன்னீங்கன்னா அவங்கள வண்டியில எடுத்துட்டு போய் மருத்துவமனையில சேர்த்துட்டு வருவார்.
1: எனக்கு
0: வாழ்வியல் விஷயங்களை குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கறேன், இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு
1: சொல்லி.
0: இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா ஒருத்தர் எத்தனை காலம் வாழ்ந்தார் என்பது கணக்கு அல்ல. அவர் எப்படி வாழ்ந்தார் தன்னுடைய வாழ்க்கைய, அவர் எப்படி வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டுட்டு போறாரு. எனக்குமான நல்லுறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமா கொண்டுட்டு போறவங்க கண்டிப்பா உதவுற மனசுல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதனால உதவிங்கிறது கேட்டு பெறாமலும் தராமலும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான கோணத்துல அமையணும்.
1: நிச்சயமா நல்ல ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க சார்.
0: கேட்டு பெறுவதுங்கிற ரெண்டு மாதிரி கோணத்துல போகணும். அதுல வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒன்னு சொல்லி
1: முடிச்சிடறேன்.
0: குழந்தைகளுக்கு உதவினா என்ன, இந்த உதவிகளை செய்யறது நமக்கு என்ன நல்லது கிடைக்கும், செய்ய மறுக்கிறது நமக்கு என்ன மாதிரி அவ பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்படி ஒரு நல்ல உதவி செய்வார் எங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. ஐயோ அவரு உடம்பு சரியில்லையா, அவருக்கு எப்படி இருக்கிறாரு, ஐயோ அவர் காலம் ஆயிட்டாரா, தங்கமான மனுஷனாக அதுவும் நம்ம கூட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு மரண கல்லறையில பேர் எழுதுற அளவுக்கு நல்ல ஒரு அனுபவனையும் நல்ல ஒரு படிப்பனையும் கொடுக்கற மாதிரி உதவிங்கிற அந்த பயணத்தை தொடர்ந்து கடைசி வழி போய்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கும். அகில இந்திய வானொலி அது வந்து செய்திகள் வந்து உதவியாளராக
1: மாறிட்டு. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர்களோ வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: முன்னாடியே
1: இருந்திருக்கு.
2: இன்னைக்கு
1: வந்து
2: படிச்சிருக்கப்ப நான் ஒரு
1: மாற்றுத்திறனாளிமா,
2: வீல் சேர்ல அந்த பையன் வந்து என்ன பள்ளியாசலுக்கு அழைச்சு போவாரு பிரேயர் பண்றதுக்காண்டி. ரொம்ப கேர்ஃபுல்லா தள்ளிட்டு போவாருன்னு வச்சுங்களா, ஒரு நாள் இந்த மாதிரி இந்த மாலை வேலையில சொல்லக்கூடிய பள்ளியாசலுக்கு கூட்டிட்டு போயிட்டு
1: இருக்காருமா.
2: அந்த நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கல்லு கிடந்திருக்கு, அதுல தெரியாம காலை அடிச்சுக்கிட்டான் அந்த பையன். பெரு விரல்ல என்ன ஆகுதுன்னா அதை என்கிட்ட சொல்லவும்
1: இல்லை,
2: கொண்டு போய் பள்ளியாசல விட்டுட்டாரு. உட்கார விட்டுட்டு அப்பதான் காலை கவனிக்கிறான், அழுகுறான் உட்காந்துட்டு. இந்த மாதிரி கல்லு வந்து தடிக்கிடுச்சு சார், நெக பேந்துருச்சு, ரத்தமா எனக்கான ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீ போய் உடனே போய் வீட்டுக்கு போயிட்டு நீ ஏதாவது கட்டுக்கிட்டு போட்டு மருந்து இருந்து வச்சு இல்லாட்டி ஆயில் போட்டு கட்டு கட்டிட்டு நீ வீட்டுலயே ஏறி நீ உட்காந்துருக்கவனா, நான் என் பையனை வர சொல்லி நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு
1: சொல்லிட்டவன்.
2: அவனும் போயிட்டான். நான் பிரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வெளியில வர்றேன், கட்டு கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான்.
1: திரும்பவும் உங்களை ஆஷன் போறதுக்கு
2: திரும்ப உட்கார்ந்துருக்கான். நான் கேட்டேன், நானும் சொன்னேன்ல என் பையனை கூப்பிட்டுக்கிறேன், நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுறான். இல்ல சார், நான் விட்டுட்டு போயிட்டா உங்களை யார் சார் கொண்டு போய் வீட்டுல விடுவான்?

0: சொன்னாலும் பாருங்க, எனக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. எனக்கு என் பையனோட அந்த பையன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காமா. ஆமா, இது வந்து இன்னைக்கு வரையும் அவன் மேல நமக்கு ஒரு தனி பற்றுதல். அவனும் ரொம்ப பிரியமா பண்ணி வச்சுங்க.
1: இந்த நிகழ்ச்சியில அதை பதிவு பண்ணணும்னு வேற ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல நமக்கு வாழ்க்கை.
0: ஆமாமா, ஆமா, நான் வந்து இது மாதிரி இது சொன்னா இந்த சம்பவத்தை நிச்சயமா சொல்லுவேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நமக்கு வெளி உலகத்துக்கு அவன் நம்ம இது பண்ணத அந்த பையன் ஆசைக்குதான்.
2: பிறருக்கு
1: உதவிய அனுபவம்.
2: பிறருக்கு உதவி அனுபவம்னா, எங்களுக்கு பக்கத்துல கணவன் இல்லாத ஒரு பெண்மணி இருக்காங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, நல்லா இருந்தவங்கதான். கடைசி திடீர்னு இறப்பு ஏற்பட்டதுனால ரொம்ப வறுமை. அவங்களுக்கு அடிக்கடி உதவி செய்யறதுதான் என்னோட கடமையே.
1: ஏன்னா கடமைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா, யாராவது ஒருத்தவா நியமிச்சு விடுவாரு கடவுள். ஒரு மனுஷன், அதாவது மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் இருக்கணும்னா அது சரியான முறையில செல்வந்தர்கள் வந்து வறியவர்களுக்கு உதவும் போதுதான் அது கிடைக்கும். அப்ப நம்ம செல்வந்தர்கள் இல்ல இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு நான் எந்த நேரமா உதவி செய்ய தயாரா.
1: இதுக்கு செல்வம் வேணும், நம்ம கிட்ட ஏதோ ஒரு இதுதான் இருக்கணும் எல்லாம் கிடையாது. நினைக்கிறீங்கல்ல, நினைக்கிறீங்கல்ல, மத்தவங்களுக்கு செய்யணும்ன்ற அந்த ஆத்ம திருப்தி இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மனித நேயத்துக்கான ஒரு நல்ல பண்புன்னு நம்ம அத சொல்ல முடியும்.
2: அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு, ரெண்டு பொண்ணு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்ப நாங்க
1: கொடுப்பதும்
2: தீப்பதும் எல்லாருக்கும் அடிக்க கோடி உண்டாயினும் இல்லைன்னு வள்ளுவம் சொல்லுது. அதாவது நம்ம எவ்வளவு இருந்தாலும் நம்ம கொடுக்காம நம்ம பத்திரமா வச்சிருக்கும் போது அது வந்து பிறருக்கு உதவி இல்லாத இதாயிருது, நோயாவும் மாறிடுவோம் செல்வத்துக்கு. அது மாதிரி நம்ம பிச்சைக்காரவங்கன்னு சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. நீ வந்து கொடுக்காம
1: வச்சுக்கிட்டு
2: நோயாவும் மாறிடுவ செல்வத்துக்கு, நீ வந்து ஒண்ணுமே இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் கூடுமான வரைக்கும், அதாவது தெருவுல யாரு போனாலும் பசின்னு முகம் பார்த்து உணவு கொடுக்குற பழக்கம் எங்க அம்மாவுக்கு உண்டு. சென்னையில வந்து எல்லாருமே வந்து உட்காந்து என்னால உணவு விடுதி வச்சிருந்ததுனால யாரு வந்தாலும் காசு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பாக்க மாட்டாங்க எங்க அம்மாவும் அப்பாவும். உடனே நாலு இட்லிய வச்சு தட்டுல சட்னி ஊத்தி சாம்பார் ஊத்தி கொடுத்துருவாங்க. அவங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, எப்ப முடியுதோ கொடுங்க. அதான் ஒரு முறை எம்ஜிஆர் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு இட்லிக்கார மாட்டா இட்லி சாப்பிடுவாரான் ஏன்னா அப்ப காசு கொடுக்க முடியாத வரால. அந்த அளவுக்கு அருமையில இருக்கிறப்போ அந்த அம்மாட்ட சொல்லுவாராம், பாட்டி நானும் வர்றேன், நீங்களும் குடுக்குறீங்க இட்லி, ஆனா எனக்குனால காசு குடுக்க முடியல, ஆனா முகம் சுளிக்காம குடுக்குறீங்களே, இந்த நான் எப்படி இத குடுப்பேன், எந்த கணக்குல சேர்ப்பீங்க, குடுக்க முடியாத கணக்க எந்த எப்படி சேர்ப்பீங்கன்னு கேக்கும் போது, நீ குடுக்கலைன்னா அது தர்மத்தை போய் சேர்ந்துரும், நீ குடுத்தீன்னா அது என்னைய சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்களா பாட்டி. அதுதான் உண்மை. அதை கேக்கும் போது அவர் வரலாறை படிக்கும் போது
1: இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். உருவாகணும். அது வந்து பணம் பொருளா மட்டும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்பு பரிமாறிக்கினாலும் அது ஒரு நல்ல ஒரு இதுதான்.
2: துணி தப்பேன், அத அந்த பொண்ணு அவங்க பொண்ணுக்கு போய் சும்மா நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அது மிஷின் இருந்துச்சு, ஆனா தையல் தெரியாது. அப்ப நான் என்ன செஞ்சேன், மீனை குடுக்கறத விட மீனை பிடிக்க கத்து கொடுக்கணும்னு ஒரு இது இருக்கு, அரபு நாட்டு பழமொழி இருக்கு. அத போல அந்த தையலை சொல்லி கொடுத்தவன அந்த பொண்ணுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தச்சு கொடுத்து அது முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டியாயிப்பா இருந்துச்சுங்கம்மா. அந்த நேரம் அது மாதிரி தொழில் கூட கத்து கொடுக்கலாம். சில பேர் தொழில கத்து கொடுக்க கூடாது, நம்ம தொழில கத்து கொடுத்தோம்னா அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க, நம்ம பின்னோக்கி போயிருவோம்னு நினைக்கிறாங்க சில பேர். அது இல்ல, அவங்க தொழிலை கத்து கொடுக்கும் போது அவங்களும் முன்னேற்றம் அடைவாங்க. அத பாக்க பாக்க நம்மளுக்கு காசு இல்லாட்டாலும் மனம் எப்படி நிறைவா மாறுது பாத்தீங்களா,
1: அவங்களுடைய வளர்ச்சி நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்ல.
2: அப்ப

0: அவங்க சொல்லுவாங்க பிறர்கிட்ட, அதாவது நம்மளுக்கு முன்னாடி சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல எப்படி நீங்க தொழில கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நான் தையல தொட்டு கத்துக்கிட்டேன். அது மாதிரி எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அது ஃப்ரீயா கூட சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நான் அந்த முன்னேற்றத்துக்கு அவங்க காரணமா மாறினாங்கன்னு இப்ப எத்தனையோ பேர் நம்ம வானொலியில சொல்றோம் இல்லையா. எனக்கு அந்த அவங்க முன்னேற்றம் அடைச்சி வச்சாங்க, இவங்க முன்னேற்றம். அப்போ அந்த வழி வழியா கடத்திட்டு போறதுக்கான அந்த தகுதிகளை வளர்த்துக்கிறது பாத்தீங்களா நம்மளுக்கு. அதனால உதவி செய்ய என்னைக்கும் அஞ்சக்கூடாது, அது பின்னோக்கியும் போகக்கூடாது. செய்ய முடியுமா அப்படின்னு சந்தேகமும் படக்கூடாது. டக்கு டக்குன்னு ஒரு காய்கறி வீட்டுல இருக்குன்னு வைங்களேன், அந்த அம்மா வரும்போது இந்த காசு கையில இல்லாட்டினா என்ன செய்ய, காய்கறி எடுத்து போடுறது, ஒரு தேங்காய் எடுத்து போடுறது, வீட்டுல உள்ள தின்பண்டத்தை எடுத்து போடுறது. ஆனா அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க, அதுதான் அவங்க பண்பு. அவங்க ஆனா வந்த உடனே ஏதோ ஒரு உதவிக்காக வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன், ஆனா கேட்க மாட்டாங்க. அதுல புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன இப்ப தேவைப்படுது, இருங்க வாரே அப்படின்னு பணத்தை கொடுத்தேன். அப்ப பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அமைதியா அதை கொண்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி எனக்கு செய்யறதுல ஒரு பேரின்பம் கிடைக்குதுங்கம்மா,
1: நினைவுகளை பதிவு பண்ணீங்கம்மா, நன்றி சகோதரி,
0: நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம், யாரே இங்க இருந்து பேசுறீங்க?
2: அம்மா, நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: பேசக்கூடிய நேயர்கள் கொஞ்சம் குறைவா பேசுனா வரக்கூடிய நேயர்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவங்களுக்கு என்னன்னா ஒன்னு ரெண்டு எதை சொல்றதுன்னே தெரியல சார், டாபிக் கொடுத்த உடைய. அதனால அப்படியே தொடர்ந்து மழை பொழியறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நீங்க யாருக்கு உதவி பண்ணீங்க?
2: யார் வந்து கேட்டு செய்யறது இல்ல உதவிமா, அவனுடைய ஆள முகத்தை பார்த்த உடனே கேட்காம செய்யறாங்க பாருங்க உதவி. அத மாதிரி அந்த மாதிரிமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உற்சா போச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், திடீர்னு இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு வேலை செய்ய முடியாத இடத்துல வேலை செஞ்சு இருக்கும் போது இப்ப இருக்கிற முதலாளி வந்து என்னை தேடி வந்து, என்னப்பா இதுல போய் உட்காந்து அசிங்கமா இருக்கு, இதுல வேலை செஞ்சிட்டு இருக்க அப்படின்னாரு. இடம் கிடைக்கிற முதலாளி நான் என்ன செய்ய அப்படின்னு, நீ முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லி என்னையும் மகனையும் கார்ல ஏற்றிட்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய இடத்த எனக்கு ஒரு கம்பெனி மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாருமா, கம்பெனி மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா ஏகப்பட்ட லட்சங்களை செலவு பண்ணி போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்து இப்ப நான் அதுல உட்காந்து தொழில் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்மா,
1: சந்தோஷமா. அதாவது
2: ஆமா ஆமா, எங்க முதலாளி பேர் MSMR தலகராஜ். இன்னைக்கு அவரு செஞ்ச உதவிகளும் அவர் பிள்ளைகளும் எங்களுக்கு செய்யறாங்கம்மா. நான் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு,
1: நீங்க செய்ய வேண்டிய கைமாறு அவங்களுக்கு கிடையாது, உங்களை எப்படி அவங்க ஏத்தி விட்டாங்களோ அந்த மாதிரி நீங்க யாருக்கு உதவி செஞ்சு அந்த மாதிரி ஏத்தி விட்டீங்க, அதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம்.
2: அந்த மாதிரிமா, நான் வந்து உதவி செஞ்சு ஏத்தி விட்டது போற, என்னுடைய அண்ணன் தம்பியில போற நான் உதவி பண்ணி ஏத்தி விட்டுருக்கேன்.
1: ஓகே சார்,
2: ஏத்தி விட்டுருக்கேன்மா.
1: நன்றி சார்.
2: எல்லாரும் உதவி மனப்பான்மையோட இருந்தா நாட்டுல கஷ்டம்ங்கிறது கொஞ்சம் இல்லாமலே போகுங்கிறது என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா, நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு, நன்றி. நேர்களே, இது நேர் நேரம். நேர் நேரத்தில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பிறருக்கு உதவிய அனுபவம் அப்படின்றது தான். நேர்களுடைய சின்ன குறிப்பு என்னென்னா, கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கு தொடர்ந்து நேர்கள் வரணும், உங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே பதிவு பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு நான் உட்கார்ந்துட்டுருக்கேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் ஆறு முருகன்.
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
3: எப்படி மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: நீண்ட நாள் ஆகுது நீங்க வந்து.
1: ஆமா சார், உங்களுக்கு எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில பாக்குறது எனக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கு. இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்து வந்து வந்து போயிட்டே இருக்கு, நான் நிறைய பேருக்கு பண்ண அனுபவங்களும் வந்து போயிட்டு இருக்கு.
3: மேடம், உங்களா கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், நம்ம ஒரு உதாரணம் சொல்லிருப்பாங்க, பெரியவங்க கடமையை செய்
1: பலனை
3: எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம சின்னதா ஏதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போயிருந்தா, நம்ம வீட்டுல இருந்து வேற இடத்துக்கு நம்ம போயிருந்தா, அப்ப யாராவது வயதானவங்களோ இல்ல அறியாதவங்களோ ஏதோ லிப்ட் கேட்பாங்க வண்டியில போயிருக்கும் போது, அவங்களுக்கு சரின்ட்டு நம்ம உட்கார வச்சு கூட்டின்னு போயிடலாம் பொறுமையா. அதே போல நம்ம வந்து நம்மளும் வந்து நான் வந்து பிறர உதவி கேட்டிருக்கேன், அவரும் எனக்கு செஞ்சிருக்காரு. நம்மளுடைய மூத்த நேயர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேயரா வந்தாரு அவரு. அவரு அவருக்கு என் பெண் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல படிக்குது, அது அங்க ஆசிரியர் வந்து கட்டுரை எழுதியார் சொன்னாரு, கவிதை எழுதியார் சொல்லியிருக்காரு, தலைப்பை விட்டு சுதந்திர தினம் வந்தது இல்லைங்க.

0: உதவி செஞ்சாரு எனக்கு. அவரு
1: கவிதை எழுதி கொடுத்திருக்காங்க,
0: எழுதி எனக்கு தொலைபேசி வழியாக எனக்கு சொல்லிருக்காரு. நான் பண்ணி பெண் பிள்ளைகளை தான் போட்டு காமிச்சேன். என் பெண் பிள்ளைங்களும் அத போய் ஸ்கூல்ல போய் சொல்லி ஆசிரியர்கிட்ட பரிசும் வாங்கியிருக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு அவரு இந்த உதவி எனக்கு செஞ்சது மிக்க மிக்க நன்றி மேடம். அவருக்கு என்ன பலன் எதிர்பார்க்க செய்யறதுன்னு கடமைப்பட்டிருக்கு மேடம்.
1: கண்டிப்பா கடமைப்பட்ட ஒருத்தரா இருக்காரு அவரு. சரிங்க.
0: ஆமாங்க மேடம், என்னுடைய மூத்த நேயர் மேடம் அவரு.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்கள்ல இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி. இப்போ ஒருத்தவங்க செய்யக்கூடிய உதவியினுடைய உண்மையான மதிப்பு அந்த செயலினுடைய அளவிலோ அல்லது பொருளிலோ கிடையாது. அவங்க அந்த உதவியை பெற்றுக்கொண்டவனுடைய மாண்பு, அவங்களுடைய நற்குணங்கள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் அடங்கியிருக்கு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. நாம் ஒருவருக்கு எந்த உதவியே செய்யாதிருந்தோம், அவர் நமக்கு செய்த உதவிக்கு இந்த மண்ணுலகம் விண்ணுலகமே கைமாற கொடுத்தாலுமே அடங்கவே அடங்காது, ஈடாகாது அப்படின்றது தான் அதனுடைய கருத்து. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: அன்பான அறிவிப்பாளர் அவருக்கு அன்பான நிறுவனத்துக்களுடன் ஈடுபட்டு செயல் பேசுறோம்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பேர் என்ன மறந்து போச்சு.
1: பரவாயில்ல சார், என்னோட பேர் விஜயலட்சுமி.
2: நினைக்கிறதோட மனசுலயே
1: நான் வச்சுக்கலங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு நான் பண்ணிருக்கேன். நிறைய பேர்கிட்ட நானும் அந்த அன்பையும் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போகுது இல்லையா.
2: அதாவதுமா, இதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா, எல்லாமே சுத்தமாயிடுமா.
1: கண்டிப்பா.
2: மனசுல வஞ்சம் இருந்துச்சுன்னா எதுவுமே புண்ணியம் இல்ல.
1: அதெல்லாம் குறைச்சிருவாங்க, நீங்க கவனிருங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்ம முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கவங்களும் சுத்தமாக்கலாம்.
2: அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய இதை பத்தி மற்றவர்கள் செய்யறாங்க, செய்யறதை பத்தி அவங்க செய்யறாங்க, நான் செய்யக்கூடாது. மற்றவர்கள் செய்யறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நாம வந்து கை
1: நீட்டக்கூடாது.
2: நம்ம சுயநலமா கொடுக்கணும், நம்முடைய சுய அறிவை கொண்டு கொடுக்கணும், நம்முடைய என்ன அதுக்கு தகுதி இருக்கு அதை கொண்டு கொடுக்கணும். அதுதான் உண்மையான கொடுக்கல் தான். அதே மாதிரி பெற்றுக் கொள்வதும் எப்படி பெற்றுக் கொள்வது, ஏதோ ஒரு விதத்தில மொத்தம் வந்து உதவி பண்ணிருப்பாங்க. என்னை பொறுத்தவரையில வந்து ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு இந்த உத்தியோகத்துல இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றனா வந்து ஒருத்தருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும்.
1: எப்படி
2: ஏன்னா, இதனுடைய அனுபவத்தை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணுமா. நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணேன், அதாவது பிகாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கடலூர் வேலைக்கு சூழ்நிலை காரணமாக நான் உட்கார்ந்துருக்கேன். அடிக்கடி எங்க தெருவில் ஒருத்தர் ஒரு ஈதியில பணியாற்றிய ஒருத்தர் வந்து மலையாடி போவாரு. என்ன ஒண்ணா தானாவே கூப்பிட்டு தண்ணி வா அப்படின்னாரு. என்ன சார், எதோ போச்சு இந்த மாதிரி ஏன் இல்ல, கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம். அவர் ஒண்ணுமே இருக்கப்பா, எடுத்த எடுப்புல பார்த்துட்டு நீ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்டேஞ்ச் இன்டர்வியூ வாங்கிக்குவா. வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவரு அது நீண்ட கதை வேண்டாம். அதுவும் நான் அது வந்து பணியா டெம்பரரியா தான் சேர்ந்தோமா. அவர் வழிகாட்டியதை வச்சு நான் வந்து அவர் கோடு போட்டா நான் ரோடே போட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வேலை காட்டியது டிவியில வந்து உதவி மின்பொருளியாளர் ஓய்வு பெற்று இன்னைக்கு நான் கை நிறைய பென்ஷன் வாங்கிடுவேன். அது வேலை சேர்ந்த உடனே பாண்டிச்சேரி யூபிஎஸ்ல வந்து எனக்கு வேலை கட்டிட்டு எக்ஸாம் எழுதி இப்ப அந்த வேலைக்கு இது கண்டினியூ பண்றதா இது போடுறதா அப்படின்ட்டு பல பேர் சொன்னாங்க. இது நல்ல ஜாப், இதுலயே இருப்பா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா இருக்கு வழிட்டு. இப்போ இன்றைக்கு அவர் போட்ட அந்த வழிகாட்டியெல்லாம் இன்றைக்கு நாங்க இல்லைனாலும் யூபிஎஸ் எழுது பாண்டிச்சேரி எந்த உத்தியோகத்தை பொறுப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஃபரூக் மலைக்கார் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்தாரு. அதாவது எதுக்காக பணி பண்றோம், அந்த காலத்துல வந்து வேலைலாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குமா. ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே இப்ப ரெக்கமெண்டேஷன் வேற ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பயிர் இருந்தாலே போதும். அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒரு மூலியமான செட்டு இருந்தாலும் அவரை நினைத்து கொண்டுதான் இன்றைக்கும் நான் சாப்பிடுறோம் போறோம் வரமா. இன்றைக்கு இறைவன் வந்து ஒரு வழி காட்டுறாரு, ஒரு வழி.

0: வந்து வழிகாட்டியாக அவன் துணை புரிகிறான். அவ்வளவுமா வித்தியாசம். இப்ப நான் கொடுத்த உதவி என்றது அது சொல்லி கேட்டது அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காது நினைக்கிறேன். அது சுயநலமாயிடும். அது நான் எப்பவுமே நான் வந்து விரும்புறதை கிடையாது. எப்பவுமே உறவினர்களுக்கு கொடுக்கும்போது சரி, நம்முடைய நேயர்களுக்கு அந்த கேட்பாங்க, சயசாது உங்களால ஏதாவது முடியுமா, நிச்சயமா செய்யறப்பா கேட்டு செய்யும். ஏன்னா நமக்கான சில வழிமுறைகள் தர்மம் செய்வது நம்மை அறியாமலே கொடுக்க வேண்டும்மா. மனசால உணவு கொடுத்தாலும் சரி, ஒரு குருவிக்கு உணவு வைத்தாலும் வந்து மனசால வைக்கணுமா, அதுதான் உண்மையான தர்மம் ஆகும்.
1: நீங்க பேசுற பேச்சுலயும் உங்களுடைய அந்த இதுலயுமே நல்லா தெரியுது உங்களுடைய உதவியான குணம். நன்றி சார், நிகழ்ச்சியில பதிவு பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி மாலிகரி.
1: நேரம் 11:27 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்களோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்ல சந்திரசேகர்,
2: எப்படி இருக்கீங்க மேம்?
1: ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சந்தோஷம், நலமா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசுறதுல.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீண்ட ஒரு பயணத்துக்கு பிறகு இன்னைக்குதான் உங்களை எல்லாரையும் பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: அதுதான் அதுதான், ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி.
1: கண்டிப்பா, சரி ஓகே. பிறருக்கு உதவிய அனுபவம்.
2: ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு ஆபரேஷன் அப்படிங்கறது நடந்தது மேம். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா கையில காசு அப்படிங்கறது கொஞ்சம் துண்டு விழுந்தது. அப்ப அந்த சமயத்துல என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தயக்கம், யார்கிட்ட போய் கேக்குறது ஹெல்ப், நம்ம கேட்ட தப்பா நினைச்சுக்குவாங்களோ, எல்லா வகையான குழப்பத்தோட இருந்தான். அப்போ அவன் முகத்தை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்டயும் டைரக்டா கேட்கல. அப்போ தெரிஞ்சவொன்னு அடுத்த செகண்ட் அவனுக்கு ஒரு அளவுக்கு அமௌண்ட் அப்படிங்கறது என்னால முடிஞ்சது போய் கையில எடுத்து கொடுத்தேன். அப்ப அவன் மனசுக்கு வந்ததே பாருங்க ஒரு சந்தோஷம், மனசுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ், ஒரு நிம்மதி கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் சந்திரசேகர். நான் யார்கிட்ட போய் கேட்பேன்னு தெரியல, ஆனா நீ ஜஸ்ட் யோசிக்காம அந்த பணத்தை கொடுத்திருக்கிய அப்படின்ட்டு என்ன ரொம்ப மனசு வந்து தேங்க்ஸ் சொன்ன. அப்ப நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது என்ன, நம்ம வந்து முடியாத சமயத்துல நம்ம கிட்ட பணமோ பொருளோ எதா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணறது தானே, அதை பத்தி நீ கவலைப்பட்டுக்காத அப்படின்ட்டு நான் அந்த ஒரு ஹெல்ப் அப்படிங்கறத சொல்றேன். அதனால அவங்க அப்பாவுடைய ஆபரேஷன் ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. சந்திரசேகர் தம்பி தான் காசு கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் அப்படிங்கறது துண்டு விழுந்த போது நான் கொடுத்தேன், அவங்க அப்பாவுடைய உயிரை காப்பாற்றப்பட்டது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு உதவி, காலத்தினால் செய்த உதவி மறக்கவே முடியாது. ஒரு குட்டி விஷயம் பொதுவா உதவி பத்தி சொல்லணும்னா, உதவி கொடுத்துட்டு அந்த உதவியை நான் செஞ்சேன் அப்படின்னு கம்பட்டம் அடிக்க கூடாது.
1: இல்ல அதே நம்ம உறவு இல்ல சந்திரசேகர், நம்ம ஒரு உதவி பண்ணிருக்கோம்னா அவங்க கிட்ட இருந்து திருப்பி பிரதிபலன் எதிர்பார்க்கறதுமே ஒரிஜினல் அது கிடையாது. நல்ல உதவியும் கிடையாது.
2: நம்ம முடிஞ்சா உதவி செய்யணும், முடியல அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லணும். ஆனா ஃபால்ஸ் ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்க கூடாது. நான் உனக்கு பண்றேன் செய்யறேன்னு அப்புறமா கை விரிக்கிறது அப்படிங்கறது தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு அவங்க போக கூடாது. கடைசி வரைக்கும் அந்த நன்றி உணர்வோட இருக்கணும். இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. இந்த உதவி செஞ்சுட்டு மற்றவங்க கிட்ட சொல்லறதும் அந்த எதிர்பார்ப்புகள், நான் இது செஞ்சிருக்கேன் இதுக்கு மேல அவங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, நன்றிப்பா நன்றி. ஒரு இளைஞரா தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நேரிலே உங்களுடைய கருத்துக்களுக்கான களம் இது, பிறருக்கு உதவிய அனுபவங்கள் பேசலாமே. 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த தலைப்பை ஒட்டி உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்கிற புதுச்சேரி ஆகாஷ்வாணி. பிறருக்கு உதவி செய்வதன் மூலயமா நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியும் அனுபவமும் அதை தான் இப்போ நேர்களை எல்லாருமே பதிவு பண்ணினாங்க. நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு ரொம்ப உன்னதமான ஒரு குணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் அது மற்றவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இப்போ நேர் சொன்ன மாதிரி, சந்திரசேகர் சொன்ன மாதிரி, ஒருத்தருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு தன்னுடைய உயிரே திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம்னும் பொழுது அவர் வாழ்நாள் முழுக்க இந்த உதவியை அவர் வந்து மறக்கவே மாட்டார். ஆனால் உதவி செஞ்ச நம்ம வேணால் மறந்துடுவோம். நம்மளுடைய காலங்கள் மாற மாற நம்மளுடைய செயல்கள் சிந்தனைகள் நம்மளுடைய போகிற போக்கு எல்லாமே

மாறி இருக்கலாம். நாம ஆனால் செஞ்ச அந்த உதவி வந்து அந்த இடத்துக்குள்ளே இருந்து அதற்கான தர்மத்தையும் அதை நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அது பிரதி உபகாரமாக திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த அனுபவங்கள் தான் பிறருக்கு நம்ம செஞ்ச உதவியினுடைய அனுபவங்கள். சின்ன ஊக்கமாக இருக்கலாம், ஒரு அவங்களுக்கு செய்த விலைமதிப்பற்ற பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு கொடுத்துருக்கோம். இப்போ சாதாரணமாக உதவி அப்படின்னும் பொழுது ஒருத்தங்களுக்கு காட்டுற அக்கறையாக கூட இருக்கும். துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அருகில் இருந்து நம்ம ஆறுதல் சொல்கிறோம்ல, அதுவுமே ஒரு பெரிய உதவி தான். நேர்களே, இது உங்களுக்கான களம். நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நல்லாயிருக்குன்றத நான் எதிர்பார்க்குறேன். பேசலாம் தொடர்ந்து.

0: நேர்களே, நேரம் 11:34 நொடி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அதாவது அன்பான அறிவிப்பாளர், ஒரு ஒவ்வொரு நேர்களையும் அன்பை காட்டும். புதுச்சேரி வானொலி அறிவிப்பாளர், பகுதி நேர அறிவிப்பாளர் இருந்தாலும் ரெகுலர் அறிவிப்பா இருந்தாலும் நேர்களை மதித்து புதுச்சேரி பண்பலையிலையும் மத்திய அலையவரிசையிலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க பேச
0: நன்றி சார், நன்றி நன்றி. உங்களுடைய இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி இதெல்லாம் தான் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே அப்படின்றதுதான். இதுவே நீங்க எங்களுக்கு செய்யற பிரதி உபகாரம் மாதிரிதான் எங்களுக்கு தோணுது. பிறருக்கு உதவியா
1: அனுபவம்.
0: உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம் சார். நிகழ்ச்சி முதல்ல
1: திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி அக்கரகரம், வீரநல்லூர் அக்கரகரம் கருணாநிதி. அதாவது உதவி, நான் வந்து உதவி பண்ணது வந்து நான் வெளியே காட்டிக்கிட மாட்டோமா. இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நிறைய உதவி. அப்புறம் 2023 நான் வந்து எனக்கு என் மனைவிக்கு தெரியாம நான் நிறைய உதவி பண்ணோம்மா. அது என்ன, மனைவிக்கு அவங்களும் பண்ணாங்க, அவங்க குறை சொல்ல வரல. இருந்தாலும் என்னோட நண்பர்கள் நிறைய இதுக்கு பண்ண சொல்ல நிறைய உதவி பண்ண அந்த கொரோனா காலத்துல. அதே மாதிரி தாமிரபரணி 23 ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுமா எங்க பகுதியில. அப்போ அந்த டைம்லயும் எனக்கு கிடைச்ச பொருட்களை நான் மத்தவங்களுக்கு கொடுத்தம்மா. எனக்கு ரெண்டு கிடைச்சுன்னா நான் ஒண்ணு அங்களுக்கு மத்தவங்களுக்கு கொடுத்தம்மா. அதே மாதிரி நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கேன். நான் உதவி பண்ணது என் மகளும் இப்போ கல்லூரி 1st ஆண்டு படிக்க, நான் என்னோட குணம் அப்படியே என் மகளும் இருக்குமா. யாரு நான் பைக்ல கூட்டிட்டு போனாலும், யாரு இந்த ரோட்ல கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா, நுப்பாட்டுப்பா அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா வாங்கி கொடுத்துட்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு குணம் உண்டுமா. ஏம்னா அந்த மாதிரி நம்ம உதவி பண்ண போய் நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேம்மா. அன்னைக்கு ஒரு ஒரு நோய் நொடி இல்லாம, எந்த கெட்ட பழக்கம் இல்லாம, ஒரு ஆரோக்கியமா இருக்குமா. பண்டிகை காலத்திலயும், எல்லா பண்டிகை காலத்திலயும் நான் சின்ன உதவி, எந்த உதவினாலும் பண்ணிக்கிட்டு இருப்போம்மா. அது ஒரு உணவோ அதுக்குள்ள தான்.

0: நீங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். அந்த மாதிரி என் மனைவியும் அப்படி ஒரு குணம் உண்டு, நானும் அப்படி ஒரு குணம் உண்டுமா. அதனால நான் உதவி பண்ணதுனால இன்னைக்கு ஒரு நோய் நொடி இல்லாம ஆரம்பிக்க பையன் தமிழ் செல்வன், மகா மதிவதனி, பொண்ணு மனைவி பேரு ஜெயராணி, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை சந்தோஷமா இரண்டு வீடு கட்டிய நல்ல அது தூத்துக்குடி புதுச்சேரி பண்பலைக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிமா. வாய்ப்பு நன்றி.
1: நிச்சயமா சார், நிச்சயமா. இது வந்து புதுச்சேரி வானொலியோட முதன்மை அலைவரிசையில நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி.
0: அதாவதுமா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி கடிதம்
1: உண்மையிலே பிறருக்கு உதவி செய்பவர்கள் யாருக்குமே தெரியாம உதவியை செஞ்சுட்டு போவாங்க. இதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, வலது கையில் கொடுக்கறது இடது கையில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது செய்கிற உதவியை கூட காலம் தாழ்த்தக்கூடாதுன்றதுக்குமே சில விஷயங்கள் இருக்குது. நினைப்போம் நம்ம அவங்களுக்கு செய்யணும், அந்த உதவியை பண்ணணும்னு நினைப்போம். அது தவறுதலாக நடக்காமல் கூட போகலாம். அதனால் எந்த க்ஷணம் நம்ம நினைக்கிறோமோ அப்போவே அந்த உதவியை அவங்களுக்கு நம்ம செஞ்சிடணும். மதியானம் செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம், நாளைக்குன்னு பண்ணோன்னா அது நம்மளால் அந்த உதவி கொடுக்க முடியாமலே நிறைய பேருக்கு போயிருக்கு. எனக்குமே அதெல்லாம் நடந்திருக்கு. நினைக்கும் பொழுதே அந்த உதவியை அடுத்த செகண்ட் செஞ்சிடணும். இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சில உதவிகளை என் மனைவிக்கு தெரியாமல், ஏன்னா ஒரு சிலர் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. இது ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம எப்படி வாழறது, அந்த மாதிரிலாம் சிலர் வந்து சில எண்ண கோட்பாடுகளை வச்சிட்ருப்பாங்க. அது உதவி செய்கிறத யாரும் தடுக்கவும் போகிறது கிடையாது. சில உள் நோக்கங்களோடு அவங்க உதவி செய்கிறதுல அதை சில சங்கடங்கள் நேரும் இல்லையா, அதுக்காக தான் நேர் வராங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம்.
1: சொல்லுங்க,
2: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கோமா, சந்தோஷம்.
2: கிராமத்துல இருக்கிறதுனால வழி வழியா நாங்க வந்து ஊருக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. தாத்தா காலத்துல இருந்து, தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல இருந்து இன்னைக்கு எங்க பையன் காலம் வரைக்கும் நாங்களும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப படிக்காதவங்க கிராமத்துல, அவங்களுக்கு எல்லாம் அந்த படிப்பு சம்பந்தமானது எந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் கூட தெரியாது அவங்களுக்கு.
1: சரியா சொன்னீங்க. இப்ப முக்கியமா ஒரு பொது இடங்கள்ல கல்வி அறிவு இல்லாதவங்க வந்து வயசானவர்கள் முதியவர்கள் ஏதாவது ஒரு சேவை வேணும்னு வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு சிலர் எல்லாம் எனக்கு என்னன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வாலியன்றா வந்து என்னமா வேணும், உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படி எல்லாம் கேக்குறத பாக்கும்பொழுது பா பரவாயில்ல, இன்னும் மனித அபிமானம் நிறைஞ்சதா இருக்கும் நம்ம.
2: அவங்களுக்கு எல்லாம் உட்காந்து அந்த ஃபார்ம் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இல்ல காலேஜ் போறவங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றது அதெல்லாம் பண்ணி தருவாங்க அப்பா உட்காந்து. அதுக்கப்புறம் நிறைய பணம் உதவியோ இல்ல உடம்பு உழைப்போ எதுவா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க பையனும் அதை பார்த்து நாங்கெல்லாம் வழி வழியா வளர்ந்ததுனால இன்னைக்கும் நாங்க நிறைய பண்ணிருக்கோம். அது எவ்வளவுன்னு ஞாபகமும் இருக்க முடியாது.
1: அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னே அவசியம் கிடையாது மேடம், அது ஒண்ணுமே பிரச்சனை இல்ல.
2: பக்கத்து வீட்டுல ஒரு வயசானவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எங்க பையன் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு இது பண்ணி எல்லாம் பண்ற அளவுக்கு அந்த அந்த நமக்கு என்ன அப்படின்னு போகாம இந்த சின்ன வயசுலயே அந்த ஒரு ஹெல்ப் பண்றதுக்குன்னு அது பார்த்து நம்ம முன்னோர்களை பார்த்து வளர்ந்ததுனால அது
1: வந்துட்டே
2: இருக்குதுங்க.
1: ஆனா அதை நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களுடைய குழந்தைங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அப்ப நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுதான் வேணும், இதுதான் வேணும்.
2: இயற்கையாவே அது வருது தானாவே. எங்க பாட்டி சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப்னா அதை வந்து நம்ம வயசானவங்க செய்யறாங்கன்னா அதை வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை சொல் அந்த மாதிரி இருந்து நிறைய பண்ணிருக்கோங்க மேம். அது குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா அக்கறை காட்டியிருக்கீங்க, நிறைய பேருக்கு அக்கறை காட்டியிருக்கீங்க.
2: பண்ணிட்டு இருக்கோம். எங்களால நிறைய குடும்பம் வந்திருக்காங்க. ஒரு ஒரு பேப்பர்ல படிச்சு ஒரு நெய்வேலியில வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு சமையலுக்காக தாத்தா படிச்சு சொல்லி அவங்களுக்கு போய் நீ போய் பாரு அங்க நெய்வேலியில அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கேன்டீன்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சது. அவங்க ஃபேமிலி வந்து வந்து எங்களை எல்லாம் வாழ்த்திட்டு போவாங்க. உங்களால எங்க குடும்பம் அடுப்பெரியது, சாப்பிடுறோம் நாங்க, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி.
1: இதெல்லாம் பாருங்களேன், ஒரு இதனால நமக்கு ஏதாவது நஷ்டம் ஆயிருக்குங்களா?
2: ஒண்ணும்
1: இல்ல. அதனால கொஞ்சம் கூட நமக்கு எதுவும் குறையல, நம்மளுடைய சொத்துக்களும் குறையல, எதுவும் குறையல. ஆனா அது கிடைச்ச சந்தோஷம் இருக்கு பாருங்க.
2: தர்மம் தலைக்காக்குங்கிற மாதிரி அந்த தர்மம் வந்து நம்மள வாழ்த்திக்கிட்டே இருக்குதுங்க மேம். அது நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சந்ததிகள் எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவாங்க. எதுக்கு அப்பா வந்து வெட்டினரி டாக்டர், வயசானவங்க மாடு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணுவாங்க, எந்த நேரமா இருந்தாலும் போயிடுவாங்க. அப்ப இந்த நேரத்துல ஏன்ப்பா அப்படின்னு சொன்னா கூட, அம்மா அதுக்கு வாயில்லாத ஜீவன், அதுக்கு வந்து சொல்ல தெரியாது. அப்ப நாம தெரிஞ்சிருப்போம் வைத்தியம், அதை போய் நம்ம

0: பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் போய் பண்ணிட்டு வருவாங்க மேம். அதெல்லாம் பார்க்கும் போது அவங்க பண்ணனதெல்லாம் நம்ம பண்றோமா அப்படின்னு கூட யோசிக்க தோணும். ஆனாலும் நம்மளால முடிஞ்ச உதவி பக்கத்துல இப்ப யாரோ ஏதோ ஒரு வேணும் அப்படின்னு கேட்டா கூட உடனே குடுத்துருவோம் செய்வோங்க மேம். நிறைய ஏமாந்து இருக்கும் அதுவும் இருக்கு,
1: அது அது வந்து நம்ம கணக்குலயே எடுத்துக்க கூடாது. தேங்க்யூ
0: மேம், சூப்பர்,
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. நேர்களே, நீங்க பேசுறதெல்லாம் உண்மையே அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை அழகா பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்களே, தொடர்ந்து பேசலாம். நேரம் 11:42 தான் ஆகுது, இன்னும் உங்களுக்கான நேரம் இருக்குது. பிறருக்கு உதவிய அனுபவங்கள் உங்களுடைய மனசில் இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் கொட்டலாமே. இப்போ மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி அப்படின்னும் பொழுது உணவு, உடை, கல்வி பொருட்கள், தேவைப்படுவோருக்கு என்னென்ன வழங்கலாம் அப்படின்றது ஒரு பட்டியல் இருக்கும். சிலருக்கு எப்படி வாழணுன்ற ஒரு அனுபவம் இருக்காது, யார்கிட்ட எப்படி பேசணுன்ற வழிகாட்டுதல் இருக்காது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட சரியா

மனசில் இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் கொட்டலாமே. இப்போ மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி அப்படின்னும் பொழுது உணவு, உடை, கல்வி பொருட்கள், தேவைப்படுவோருக்கு என்னென்ன வழங்கலாம் அப்படின்றது ஒரு பட்டியல் இருக்கும். சிலருக்கு எப்படி வாழணுன்ற ஒரு அனுபவம் இருக்காது, யார்கிட்ட எப்படி பேசணுன்ற வழிகாட்டுதல் இருக்காது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட சரியான பாதையை நம்ம வந்து வழிகாட்டலாம். பெற்றோர்கள் இருப்பவங்க குழந்தைகளை, இதோ இப்போ சகோதரி சொன்ன மாதிரி, என் தாத்தா பாட்டி கொடுத்தாங்க, அதை பார்த்து நாங்கள் செஞ்சோம், நாங்கள் செஞ்சதை பார்த்து எங்கள் குழந்தைங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற பொழுது தலைமுறை தலைமுறையாக அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்குது இல்லைங்களா. அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை நம்ம வந்து வழிகாட்டுதலாக செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையும் கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில் நம்மள மாதிரி ஒரு சுபிட்சமான ஒரு இதை வந்து அடைவாங்க. இது மட்டும் கிடையாது, சில ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு சிலர்லாம் மனசில் அப்படியே டிப்ரெஷனில் டெய்லி ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால சில விஷயங்களை வெளியில் சொல்லவே முடியாத இருக்கக்கூடிய துயரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு பேச்சு கொடுத்து அவங்களுடைய அந்த பகிர்வுகளை நம்ம கேட்கும் பொழுது பொறுமையாக கேட்கறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நேரம் இருக்குது, சீக்கிரம் சொல்ல, ஒரே லைனில் சொல்ல, ரெண்டு நிமிஷம் சொல்ல, அப்படி மட்டும் சொல்லாமல் உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி. ஏன்னா மருத்துவர்களுடைய பணியை போய் பார்த்துருக்கீங்களா, சாதாரண ஒரு காய்ச்சலாக தான் இருக்கும், ஆனால் வந்து உட்காந்தோடனே என்னமாச்சு உங்களுக்கு, என்ன செய்து சொல்லுங்கள், என்ன சாப்பிட்டீங்க, தூங்குனீங்களா, இந்த ஆறுதலான பணிவு இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளை இன்னும் நம்மளுடைய நோயை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். அது அந்த மருத்துவத்துறைக்கான ஒரு சிறப்பு. அதே மாதிரி நண்பர்கள் ஆகட்டும், இல்லை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு என்னென்னலாம் சொல்லி வளர்க்கலாம், அவங்கள உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசுறது மூலயமா, யாருக்கெல்லாம் நம்ம செய்த உதவிகளை கூட குழந்தைகளுக்கு நம்ம சொல்லலாம். சொல்லும் பொழுது சரி நம்மளுடைய பெற்றோர்கள் இப்படி இருக்காங்க, அப்போ வெளியில் தெருவில் போகும்பொழுது, ஒரு பள்ளிக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு சிந்தனை வரும் நம்ம செய்யணும் அப்படின்றது. ரோட்டில் பயணிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம், எல்லாருமே கடந்து தான் போகிறாங்க ஒவ்வொரு விஷயத்தை, ஆனால் பார்க்கக்கூடியவங்க சிலர் அதை பார்வையாக பார்த்துட்டு போகிறாங்க, சிலர் மட்டும்தானே கை கொடுத்து அதை வந்து செயல்படுத்துகிறாங்க இல்லையா. அந்த உதவும் கைகளாக நம்ம எல்லாருமே இருக்கணும், அந்த கை எல்லாரும் கையுமே நீட்டக்கூடிய ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு அடுத்தது இந்த துயரங்களை எப்படி நம்ம பொறுமையாக கேட்டு அவங்களுக்கு ஒரு இது பண்ணுறோமோ அதே மாதிரி சில தன்னார்வ பணிகள்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய சொந்த விருப்ப விருப்பங்களெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளால் ஆன சின்ன சின்ன உதவி அமைப்புகளோடய சேர்ந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறது, அதாவது தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு, இல்லை கல்வியில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்க குழந்தைகளுக்கு கல்வி அறிவை புகட்டுவது, சமூக பணிகளில் ஈடுபடுவது. ஒரு நேயர் சொன்னார் இல்லையா, கொரோனா காலத்தில் நான் நிறைய உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உதவிகள்லாம் வந்து கேட்டு பெறுவது கிடையாது. நம்ம பார்க்கும்பொழுது அந்த இடத்துல எல்லாருமே ஒரு டிசாஸ்டர் பேரிடர் வருது அப்படின்னா, அது மழையானாலும் சரி வெயிலானாலும் இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும், உடனே இளைஞர்கள்லேருந்து வயதானவர்கள்லேருந்து என்னால் செய்ய முடியும், பெண்கள் எவ்வளோ பேர் இறங்கி வந்து வேலை பார்த்துருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது, வாயால் பேசுகிறத கேட்குறது, இப்போ நல்லாவே காட்சியாகவே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மீடியா வழியாக நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாரும் உதவிக்கு கை கொடுக்கலாம், கை கொடுக்க முடியும், அந்த எண்ணங்கள் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஊர் இருக்குது, அந்த இடத்துல நம்மளை எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்கணுன்றதுக்காக போய் தானம் செய்கிற மாதிரி பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு இதை பண்ணலாம் இதை செய்யலான்ட்டு ஒரு தன்னையே பகட்டாக காமிச்சிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு உதவியெல்லாம் அதனுடைய தன்மை வேறு. அதை ஒரு சிலர் பண்ணாலுமே நம்ம அதை செய்ய தேவையில்லை. பிறருக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்றது நான் சொன்ன மாதிரி தான், அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்யணுன்ற ஒரு அறிவுறுத்தலே கிடையாது. நம்ம செய்கிறத நம்ம பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் இப்போ பொதுவாக நான் இதை முக்கியமாக பதிவு பண்ணணும் இந்த நிகழ்ச்சியில், செய்யக்கூடிய உதவி அனுபவங்கள் அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா. ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அது வந்து பிற்காலத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளோ நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய சந்ததியினரோ நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து கடவுள் மாதிரி உதவி செய்கிறாங்க. அந்த அனுபவங்களில் நான் நிறைய பெற்றிருக்கேன். அது என்னுடைய பெற்றோர்களோ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். நேயர்களே, உங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு நிறைய கற்பனைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்கள்லாம் மனசில் வந்துட்டுருக்கோம்.
நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாமே. 2227

0: நேயர்களே, இது கேட்டாலே இனிக்கும் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயரை நம்ம பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து சார் பேசுறீங்க? லால்குடியில இருந்து.
1: திருச்சி மாவட்டம், லால்குடி வெங்கடேசன்.
0: வெங்கடேசன் சார், சொல்லுங்க சார்.
1: இனிமையான பாடல் வந்துருக்கு, கடவுள் உள்ளமே கருணை இல்லைமேங்கும் போது
0: நான் அதை கேட்டுக்கிட்டேதான் நான் பின்னோக்கி போறேன்ட்டு நான் போயிட்டேன் சார் ப்ரோக்ராமுக்கு. கேட்டாலும் இன்னைக்கும் போயிட்டேன் நானு. சொல்லுங்க சார்.
1: அதை பாட்டு இருக்கு எடுத்து போடுங்க பிடிச்சா.
0: சொல்லுங்க.
1: தெரியுமா உதவி செய்யுங்கிறத சொல்லிட்டு சொல்றீங்கம்மா. அதுக்குதான் மாண்புகள் வல்வன் வந்து செய் நன்றி அறிதல் சொல்லி அதுல உதவி.
0: ஆமா, பத்து
1: திருக்குறள். ஆமா, செய் நன்றி அறிதல்ங்கிற சொல்லி அதுக்கு திருக்குறள் பத்து சொல்றாரு. அதுல அந்த உதவி பெறுவர்களுக்கு உண்டான இலக்கணம் என்னங்கிறதும் உதவி செய்வருக்கு உண்டான இலக்கணத்தையும் சொல்றாரு. அது ரொம்ப இது. ஆனா அதே சமயத்துல நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க, நம்ம நம்ம விருப்பத்துக்கு நாம செய்யணும், பிறர் விருப்பத்துக்கு தெரியணும் அப்படிங்கறது செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி
0: சொன்னீங்க.
1: ஆனா வள்ளுவன் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு அதிகாரம் கொடுக்கறாருமா. ஒப்புரவுன்னு சொல்லி ஒரு அதிகாரம் கொடுக்கறாரு, ஒப்புரவாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் கொடுக்கறாரு. அந்த ஒப்புரவாள அதிகாரம் வந்து இன்றைய அறிதல வந்து அதோட விளக்குறைய சொல்ற மாதிரி அது
0: கண்டிப்பா.
1: காரணம், ஒரு ஒப்புரவாளர் வந்து நாம என்னென்ன உதவிகள் செஞ்சோங்கிறத சம்பத்தை படிக்க சொல்றாரு. எல்லாத்தையும் போய் நீ சொல்லு,
0: அப்பதான் அவங்களுக்கு அது ஐயோ செய்யணும்ன்ற ஆசையை நம்ம தூண்டுவோமோ.
1: ஆசை வருமா? அப்பதான் பிறருக்கு போய் சொல்லு, ஒரு டியூப்லைட்ட வாங்கி போட்டு அது வெளிச்ச வராத அளவுக்கு உன் பேரை எழுதுங்கிற.
0: ஓஹோ,
1: அதுக்குதான் ஒப்புரவாளனா இருந்து சொல்றது. ஒப்புரவாளன்னு ஒரு அதிகாரத்தை போட்டு தேனன்றிக்கு வழி கொடுக்கறாரு. அதுக்கு ஒரு ஈகைன்னு ஒரு அதிகாரத்தை போடுறாரு. அதுதான் நீங்க சொன்னது.
0: ஆமா,
1: நாம மனசுக்கு நாம செய்யணும்.

0: செஞ்ச செயலை வந்து எங்கேயாவது ஒரு பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு நிற்கும் போது உங்க அப்பா செஞ்சாரோ ஒரு காலத்துல உங்க சொந்தக்காரங்க செஞ்சானா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு அந்த உதவி பெறுவதற்கு அது வந்து வினை சிற்பம் சொல்றது. செஞ்ச வினைக்கு நமக்கு திருப்பி வரக்கூடிய வினை இருக்கு பாருங்க. எதிர்வினை வரவு இருக்குல்ல, நல்வினை செஞ்சா நல்வினை எதிர்வா வருவோம், தீவினை செஞ்சா தீவினை. அப்ப நீங்க நல்வினை நிறைய செய்ய செய்ய செய்ய செய்ய உங்களுக்கோ உங்க சார்ந்தவங்களுக்கோ அந்த நல்வினை வந்து திருப்பி வரும், கணக்குல வந்து வரவு வைப்பா. அதுதான் காலத்தால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தால் ஞான பெய்தும் கூட. அது மாதிரி ஒவ்வொரு உதவி நம்ம செஞ்சு பழகணுமா. அதாவது இன்னொன்னு கூட பண்ணுமா, அதாவது எந்த செய்தியையும் நிறைய உடனே செஞ்சிருந்தார். அன்றறிவாம் என்ன அறம் செய்ய மற்றது கொன்றுங்கால் கொன்றா துணைன்னு ஒரு குரல் போடுற. உதவின்னு செய்யணும், ஒருத்தருக்கு தர்மம் செய்யணும், ஒருத்தருக்கு நன்மை செய்யணும் நினைச்சா நினைச்ச மாத்திரத்துல அதை செஞ்சு முடிச்சுது. அது இன்னைக்கு கொஞ்ச நேரம் காலம் கழிச்சு செஞ்சுக்கலாம், நமக்கு சின்ன வயசாச்சு பெரிய வயசு செஞ்சுக்கலாம்னு காலம் தள்ளி போட்டீங்கன்னா அந்த செய்யற செயல் மாறிடும் அப்படின்னு சொல்றாரு.
1: செயல் மட்டும் இல்ல, எண்ணங்களும் மாறிடும்.
0: அதான் எண்ணங்களும் மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், செயல் மாறிடும். நீங்க சொன்ன மாதிரி அதனால என்ன ஆகும் சொன்னாக்க, இதை வந்து உடனே செய்யணும். அந்த அறிவாம் என்னால் அறம் செய்கிற உடனே செஞ்சிடாத. மற்றது கொன்றுங்கால் கொன்றாட்டுனா, நீங்க என்னைக்காவது உனக்கு ஒரு துன்பம் வரும்போது, உனக்கு உயிர் போற நிலை வரும்போது, அந்த இடத்துல அந்த தர்மம் நீ செஞ்ச தர்மம் வந்து உனக்கு உயிரை காப்பாத்துங்கிற. அதான் நல்ல நல்ல செய்திகளை வந்து தினை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வர் பயனறிந்தவன் போற தெரியும். அவங்களுக்கு சின்னதா திணை துணை நம்ம இருக்கிற விதையிலே நம்ம பார்க்கும்போது ரொம்ப குட்டியான அந்த விதையை கொண்டாந்து வச்சு இருக்கவே நீளமான பொருளை கொண்டாந்து காமிச்சு ஏதாவது நிலையில வந்து அழகா அந்த உதவியோட பெருமையை சொல்லிட்டு போறாங்க. அதனால உதவி அப்படிங்கிற ஒரு பெரிய இது வந்து பெரிய அறமம்மா. உதவி செய்யறது வந்து வாழ்வியல மனிதர்களுக்கு இது பெரிய அறம். மற்ற ஜீவராசிகள்லாம் இந்த அறத்தை செஞ்சிட்டு இருக்கு கடமையோட. ஒரு மரம் இருந்தா கூட அந்த மரம் அழகா அது வளர்ந்துகள் வந்து நிழல் கொடுக்குது, காய் கொடுக்குது, கனி கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. ஒரு மரம் அதுக்கு அறிவு கம்மி நம்மளை விட. ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அது நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டா உடனே நன்றி சொல்வது வருது. ஆனா மனிதன் தான் அந்த பாகுபாடை பார்த்துட்டு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்துல தனக்கு தானே எல்லாமே வேண்டுங்கிற என்னைக்கு இந்த குளிர்சாதன பெட்டி வந்துச்சோ அன்னைக்கே ராபிட்டே இல்லாம போச்சு. வேணா வர்றதில்ல, யாரும் கேட்க வர்றதில்ல, நம்மளும் இங்க போடுறதுக்கு முடியாம இல்லாம போச்சு. அதனால உதவிங்கிறது வாழ்க்கையில மனிதர்கள் நிறைய செய்யணும். நம்ம இப்ப நான் கூட செஞ்ச உதவிகளை நிறைய சொல்லலாம், செஞ்சு சொல்றதுனால அதனால தப்பு இல்லை. அந்த சொல்ற அது ஒரு ஒப்புரவலான கூட நான் இருக்கலாம் தப்பு, ஒப்புரவலான இருந்தே இருக்கணும். அதே சமயத்துல ஈகையாளன்னு ஒருத்தர் மாறணும், அன்புடைமைங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கணும். அந்த அன்புடைமை மாதிரி அருளுடன் ஒருத்தர் மாறணும் அந்த நிலைக்கு சொல்றாரு. அன்பு உடம்புங்கிறது என்னன்னா, நாம குழந்தைக்கு நாம குழந்தை அடி கீழே தைக்கு விழுந்துச்சுன்னா ஓடி போய் அன்பு செலுத்தி இறக்கத்தை காமிக்கிற மாதிரியே, யாரோ ஒரு குழந்தை எங்கேயாவது கீழே விழுந்துச்சுன்னா ஓடி போய் திருக்கி அதுக்கு நம்ம இறக்கத்தை காமிக்கிறோம் பாருங்க. இதுல வந்து நம்ம பிரிச்சு கேக்குறாரு, நம்ம குழந்தை விழுந்து தூக்கணும்னா அன்புடைமை, பிறரோட குழந்தைய விழுந்து தூக்கணும்னா
1: அறிவுடைமை.
0: அது ஒரு மாபெரும் உதவி தானே
1: கண்டிப்பா.
0: அதனால உதவிங்கிற ஒரு நிலை வந்து வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அது எந்தைக்கு நாலு நாள் தொடர்ந்து நேற்று வரல உதவி செஞ்சுட்டா எனக்கு போ சொல்லுவது கணக்கு எடுத்து தீர்க்க முடியாது. நம்ம நாமளும் வந்து ஒருத்தரை நாடிதான் ஒருத்தர் வந்திருக்கோம், ஒருத்தர் சார்ந்துதான் ஒருத்தர் வாழ்றோங்கிற நிலை இந்த பூமியில உள்ளது. அப்படிங்கும் போது நாம குடும்பமான முட்டை பிறருக்கு செய்ய வேண்டிய உதவிய வாழ்வியல் கடமையா வச்சுக்கணும், வாழ்வியல் கடமையா வச்சுக்கணும். அந்த உதவிங்கிற மனப்பான்மையில அதிகமான செஞ்ச ஒரு செயலை வந்து பாட்டா எழுதுறாங்கம்மா, ஒரு நாள் செல்லலாம், இரு நாள் செல்லலாம், பல நாள் சென்று பலருடன் சென்றாலும் தலைநாள் விற்பனை மாதவன் சொல்லி ஒரு பாண்டு போறார் வழியில். அந்த மண் உதவி செயல எப்படி தன்னோட கடமை ஆற்றானா, எனக்கு ஏதாவது பணம் கொடுங்க காசு கொடுங்கன்னு ஒரு குழவரோ யாரோ போய் கேட்டா அவனை வாடான்னு சொல்லி காசை கொடுத்து வெளியே அனுப்ப மாட்டான். கூப்பிட்டு உட்கார வச்சு தோலை தடவி உலகம்னா விசாரிச்சு நல்லா இருப்பான்டா பார்ப்பணும் அப்படின்னு கொடுக்குறான். ஒரு பொருள் கொடுக்கறாரா, மறுபடியும் போயிட்டு ரெண்டு நாள் நாலு நாள் கழிச்சு மறுபடியும் வந்தா வாப்பாச்சு
1: திரும்பவும் அதே மாதிரி
0: திரும்பி
1: கொடுத்தவருக்கும் சலிக்கல பாருங்க, கொடுத்தவருக்கும் சலிக்கல
0: சலிக்கல. பத்து பேரோட போனாலும் அதே
1: தானா,
0: மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு போனாலும் தலைநாள் விருப்பன் மாதவங்கிறாரு. தலைநாள்னா முதல் முதல்ல நான் என்னைக்கு பார்த்தோம் நான் உதவி செஞ்சேனோ அதே உதவிய பத்து பேரோட பல வருஷம் கழிச்சு போனாலும் அந்த முத நாள் செஞ்ச மகிழ்ச்சி மாதிரியே இன்னமும் தட்டி அணைச்சு தலைவி காசை கொடுக்கறானடா இப்படி ஒரு மண் அந்த வாழ்ந்த காலத்துக்கான்னு சொல்லி மண்ணலை பத்தி புகழ் பாடுறாங்க. அப்படியா
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆனா வாழ்வியல்ல நீங்க ஒரு அற்புதமான கலைக்கு மாதிரி இந்த வாழ்க்கையில வந்து உதவிங்கிறத நம்ம

0: எந்த நிலையிலையும் மறந்துட முடியாது. அது வல்லுநர் தொட்டாக இருக்கிற குரல் எல்லாம் உதவிங்கிற தலைப்புகள் சொல்லலாம் சொல்லலாம். அதனால நீங்களும் இந்த நிகழ்ச்சி வாயிலா எங்களுக்கு ஒரு உதவி செய்றீங்க.
1: அதை விட உங்களுடைய அனுபவங்களை இப்ப நேர்களை எல்லாம் பண்ணி எனக்கு நீங்க செஞ்சது இதுக்குதான் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. நன்றி சார் நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு.
0: அதனால நீங்க தலைப்பு கொடுக்குறீங்க
1: கண்டிப்பா
0: எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்குது. இந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு பெரிய அறத்தை நீங்க உதவிக்காக நாங்க உதவிங்கிற நன்றி. அதுக்கெல்லாம் வள்ளுவர் இன்னொரு புறம் சொல்ல பாருங்க, அந்த உதவிங்கெல்லாம் செல்லலாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு, நன்றியை ஒருத்தன் பெற்றதுக்கு அப்புறம் அந்த நன்றியை மறக்க கூடாது. என் நன்றி கொண்டாருக்கும் ஒய்வுண்டா ஒய்வுள்ள செய்ய நன்றி கொண்டு மகருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த உதவி செய்திக்கு ஒரு அர்த்தமா அற்புதமான குரல் சொல்லுவார். வாழ்க்கையில மறந்துடாதீங்களா, எதை வேணா மறந்தாலும் அவனுக்கு பாவத்துக்கு உண்டான பிராயசித்தி இருக்கும். அதுவும் ரொம்ப இதா சொல்லுவார் அந்த குரலுக்கு பொருள் சொல்லும் போது. பிஞ்சு குழந்தை பிறந்த உடனே அது தலையை திருகி சாகரிச்சா கூட உங்களுக்கு மோசம் கிடைக்கீங்க.
1: நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா நேயர்களுடைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் நேயர்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்த்தேன். நேரம் கருதி நிச்சயமா இந்த நிகழ்ச்சியத்தோட நிறைவு செய்யலாம். உதவி செய்யறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்குது, மன மகிழ்ச்சி. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்மளுடைய மூளை ஊக்க ஹார்மோன்கள் சுரந்து மனதில் இன்னும் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குது. இது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஆத்ம திருப்தி, சமூக ஒற்றுமை. சமூக ஒற்றுமை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது அது மக்களிடையே அன்பை ஏற்படுத்துது இல்லையா. அந்த அன்பு எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆத்ம திருப்தி எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவியில் நமக்கு நிறைய நிம்மதிகள் தரத்தோட அந்த அன்பு பிணைப்பும் நமக்கு வந்து அதிகப்படியாக உருவாகுது. இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த பங்கேற்ற நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகள் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயலட்சுமி.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: வணக்கம் நேயர்களே, துலாக்கோல் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி.
1: ஜெயஸ்ரீ, முதல் கடிதமாக யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க படிங்களா?
2: ஜான் ஹாஜா நஜ்முதீன், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து அவர் எழுதின லெட்டர் தான் இன்னைக்கு. சூழல் அறிவோம் நிகழ்ச்சியை பற்றியது. சென்ற மாதம் 11ஆம் தேதி அன்று காலை 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சி கேட்டேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் குறித்து முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள் வழங்கிய சூழல் சிந்தனைகள் மூலம் மனிதன் செயல்பாடுகளினால் பூமி பந்து மிகவும் பாதிப்படைந்துள்ளது. சுத்தமான காற்று, சுகாதாரம், தூய்மையான நீர், வளமான நிலம், அதன் மூலம் பெறப்படும் உணவுகள் மனித வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் என அறிய முடிந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் முக்கிய அம்சங்களை விரிவாகவும் கூறினார்கள். நன்றி என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க.
1: அடுத்த கடிதமும் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவர்தான் எழுதியிருக்காரு. சென்ற மாதம் 14ஆம் தேதி காலை 6:10 ஒலிபரப்பான எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் M.A. கிருஷ்ணகுமார் அவர்கள் வழங்கிய முருகப்பெருமான் பிள்ளையாரை பற்றிய பல செய்திகளை அறிய முடிந்தது. பிள்ளையார் 5 கைகளில் வைத்திருக்கும் பொருட்கள் உணர்த்தும் செய்திகளை விவரமாக அறிய முடிந்தது. எதிரிக்கும் அடைக்கலம் தந்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு என்பதையும் இந்நிகழ்ச்சி மூலம் அறிந்தேன். நன்றி என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.

0: அதேநேயர் தான் அடுத்த கடிதத்தையும் எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7:02 ஒலிபரப்பான வசந்த வாசல் நிகழ்ச்சியை பற்றிய கடிதம் இது. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடல் அவசியம் என்பது குறித்து சாலி கிரேஸ் பீட்டர் அவர்களுடைய நேர்காணல் கேட்டேன். கணவன் மனைவி இருவரும் ஒருங்கிணைந்து எப்ப வீடு கட்டுவது, வீட்டுக்கு எது எது தேவை, குடும்ப வருமானத்தை பெருக்குவது எப்படி என்பதை குறித்து பேச வேண்டும். கணவன் மனைவி கோபத்தில் வேண்டாத வார்த்தைகளை பேசக்கூடாது. வாழ்க்கை துணைவியை எதிரியாக பார்க்க கூடாது. பொருளாதார பலமும் சேமிப்பும் அவசியம் என்பதனை நன்கு விளக்கி கூறினார். ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலிக்கு நன்றி என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார்.
1: கடிதமும் அதே நேயர் தான் எழுதியிருக்காங்க.
0: எந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காங்க?
1: சென்ற மாதம் 16ஆம் தேதி ஒலிபரப்பான சூழல் அறிவோம் நிகழ்ச்சியை பத்தி தான் எழுதியிருக்காரு.
0: சரி.
1: முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள் இயற்கை உயிரியின் பன்முகத்தன்மை குறித்து வழங்கிய சூழல் சிந்தனைகள் மூலமாக பல்லுயிர் பெருக்கம், உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் ஆகியவற்றை அறிந்து கொள்வதின் அவசியத்தினை பற்றி விரிவாக கூறினார். நன்றி என்று எழுதியிருக்கார் இந்த நேயர். கடிதம் தெள்ளாரிலிருந்து நான் பானு அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த மாதம் 2ஆம் தேதி அன்று காலை ஒலிபரப்பான இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தேன். அற்புதமானதோர் உரையாடலை நிகழ்த்தி நேயர்கள் மணிமேகலை காப்பியம் முழுவதையும் மேலோட்டமாக நன்கு அறிந்து கொள்ள வைத்தார். நம் நாட்டில் தோன்றிய அனைத்து புராணங்களும் இதிகாசங்களும் காப்பியங்களும் பக்தி இலக்கியங்களும் மக்கள் அன்பு வழியில் அறவழியில் மனித நேயத்துடன் வாழ வேண்டும். மதத்தாலும் மொழியாலும் வேறுபாடு பார்க்க கூடாது. பொய், சூது, களவு, கள் உண்ணல், கொலை செய்தல் என்பதெல்லாம் பெரும் பாவச் செயல்கள். ஆண் பெண் பேதம் பார்க்க கூடாது. பசியோடு எந்த உயிரும் துடிக்க கூடாது. பசிப்பிணி அகற்ற வேண்டும். எல்லாருடனும் இன்சொல் பேச வேண்டும். எல்லா மதங்களுமே அன்பையே அடிப்படையாக கொண்டது. இதை நம் வாழ்வில் கடைபிடித்தால் மிகவும் சிறந்தது. நன்றி என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
0: அதே நேயர் தான் அடுத்த கடிதமும் எழுதியிருக்காங்க. இம்மாதம் 3ஆம் தேதி அன்று காலை 7:02 ஒலிபரப்பான நிகழ்ச்சியை பற்றியது இந்த கடிதம். இம்மாதம் 3ஆம் தேதி அன்று காலை 7:02 நமது நிலையம் அளித்த நினைவலிகள் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன் என்கிற அன்பு நேயருடன் நமது நிலைய நிகழ்ச்சி அமைப்பாளர் ஏ பி எலிசபெத் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் உணர்வு பூர்வமாக அருமையாக இருந்தது. இந்நேயர் பட்டு நெசவு தொழிலாளர். ஆயினும் கைகளை கால்களை தொழிலுக்கு கொடுத்துவிட்டு காதுகளை வானொலி பெட்டிக்கு கொடுத்து விடுவார். அது அளித்து வரும் பல்வேறு நிகழ்ச்சிகளை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கேட்டு பயனடைந்து வருவதாக மிக்க மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். சென்னை, திருச்சி, புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பி வரும் நிகழ்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றார். அதனால்தான் மனதிற்கு மகிழ்வு ஏற்படுகிறது என்பதையும் இதன் மூலம் பல நண்பர்கள் கிடைத்துள்ளனர் என்பதையும் பகிர்ந்து கொண்டார். வானொலியே எனக்கு உற்ற தோழன் என்று பெருமையாக கூறினார். அம்மையார் அவருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மிக்க அன்போடும் அவரின் பெற்றோர், அவரின் குடும்ப நண்பர்கள் போன்றவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவங்களையும் கேட்டறிந்தார். வானொலி கேட்கும் நேயர்கள் நாடு முழுவதும் பரவலாக இப்பவும் உள்ளனர் என்பதில் நீண்ட நாள் வானொலி நேயர் என்பதில் எனக்கும் இவ்வுரையாடல் மகிழ்வை அளித்தது. ஒலிபரப்பான பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா என்ற பாடலும் அருமை. தொடரட்டும் தங்களின் சேவை. அன்பு நேயர் தெள்ளாறு நபானு என்று இந்த கடிதத்தை அழகாக எழுதியிருக்காங்க. அவருக்கும் நன்றி.
1: அடுத்த கடிதமும் இதே நிகழ்ச்சியை பத்தி தான் எழுதியிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதம்பரம் தில்லை சீனிவாசன் என்ற நேயர் எழுதியிருக்காரு. முதன்மை அலைவரிசை, புதுவை பண்பலை ஆகிய இரண்டிலும் ஒலிபரப்பாகும் நினைவலைகள் மிகவும் சுவாரஸ்யம், அருமை என்று எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்றைய நினைவலை பங்கேற்பாளர் கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன், நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஏ பி எலிசபெத் மேடத்திற்கு வாழ்த்துக்கள் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
0: அடுத்ததாக மிக நீண்ட கடிதம் வழக்கமா எழுதுறவர் இன்றும் அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க.
1: என்னன்னு படிங்க.
0: இரணியல் அப்படிங்கிற ஊரில் இருந்து டாக்டர் சி பழனியாண்டி பிள்ளை என்கிற நேயர் எழுதியிருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலைய

0: இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். ஐயா, இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி ஆ மணி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் மிகவும் அருமை. நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். சங்க இலக்கியத்தில் முருகன். சங்க இலக்கியங்களில் தமிழ் மரபின் முதன்மை கடவுளான முருகன் சேயோன் வழிபாட்டு முறைகள் பற்றி பல அறிஞர்கள் ஆய்வு நூல்களை வெளியிட்டுள்ளார்கள். தொல்காப்பியம் முருகனை குறிஞ்சி நிலத்திற்குரிய சேயோன் சிவந்த நிறமுடையவன் என்று குறிப்பிடுகின்றது. தொடர்ச்சி நீங்க படிங்க பூங்கோழி.
1: திருமுருகாற்று படையில நக்கீரர் இயற்றிய இந்த நூல் முழுமையாக முருகனின் பெருமைகள், ஆறுபடை வீடுகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை விளக்குகிறது. பரிபாடல் எட்டு தொகை நூல்களின் ஒன்றான முருகப்பெருமானின் பிறப்பு, சூரசம்ஹாரம், வள்ளியுடனான திருமணம் போன்ற செய்திகள் விரிவாக பேசப்பட்டுள்ளன. வேலன் வழிபாடு, சங்க காலத்தில் முருகனை வேண்டி நிகழ்த்தப்பட்ட பழங்குடி வழிபாடு, நடனம் மற்றும் செய்திகள் அகம் மற்றும் புறச்செய்திகளை விளக்குகிறது. எட்டு தொகை நூல்களில் முருகன். சங்க இலக்கியம் என்பது தமிழர்களின் பண்பாடு, வாழ்க்கை முறை, நம்பிக்கைகள், வரலாறு ஆகியவற்றின் அரிய பொக்கிஷம் ஆகும். இன்னும் கடிதம் நீண்டுகிட்டே போகுது, நீங்க படிச்சிருங்க ஜெயஸ்ரீ.
0: முருகன் குறிஞ்சி நில கடவுள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்து திணைகளாக பிரித்து ஒவ்வொரு திணைக்கும் தனிப்பட்ட வாழ்வியல் அம்சங்களும் தெய்வங்களும் உண்டு. இவற்றில் செங்குத்தான மலைகள் நிறைந்த குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக முருகன் போற்றப்படுகிறார். குறிஞ்சி நிலத்தின் மக்களின் வாழ்விலும் அவர்களின் காதல், வீரம் சார்ந்த சடங்குகளிலும் முருகனின் பங்கு பிரிக்க முடியாததாக இருந்தது. எட்டு தொகை நூல்களில் முருகன் போர்க்கடவுளாகவும், காதலின் காவலாகவும், இயற்கை அன்னையின் ஒரு பகுதியாகவும், நோய்களை தீர்க்கும் கடவுளாகவும் பல பரிமாணங்களில் காட்சிப்படுத்தப்படுகிறார்.
1: புறநானூறு. வீரத்தையும் அரசர்களின் மாட்சியையும் பாடும் புறநானூற்றில் முருகனின் போர் வெற்றியின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. முருகன் சகல கலைகளுக்கும் அதிபதியாக விளங்குபவர். தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை கற்றுக் கொடுத்த சுவாமி நாயகனாக திகழ்பவர். சங்க இலக்கியத்தில் முருகன் அழகு, இளமை, வீரம் மற்றும் குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார். இன்னும் கடிதம் நீண்டுகிட்டே போகுது, ஜெயஸ்ரீ நீங்க படிச்சிருங்க.
0: முருகனின் பெயர்கள் சக்தி பாலன், சரவணன், சுப்பிரமணியன், குருபரன், கார்த்திகேயன், சுவாமிநாதன், தண்டபாணி, குரு அமுதன், பாலசுப்பிரமணியம், நிமலன், உதயகுமாரன், தமிழ்ச்செல்வன், சுதாகரன் மேலும் அதிகமான பெயர்களை கொண்டவர் முருகக்கடவுள். விசாகம் நட்சத்திரத்தில் தோன்றியதால் விசாகன் என்றும் அழைக்கப்படுகிறார். முருகன் பெயர்கள் நாம் திரும்பும் திசையெல்லாம் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. முருகனின் பாடல்கள் ஒலிபரப்பியது மிகவும் சிறப்பானது. திரையிசை பாடல்களாக இருந்தாலும் பக்தி நிறைந்த பாடல்கள்.
1: திருச்செந்தூரில் இருக்கின்ற முருகன் படையோடு சென்று சூரனை வதைத்தார் என்பது முருகனின் திருவிளையாடல். ஆவினன் குடியில் முருகனை மக்கள் வழிபட்டார்கள். முருகன் சூரனை வதைத்து ஒன்றை கோழியாகவும் மற்றொன்றை மயிலாகவும் மாற்றி முருகன் தன்னோடு வைத்திருக்கிறார். முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்புரையாற்றிய முனைவர் ஆ மணி அவர்களுக்கும், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
0: கடிதங்கள் மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் ஃபேஸ்புக் மூலமும் வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் தந்த அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளலாம். இப்போ கடிதம் மூலம் விமர்சனம் எழுதணும்னா அந்த முகவரியை சொல்லிடுங்களேன்.
2: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 605006.
0: அப்படி இல்லைன்னா நீங்க மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய விமர்சனங்களையும் பாராட்டுதல்களையும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி
2: aarpandi@gmail.com. கடிதங்கள் மூலம் கருத்துக்களை தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது பி பூங்குழலி,
0: எஸ் ஜெயஸ்ரீ. வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் 2:15 என்றும் இனியவை. இன்று மாலை 4 மணிக்கு நடிகன், திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி. வாசு.

இன்று மாலை 5 மணிக்கு இளைய பாரதம் கடலூர் கிருஷ்ணசாமி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி பெத்துச்செட்பேட் தியாகி நடேசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம்.

நேர்களை இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம், வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். இன்றிரவு 8 இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா ஜி உபாத்யாயா அவர்களின் பாட்டு படைப்பு. ஆகாஷ்வாணி மங்களூரு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து.

102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். பிற்பகல் 2:40 காலத்தை வென்ற கானங்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன் மற்றும் ஆர்ஜே பாரதி தேவி. இரவு 7:00 to 7:15, 7:25 to 8 மணி வரை மனமிருமதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க மறவாதீர். நேயர்களே, ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:15.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் பரம பாவன ராமா, இயற்றியவர் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள். ராகம் பூர்வி கல்யாணி, தாளம் ஆதி. கற்று தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி எஸ் பாலஸ்ரீ.
2: வணக்கம். வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புல என்ன கீர்த்தனை சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கேன்?
3: பரம பாவன
2: பாவனா. அது என்ன ராகம், என்ன தாளம்?
3: பூர்வி கல்யாணி ராகம், தாளம் ஆதி தாளம்
2: ரெட்டக்கலை. இல்லையா, இந்த பூர்வி கல்யாணி வந்து இதில் ஜன்யம்
3: கமனாசிரமம்
2: 53வது மேலக்கர்த்தா வகிய கமனாசிரமம். சரி, பூர்வி கல்யாணியில் அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள் என்ன?
3: ஷட்ஜம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்தியமம், சதுஸ்ருதி தேவதம்,
2: காக்கலி நிஷதம், பஞ்சமம். ரைட். இப்போ ஒரு வாட்டி பல்லவி திரும்பியும் பாடி பார்க்கலாம். பல்லவி ரெண்டு தள்ளி.

0: இப்போது அனுபல்லவி பாடலாம். அனுபல்லவி சாகித்யம் என்னன்னு சொல்லுங்க ஒரு முறை.
1: வரமரு பாலனுத்த
0: பாலனுத்த வாரிஜலோச்சன
1: வாரிஜலோச்சன வாரணாத்ரி
0: ஹரண
1: ஹரண வாஞ்சித்த பல பல.
0: இப்போது அனுபல்லவியும் ரெண்டு தள்ளி தான் அதே மாதிரி.

சனா அது ரெண்டாவது சங்கதி. லோ சனா அது முதல் சங்கதி. ரெண்டாவது சங்கதி வாரிஜ லோ சனா மேலே வருதுன்னா படுங்க இல்லை கீழே படுங்க.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் மீண்டும் இந்த அனுபல்லவியையும் இந்த சிட்டஸ்வரத்தையும் பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் இயற்றிய பரம பாவன ராமா என தொடங்கும் கீர்த்தனை. ராகம் பூர்வி கல்யாணி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி எஸ் பாலஸ்ரீ.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
3: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இனி ஒரு விளம்பரம்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பன்னிசை மாலை, எஸ் சௌமியா அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். தொடக்கமாக அகன்ற நீ.

0: பனிசை மாலையில் இதுவரை எஸ் சௌமியா அவர்கள் பாடிய நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்டீர்கள்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களையும் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அதில்

குறிப்பிட்டுள்ளார். 48 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருவதாக திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது

0: நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் முதல் வெள்ளையரல்லா பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் BNSS 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் CJP போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சிப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி CJP சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ள தில்லி காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டம் நடத்த முயன்றவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே தங்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக CJP கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின தலைவர்கள் குறித்த அருங்காட்சியகம்.
1: நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினர் ஆற்றிய பங்கு இன்றியமையாததாகும். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பகவான் பிர்சா முண்டா. அவரது பிறந்த தினமான நவம்பர் 15 தேதி பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 142 கோடி ரூபாய் செலவில் ராஞ்சியில் அருங்காட்சியகம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. பழைய மத்திய சிறையில் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின தலைவர்களான சிது கன்ஹு, வீர் பது பகத், கயா முண்டா மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்காமல் முழுமை பெறாது என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் அடிப்படையில் அறியப்படாத தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பழங்குடியின தலைவர்களின் பெயரில் மக்கள் நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஜார்க்கண்டின் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதோடு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை ஜார்க்கண்டிற்கு புதிய அடையாளத்தை வழங்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: ஃப்ளை துபை விமானத்தை டெல் அவிவ் விமான நிலையத்தின் மீது மோதி தற்கொலை படை தாக்குதல் நடத்த இணை விமானி திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓமனைச் சேர்ந்த இணை விமானியின் திட்டத்தை இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சார் முறியடித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கல பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஸ்வப்னில்

0: செல் சரப்ஜித் உள்பட 11 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டிங் என் சென்னை வென்றார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 12-10 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டாலினா ஹெவிட் யுக்ரைனின் வெலேரியா ஸ்ட்ரக்கோவா இணையை வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாவிட்டா கோட்லியார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிசட் கார்பரா ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி ஜான்சியில் இன்று தொடங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழகம் மகாராஷ்டிரா உள்பட 29 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நிக்கலாய் ஏதோ சிந்தித்தவாறே மேஜை பலகையில் விரல்களால் தாளம் போட்டான். பிறகு சொன்னான், இன்று நீங்கள் உங்கள் வசமே இல்லை சாஷா. அப்படியா, இருக்கலாம் என்று குதூகலத்தோடு சிரித்துக்கொண்டே பதில் சொன்னாள் அவள். தாய் அவளை வாய்ப்பேசாமல் பார்த்தாள். அந்த பார்வையிலேயே அவளது நடத்தையை கண்டித்தாள். அந்த சமயத்தில் சோஃபியா அவளுக்கு அந்த விஷயத்தை ஞாபகமூட்டினாள். நாங்கள் இகோர் இவானவிச்சை பற்றி இப்போதுதான் பேசிக் கொண்டிருந்தோம். அவன் எவ்வளவு அருமையான அசாமி என்றாள் சாஷா. வாக்கிலே கேலி இல்லாமலும் முகத்திலே சிரிப்பில்லாமலும் அவனை நான் என்றுமே பார்த்ததில்லை. மேலும் அவன் என்னமாய் உழைத்தான். அவன் ஒரு புரட்சி கலைஞன், புரட்சி சிந்தனையிலே தலை சிறந்தவன். இவ்வளவு எளிதாகவும் ஆணித்தரமாகவும் அவன் அநீதியை பற்றியும் பொய்ப்பித்தலாட்டங்களை பற்றியும் பலாத்காரத்தை பற்றியும் விவரித்து கூறுவான். அவள் அமைதியுடனும் கண்களிலே சிந்தனை வயப்பட்ட களிப்புடனும் பேசினாள். அந்த கண்களில் மிதந்த களிப்பு அவளது பார்வையிலிருந்த பெருமித நெருப்பை அணைக்கவில்லை. அவளது ஆனந்த வெறி அனைவருக்குமே புரியாததாயினும் தெரியத்தான் செய்தது. தங்களது தோழன் ஒருவனது மரணத்தால் ஏற்பட்ட துக்கத்தை சாஷாவினுடைய உவகை வெறியால் மாற்றிக்கொள்ள மறந்திருக்க அவர்கள் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக தாங்கள் மூழ்கியிருக்கும் சோக உணர்ச்சியிலிருந்து வெளியே வர விரும்பாமலே அவளையும் தங்களது மன உணர்ச்சியின் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தம்மையும் அறியாமல் முயன்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவன் செத்துப்போனான் என்று அழுத்தமாக கூறிக்கொண்டே சாஷாவின் முகத்தை கூர்ந்து கவனித்தாள் சோஃபியா. சாஷா திடீரென்று கேள்வி பாவம் துணிக்கும் பார்வையோடு அவர்கள் அனைவரையும் பார்த்தாள். முகத்தை சுழித்தாள். தன் தலையை தாழ்த்தி மௌனமானாள். தன் மயிரை மெதுவாக ஒதுக்கிவிட்டு கொண்டாள்.

சில கண நேரம் திக்கு முக்காடிய பிறகு அவள் திடீரென்று தலை நிமிர்ந்து ஆத்திர வேகம் கொண்ட துணியில் பேசினாள். செத்துவிட்டான். அதற்கு என்ன அர்த்தம்? சாவது என்றால் எது செத்தது? ஹிகோரிடம் நான் கொண்டுள்ள மதிப்பு செத்ததா? தோழன் என்ற முறையில் நான் அவனிடம் கொண்டிருந்த பாசம் செத்ததா? அல்லது அவனது கருத்துக்களை பற்றியும் சேவையை பற்றியும் உள்ள என் நினைவு செத்ததா? அவன் என் இதயத்தில் எழுப்பிய உணர்ச்சி மறைந்ததா? நேர்மையும் துணிவும் கொண்ட மனிதன் என்று அவனை நான் உணர்ந்திருந்த என் அறிவு மறைந்ததா? இவையெல்லாம் செத்தா போயின? என்னை பொறுத்தவரை அவை என்றும் சாகாதவை என்பது எனக்கு தெரியும். ஒரு மனிதனை அவன் செத்துவிட்டான் என்று சொல்லும்போது மிகவும் அவசரப்பட்டே கூறிவிடுகிறோம் என்றே எனக்கு தோன்றுகிறது. அவனது உதடுகள் தான் செத்துப்போயின. ஆனால் அவன் உரைத்த வாசகங்கள் இன்னும் வாழ்பவர்களின் இதயங்களிலெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். தோழர்களே, நான் சொல்வது முட்டாள்தனமாக கூட தோன்றலாம். ஆனால் நான் நேர்மையான மனிதர்களின் சிரஞ்சீவி தன்மையில், என்னை இந்த மாதிரியான அற்புத வாழ்க்கையில் ஈடுபடுத்தியவர்களின் சிரஞ்சீவி தன்மையில் நம்பிக்கை கொள்கிறேன். அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை தனது பிரமிக்க வைக்கும் பிரச்சனைகளால், வகை வகையான காட்சிகளால், கருத்துக்களின் வளர்ச்சியால் என்னை புல்லரித்து புலங்காகிதமடைய செய்கிறது. இந்த கருத்துக்களின் வளர்ச்சி என்னுடைய சொந்த இதயத்தை போல் எனக்கு அத்தனை அருமை வாய்ந்ததாய் இருக்கிறது. ஒருவேளை நாம் நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழலாம். நாம் சிந்தனைகளுக்கே அடிமைப்பட்டு வாழ்கிறோம். அதனால் அந்த சிந்தனை நம்மை பாதித்து உருக்குலைத்துவிடும். எதையுமே நாம் உணர்ச்சியற்று மதிப்பிடுகிறோம். உங்களிடம் ஏதோ அருமையான மாறுதல் ஏற்பட்டிருப்பது போல தோன்றுகிறதே என்று புன்னகையுடன் கேட்டாள் சோஃபியா. ஆமாம் என்றாள் சாஷா. ரொம்பவும் அருமையானதுதான். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. நான் நிக்கலாய் வெசெஷெக்கோவாவோடு நேற்றிரவு முழுவதும் பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு எப்போதுமே அவனை பிடித்ததில்லை. அவன் முரட்டுத்தனமும் அறியாமையும் கொண்டவனாகவே எனக்கு தோன்றுவான். சந்தேகமின்றி அவன் அப்படித்தான் இருந்தான். எல்லோர் மீதும் அவனுக்கு ஒரு அசைவற்ற மோசமான எரிச்சல் உணர்ச்சியே ஏற்பட்டு வந்தது. எப்போது பார்த்தாலும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவன் தன்னை வைத்தே, தன்னைத்தானே முன்னிலையில் வைத்து பேசுவான். எப்போது பார்த்தாலும் நான் நான் என்று முரட்டுத்தனமாக குரோத உணர்ச்சியுடனேயே பேசுவான். அவன் பயங்கரமான குறுகிய மனப்பான்மைக்கு ஆளாக்கியிருந்தான். அவள் புன்னகை செய்தாள். தனது பளபளக்கும் கண்களால் அவர்களை மீண்டும் ஒருமுறை பார்த்தாள். இப்பொழுதோ அவன் தோழர்களே என்று அழைக்கிறான். அவன் அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமே. ஒருவித அடக்கமும் அன்பும் கலந்த பாவத்தோடு அழைக்கிறான். அந்த பாவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவன் வியக்கத்தக்க முறையில் மாறிவிட்டான். படோடோபமே இல்லை. நேர்மையான ஈடுபாடும் உழைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவன் மனத்தில் நிரம்பி இருக்கின்றன. அவன் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு விட்டான். அவனது குறைகளையும் நிறைகளையும் அவன் நன்கு தெரிந்து கொண்டு விட்டான். அவர்களிடம் காணப்படும் முக்கிய மாறுதல் இதுதான். அவனிடம் ஒரு ஆழ்ந்த தோழமை உணர்ச்சி தோன்றியிருக்கிறது. சாஷா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தாய்க்கு ஒரு உண்மை புலப்பட்டது. சாஷாவை போன்ற நெஞ்சு அழுத்தமுள்ள ஆசாமி கூட சமயம் ஏற்பட்டால் குதூகலமும் இங்கிதமும் நிறைந்து விளங்க முடியும் என்பதை உணர்ந்து உள்ளூர மகிழ்ந்து கொண்டாள். ஆனால் அதே வேளையில் அவளது இதயத்தின் அடியாழத்தில் அவள் பொறாமை உணர்ச்சியோடு எண்ணிக்கொண்டிருந்தாள். பாவலுக்கு மட்டும் என்னவாம்? அவன் தன் தோழர்களை பற்றி மட்டும் நினைக்கிறான் என்று தன்பாட்டில் நிக்கலாயை பற்றியே பேசத் தொடங்கினாள் சாஷா. அவன் என்னிடம் என்ன சொல்ல வந்தான் தெரியுமா? சிறையில் உள்ள மற்ற தோழர்களை தப்பியோட செய்யும் விஷயத்தை பற்றி சொன்னான். அவன் காரியம் ரொம்ப சுழுவானது என்று அவன் சாதிக்கிறான். சோஃபியா தலையை உயர்த்தி ஆர்வத்தோடு பேசினாள். அதுவும் ஒரு நல்ல யோசனை தான் சாஷா. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தாயின் கையிலிருந்த தேநீர் கோப்பை நடுநடுங்கியது. சாஷா தன் புருவங்களை சுருக்கி விழித்து தனக்கு ஏற்பட்ட உத்வேக உணர்ச்சியை உள்ளடக்க முயன்றாள். ஒரு கணம் கழித்து அவள் தீர்மானமான குரலில் எனினும் இனிய புன்னகையோடு பேச முனைந்தாள். அவன் சொல்வது உண்மை என்றால் நாம் அந்த முயற்சியில் ஈடுபட்டு பார்க்க வேண்டியதுதான். முயல்வது நம் கடமை. திடீரென அவளது முகம் சிவந்தது.
ஒன்றுமே பேசாமல் நாற்

0: களிக்குள் உட்கார்ந்து போனாள். ஹடி கண்ணே என்று சிறு புன்னகை ததும்ப தன்னுள் நினைத்து கொண்டாள் தாய். சோஃபியாவும் புன்னகை புரிந்தாள். நிக்கலாய் சாஷாவை பார்த்தான். லேசாக சிரித்து கொண்டான். அந்த பெண் தன் தலையை நிமிர்த்தினாள். கடுமையாக எல்லோரையும் பார்த்தாள். அவளது முகம் வெளுத்து கண்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. அவளது குரல் மிகவும் அவமானத்தால் வறண்டு ஒலித்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேர்களை இன்று பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா ஜி உபாத்தியாயா அவர்களின் பாட்டு படைப்பு. ஆகாஷ்வாணி மங்களூர் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து டெல்லியிலிருந்து. இனி ஒரு விளம்பரம்.

மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க அழைக்கலாம். 2 2 7 5 2 4 0 மற்றொரு எண் 2 2 7 5 2 5 0 0 4 1 3 என்பது தொலைபேசி குறியீட்டு முன் எண்.

0: மகளிர் நேரத்தில் தொலைபேசி வழி மகளிரா ஒரு நேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: நான் பண்ருட்டி திருவதியை சாந்தி சிவசண்முகம் பேசுறேன்.
0: சாந்தி மேடம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: முரடன் முத்து படம், தாமரை பூ குளத்திலே சாயங்கால பொழுது.
0: சாயங்கால பொழுது, இது மத்திய வேலையில கேக்குறீங்களே, என்ன பாட்டுக்கான காரணம்? ரொம்ப பிடிக்குமோ இந்த பாடல்?
1: இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் சின்ன வயசுல நான் பார்த்தது. அந்த சிவாஜி தேவியா நடிச்சதுதான் நினப்பு இருக்குதே ஒழிய,
0: அந்த பாடல் எல்லாம் திரும்பி திரும்பி கேட்கும் போது உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே வருது.
1: அந்த பாடல் பாடணும், ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, அது கேட்கணும்னு ஒரு ஆசையா இருந்தது. காலையில இருந்தே நினைச்சேன் இந்த பாட்டு நீ கேட்போம் அப்படின்னு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது இந்த வார இறுதி நாட்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு மணி நேரம். மகளிர் எல்லாமே வேலை நிமித்தமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரிச்சமான பாடலை கேட்கறதுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சரி, ஏதாவது நம்ம சகோதரிகளுக்கு ஏதாவது ஜென்ரலா ஒரு டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன், ஒரு சமையல் குறிப்பு இல்ல பெண்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்களேன். நிகழ்ச்சியின் மூலயமா என்ன சொல்லலாம்? நான் திடீர்னு கேட்ட உடனே உங்களுக்கு ஒன்னும் புரியலையா?
1: பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுத்தா நல்லது.

0: கண்ணுக்கு
1: தெரியாம கலப்பால் குடிக்குது புள்ளன்றது, பாட்டில் எல்லாம் குடிச்சா அளவு தெரியும். இந்த தாய்ப்பால் குடிச்சா
0: அளவு கிடையாது.
1: முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிட்டா அந்த பால் எல்லாம் சுரக்கும் நல்லா. பால் சுரான்னு விக்குது, அதெல்லாம் சாப்பிட்டாலும் பூண்டு நிறைய போட்டு சாப்பிட்டா பால்.
0: அது கூட கீரை வகைகள், இந்த கேரட், இந்த மாதிரி காய்கறிகளோட இணைச்சி அந்த பூண்டு கூட நம்ம சாப்பிட்டோம்னாலும் நிறைய கிடைக்கும். ஒரு நல்ல அருமையான ஒரு டிப்ஸை வந்து சகோதரிகளுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாமா? ஹலோ ஹலோ சகோதரி, லைனில் இருக்கீங்களா? சரி சகோதரி, உங்களுக்கான பாடல் வருது.

0: நேரம் 1:12 நிகழ்ச்சியில் வரக்கூடிய மகளிர் நேரத்துல அடுத்த சகோதரி, ஹலோ வணக்கம்.
1: மதிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கூடூர், மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாகப்பிரிவினை படத்துல தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து அந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக ஒளிபரப்புங்க.
0: எல்லா நேயர்களுக்காகவே கொடுத்துடலாம் சகோதரி. நன்றி.
1: நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி.

நேர்களை இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க மறவாதீர் நேர்களே. நேர்களே, இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் சகோதரிகள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க அழைக்கலாம். 2275240 மற்றொரு 2275240043 என்பது தொலைபேசி குறியீட்டு எண்.

நீர்களை இது மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட நீங்கள் பேசலாம். 2275240 மற்றொரு எண் 2275250043 என்பது தொலைபேசி குறியீட்டு எண்.

0: இது மகளிர் நேரம். சகோதரிகள் பாடலை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததாக பாடலை யார் கேக்குறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் சோரிங்கபத்துல இருந்து சிவகாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க சிவகாமி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கடலோர கவிதையில இருந்து கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே.
0: சரி, உங்களுக்கான பாடலை கொடுத்துடலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சகோதரி, நன்றி.

0: நேர்களே, இது மகளிர் நேரம். சகோதரிகளுக்கான பிடித்தமான பாடல்களை வழங்கறதுக்காக நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த சகோதரி, ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம், மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா?
0: நீங்க சாப்பிடணும்டா, உங்களுக்கு எல்லாம் பாடலை வழங்கிட்டு தான் நான் போய் சாப்பிடணும். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நன்றி மேடம், நான் ஸ்ருதி பேசுறேன் மேம், செஞ்சில இருந்து.
0: செஞ்சில இருந்து ஸ்ருதி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து டிபக்கு டப்பம் பாடல் வேணும்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வருது, கேக்கலாமா? என்ஜாய் பண்ணுங்க. நன்றி
1: நன்றி மேம், நன்றி, தேங்க்யூ சோ மச் மேம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
1: நேரம் 1:42. இதில் மகளிர் நேரத்தில் சகோதரிகள் விருப்பமான பாடல்களை ரசிச்சிட்டு இருக்காங்க. தொலைபேசி வழி மகளிர் விருப்பமாக 2275240 என்பது தொலைபேசி எண், முன்குறியீட்டு 0413 என்பது.

0: நேரம் 1:47:14. இது மகளிர் நேரத்தில் சகோதரிகளுக்கான பாடல் கேட்குற ஒரு களம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ சகோதரி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு திருமலை தென்குமரி படத்திலிருந்து திருப்பதி மழை வாழும் வெங்கடேசா அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: ஓஹோ, சனிக்கிழமை அப்படின்றதுனால இந்த பாடலை நீங்க விரும்பி கேட்டுட்டீங்க. சரி, நம்ம சகோதரிகளுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? சமையல் குறிப்புகள் இல்ல பெண்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா?
1: கண்டிப்பா அடுத்த டைம் வரேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, இப்ப பாடலை கேட்கலாம்.
1: ஓகே மேம்,
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 1:51. இது மகளிர் நேரம். சகோதரிகள் தொலைபேசி மூலமா பாடல்களை விரும்பி கேட்பதற்கான நேரம். சகோதரிகளே, தொடர்பு கொள்ளலாம். 2-2-7-2-4-0 மற்றொரு 2-2-7-2-5-0-0-4-1-3 என்பது தொலைபேசி முன் குறியிட்டேன்.
1: கிளைகள் அன்பு கதை எழுதும் ஆவணித் திருவிழா மஞ்சக்குளி.

இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மகளிர் நேரத்தில் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

பிபி ஸ்ரீனிவாஸ் சுஜாதா சுசிலா குரலில் ஒலித்தது பார்மகளே பார் படத்திலிருந்து. நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க மறவாதீர்கள்.

காலத்தால் அழியாத கானங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என்றும் இனியவையாக கேட்ட பாடல் அன்பு கரங்கள் படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றும் இனியவை.

சுமை தாங்கிய படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடலது. நேரம் 2:32:24. இது காலத்தால் அணியாத கானங்கள் என்றும் இனியவையாக.

போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

0: யாரு? போதுமான அளவு. அசே வெர்ப் தெரியுங்களா? அசே வெர்ப் வந்து அந்த இடத்துல எனஃபான சேஸ் இல்லாதனால எல்லாரும் நின்றுந்தாங்க. எல்லாரும் நின்றுந்தாங்கன்னு சொல்றாரு. நானும் நின்றுந்தேன், எல்லாரும் நின்றுந்தாங்கதான் சொல்றாரு.
1: Allez-y. C'était très bruyant.
0: Bruyant.
1: Mais l'ambiance était merveilleuse.
0: Oh. Bruyant. Bruyant என்றால் தெரிகிறதா?
1: Noisy.
0: Noisy. என்ன சொல்றது? சத்தம், ஒவ்வொரு இறைச்சல், அதெல்லாம் சொல்லலாம் பிரியோன்றது. இன்னொரு பிரியாவும் இருக்கு, நம்ம ஏதனும்ல ஏதாச்சும், அதுவும் ரஃப்ன்றது பிரியோ தான். சேத்தே பிரியோ, தே பிரியோ, ரொம்பவும் இறைச்சலாக இருந்தது. அம்பியாஸ் அமைதியாகவும் எட்டி நிறவியஸாக இருந்தது, மார்வலஸாக இருந்தது. அலிஜி.
1: À la fin du concert, j'ai acheté un t-shirt.
0: J'ai acheté
1: un t-shirt du groupe et je le porte maintenant.
0: Priyada?
1: Oui, monsieur.
0: À la fin de?
1: At the end of.
0: End of the concert.
1: J'ai acheté un t-shirt. Anga vandu oru t-shirt vaangunaanga.
0: Du groupe. Groupe oda t-shirt.
1: Jesse.
0: அந்த மாதிரி ஒரு குரூப்போடைய டிஷர்ட்ஸ் வாங்குறாரு. மத்தணும், இது புரியுறதா? ஷெலே போர்த் மத்தணும். போர்த் என்றால் சதிதான், டூ வியர். இதில் வந்து என்ன சொல்றது? ஷெல்லே அதில் வந்து மறைமுகமாக சொல்கிறது. ஷே போர்த் என்றால் உடனே இன்ஸ்டண்டாக அவர் வந்து அந்த டிஷர்ட்டை போட்டுட்டாரு அப்படின்னு. மால் ஹெரோஸ்மா அப்படின்றால்
1: தெரியுதா?
0: படிங்கள்.
1: Malheureusement, pour rentrer à la maison, nous avons dû attendre un train pendant presque deux heures.
0: Malheureusement, pour rentrer à la maison, nous avons dû devoir verbe.
1: Nous avons dû, vous avez dû. Ils sont dits, elles sont dits.
0: Très bien. Après, comment ça va là? Malheureusement, pour rentrer à la maison, alors comment ça va là?
1: Pour rentrer à la maison, vite que
0: return à l'heure. À la maison, nous avons dû attendre un train pendant presque deux heures. Vous voyez là?
1: Oui, monsieur. அவங்க வந்து அங்க வெயிட் பண்ணி ஆகணும் அவங்களோட ட்ரெயினுக்காக.
0: கண்டிப்பா
1: அரௌண்ட் ஒரு 2 hours.
0: Yes. பாண்டா பாஸ்க் டெசர்ட் நோ அபௌண்ட் யூ நோ நாங்கள் மஸ்ட் கண்டிப்பா காத்துக்கணும். அத்தோன்ற பாண்டா பாஸ்க் டெசர்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு நாங்கள் காத்துக்கணும். காத்துக்கணும்
1: இருந்தோம்
0: அசையில சொல்றோம் காத்துக்கணும்
1: அப்படின்னு. Le temps est passé assez vite.
0: Le temps est passé assez vite. Puriyada?
1: Oui, monsieur.
0: Solunga paapom.
1: And the time vandu konja fast ah pochu nu adhu solranga.
0: Enna solana ipo vandu oru solala enna adhu seekrama time poichu. Adhu mari avanga rendu mara kaathindadhu vandu romba seekrama poichu appadinu solranga.
1: Cependant, car on avait tellement de choses à se dire sur le concert.
0: Cependant, dans un article, car on avait tellement de choses à se dire sur le concert. Priyada?
1: Non, monsieur.
0: Cependant, dans un article, à la petite, naga, pour le time, rombohon, des choses, things, de se dire, à la petite, sur la, கான்சர் சூழல கான்சரை பற்றி பேச முடிஞ்சது. எப்போ
1: அவங்க வெயிட் பண்ணியிருந்த டைம்?
0: தேவையா எடுத்துக்கிட்டாங்க அந்த டைமை எடுத்துக்கினாங்க. இப்போ சொல்லுங்க. செப்பான் தான் வந்தான் அந்த நேரம்.

0: இருவரும் வொகாபுலரி பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம்.
1: பாப், ஸ்பெக்டேட்டர்,
0: ஸ்பெக்டேட்டர், ஹலோ,
1: ஷேஸ்,
0: வாலா, டி-ஷர்ட்,
1: டி-ஷர்ட், la maison,
0: pardon,
1: le train, chose,
0: voilà, château,
1: le château,
0: concert,
1: concert,
0: très bien,
1: monsieur.
0: Alors, இந்த வாரத்தின் மொழி பயிற்சி வாரம் முடிவடைகிறது. À la prochaine classe, à bientôt.
1: Merci beaucoup, monsieur.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் எனும் பெயரை கேட்டீர்கள். ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள், மாணவி எம் பல்லவி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றமில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகியவற்றில் ஏனைய இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்துள்ளது. அதிகளவு வெப்பநிலை ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை இயல்பை விட ஈரோடு மாவட்டத்தில் 3.1 செல்சியஸ் முதல் 5 செல்சியஸ் வரையும், சென்னை, தருமபுரி, புதுச்சேரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரித்துள்ளது. மழை பதிவான இடங்களும் அளவுகளும். ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி, குன்னூர் அஞ்சல் அலுவலகம், மதுரை, சோழவந்தான், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், சின்னக்கோரை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, குருத்தன்கோடு, அடையாமடை, நீலகிரி, பர்லியார், திருநெல்வேலி, நாலுமுக்கு, மணிமுத்தாறு, மதுரை, ஆண்டிப்பட்டி, தென்காசி, அடவி நயனார் கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, நெய்யூர், பேச்சிப்பாறை, இரணியல், குளச்சல் ஆகிய பகுதிகள், தூத்துக்குடி, கயத்தாறு, நீலகிரி, குத்தாபாலம், கெத்தை, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கன் பாளையம், மதுரை மாவட்டம் பேரையூர், கள்ளந்திரி, கள்ளக்குடி, சிட்டாப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஏனைய பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகம்

மூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

பன்மொழி பாடலில் மலையாள மொழி பாடலாக நெய்வேத்தியம் படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் சுஜாதா மேனன் குரலில் ஒலித்த பாடல் அது. நிறைவாக வருகிறது ஹிந்தி மொழி பாடல். யாதுன் கே பாரத் படத்திலிருந்து முகமது ரஃபி ஆஷா போஸ்லே குரலில்.

0: இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பன்மொழி பாடல்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 3:30 நிகழ்ச்சி தொடங்கும் விளம்பரங்கள்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல.
3: எச்சரிக்கையா இருங்க.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சங்கீத சாரல் டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக சுப்பிரமணியனே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சதர் கிருதி சுத்த சந்நியாசி ராகம் ஆதிதாளம்.

சங்கீத சாரலில் அடுத்ததாக ஹிமாத்ரி சுதேன தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி கல்யாணி ராகம் ரூபக தாளம்.

0: சங்கீத சரல் நிகழ்ச்சியில் இதுவரை டி வி சங்கரன் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 4 மணி.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது ராஜ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சத்யராஜ், குஷ்பு, மனோரமா, கவுண்டமணி, வெண்ணிராடைமூர்த்தி, பிரதாப சந்திரன், சின்னி ஜெயந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பி. வாசு.

0: ப்ளீஸ். என்ன விஸ்வநாத், உங்க மக விஜயகிட்ட கூப்பிட்டு போறீங்கன்னு நான் நினைச்சேன். இங்க என்னதுக்கு கூப்பிட்டு வந்தேங்க?
1: அவ எங்க இங்க இருக்கா? அவ மண்டபத்துல தானே இருக்கா?
0: அப்ப வாங்க அங்கே போலாம். இங்க என்ன வேலை?
1: என் பொண்ணு கல்யாணத்துல நான் உங்களுக்கு நம்ம ஷேரை கொடுக்கப்பேன். இந்த வருஷம் நம்ம கம்பெனி டர்ன் ஓவர்ல நமக்கு கிடைச்சிருக்கிற லாபம் 5 கோடி ரூபாய். அதுல உங்களுக்கு சேர வேண்டியது 2.5 கோடி.
0: விஸ்வநாத், உங்க மகளுக்கு ஆசீர்வாத் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஷேர் வாங்கினேன்னு கூட எனக்கு யார் இருக்கா? பொண்ணாட்டி வியாதியோட இருந்துட்டா, ஒரே ஒரு மகள் இருந்தது. ஆனால் அவன் கூட புருஷ கூட
1: நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உனக்கு இப்படி ஏதாவது இருந்தா பரவாயில்ல. உனக்கு இருக்கிற ஒரே அந்தஸ்து என் பார்ட்னருங்கிறது தான். உனக்கு எதுக்கு இதெல்லாம் பேசாம நான் உள்ள ரகுவை கொண்டுட்டேன். நான் கிழப்புறேன், நீ மேல இருந்து பாரு. பையன் என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வரும்போது நீ உள்ள இருக்கிற டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணு. அதுல நான் ஏற்கனவே கன் சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஜனங்களை ரகு தற்கொலை பண்ணிட்டான்னு நம்ப வச்சிருக்கோம்.
2: ஓகே சார். நாகவல்லி தாம்பூரம் சமர்ப்பயாமி.

0: நமக்குள்ள எந்த மனஸ்தாபம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இன்விடேஷனை கொடுத்துருக்க மாட்டேன். இப்படி செஞ்சுட்டே
1: சார் சமாதானமா இருங்க பிளீஸ்
0: சார். இவருக்குன்னு யார் இருக்காங்க சார்? என்ன தவிர
1: சார் தயவுசெய்து வெளியே கூட்டு பிளீஸ் பிளீஸ். வாங்க சார், நீங்களே அழுதா எப்படி சார்? கொஞ்சம் அமைதியா இருக்கு,
0: எப்படி இருக்க முடியும்?
2: ஹலோ இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் ஸ்பீக்கிங். உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க.
3: உங்க மக கல்யாணத்துல நடந்த இந்த விபத்தை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஐ அம் சாரி, நான் வரேன்.
4: ஆசீர்வாதம் வாங்குற நேரத்துல நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு கடவுளே வந்து சொன்னாலும் போலீஸ்காரங்க நம்ப மாட்டாங்க.
5: அதான்டா விசுவநாத், கல்யாணத்துக்கு வேலை செஞ்சவங்க எல்லாம் கூலி வாங்க வந்திருக்காங்க. வாடகைக்கார் 5000 ரூபா, பந்திப்பாய் 5000 ரூபா, போட்டோகிராபர் 7500, சீரியல் செட் 2500, ஐஸ்கிரீம் 15000, வீடியோ
6: வீடியோக்காரங்கயா ஐயா, நீங்களும் மேனேஜர் ரூமுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தது வீடியோக்காரன் வீடியோ எடுத்துட்டான். அவன் என்ன பார்த்த பயத்துல ஓடிட்டான். நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள என்ன பேசிட்டு இருந்தீங்களோ எனக்கு தெரியாது.
7: இந்த கொலைக்கு சாட்சி இல்லைன்னு நினைச்சேன். நாம தான் கொண்டு சாட்சியோட ஒருத்தன் போயிட்டான்.
8: வெளியிருக்கு
9: ஒரு முக்கியமான விஷயம்
8: சொல்லணும்.
9: இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுமா?
8: ஐயோ ஏயா மறுபடியா இருக்கிறேன். பாப்கார்ன் சாப்பிட்டேன்.
9: நீ ஒரு முக்கியமான வேலை
8: ஒத்தக்கிட்ட தப்பிச்சேன்னு நினைச்சேன். இப்போ உன்கிட்ட மாட்டிக்கிட்ட
1: ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார்.
8: கொலை சார், கொலை.
1: படத்துலயா தியேட்டர்லயா?
8: ஐயோ உங்க தியேட்டர்ல தான் சார்.
1: தியேட்டர்லயா?
8: வாங்க சார் வாங்க. அதோ அங்க. ஐயோ சார், நான் இப்ப தான் சார் என் சீட் பக்கத்துல தான் சார் அந்த பாடி இருந்துச்சு. இப்ப காணோம் சார்.
1: கோடி மக்கள் அந்த பொண்ணை எங்க போயிடா கண்டுபிடிப்பீங்க?
10: இப்ப எப்படிமா இருக்கு? இந்த மாச பிரச்சனை இல்ல, ஆடி மாசங்கிறதுனால நிறைய கச்சேரி இருக்கு. இப்ப கூட ஒரு கச்சேரி முடிச்சுட்டு தான் வரேன்.
11: ராஜா, வெறும் பாட்டு மட்டும் நம்பி இருக்காதப்பா, வேலை ஏதாவது தேடு.
10: நான் தேடாமல இருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்குதே.
12: மிஸ்டர் ராஜா, உங்க அம்மாவோட பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்ஸ்ரே எல்லா ரிசல்ட் வந்துருச்சு. அவங்களுக்கு நிச்சயம் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிதான் ஆகணும். இத பாருங்க ராஜா, உங்க அம்மாவுக்கு இந்த ஆபரேஷன் செய்யாமலும் உயிர் வாழ முடியும். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.
10: ஆண்டவன் எங்களுக்கு பணத்தை கொடுக்கலனாலும் பணக்கார வியாதியை கொடுத்துருக்கா.
12: அவங்க பாடி இருக்கிற கண்டிஷன்ல அவங்க இங்க வச்சிருக்கிறது நல்லது இல்ல. ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க.
10: டாக்டர், எனக்கு இந்த ஊரை விட்ட வேற இடமே தெரியாது.
12: கவலைப்படாதீங்க, கொடைக்கானல்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு டாக்டருக்கு நான் ஒரு லெட்டர் தரேன். அவங்க ஒரு மாசம் உங்க அம்மாவை ஃபீஸ் வாங்காம பாத்துக்குவாங்க. அதுக்குள்ள நீங்க ஏதாவது வேலையில சேர்ந்து ஃபீஸை கட்டிடுங்க.
10: தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச்.
11: ராஜா, என்ன ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ண போற? அறிமுகம் இல்லாத ஊருக்கு போறோம், அங்க போய் எங்க தங்க போறோம்? எங்க போய் வேலை தேட போற?
10: மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்.
13: தண்ணி தான் வாய் தவறி கொட்டிடுச்சு. ஐ அம் சாரி.
10: தண்ணி ஊத்துவான் நான் உங்களை சொல்ல, ஆண்டவன சொன்ன.
13: தம்பி, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நானும் அந்த ஊருக்கு தான் போறேன். அட் தி ஏஜ் ஆஃப் 55, 3000 ருபீஸ் சாலரி, இஸ்லாண்ட் எஸ்டேட் ஃபேமிலிக்கு மியூசிக் டீச்சரா போய்கிட்டு இருக்கேன்.
10: இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்க இருக்கு சார்?
13: யாருக்கு தெரியும், நான் ஒரு காலேஜ்ல மியூசிக் டீச்சரா இருந்தேன்.
10: எங்க மியூசிக் டீச்சரா?
13: நம்ப முடியல இல்ல, ஜனங்களாலேயே நம்ப முடியலையே. ஆரம்பத்துல பாத்ரூம்ல தான் பாடிக்கிட்டு இருந்தேன், கதவுல விரிசல் விழுந்துருச்சு. சரின்னு மெல்லிசை

0: கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தேன். வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தானுவோ. அப்புறம் கர்நாடக இசைக்கு போனேன். அங்க தேங்காய் மூடி தான் கிடைச்சது. வேற வழியே இல்ல. காலேஜுக்குள்ள நுழைஞ்சு 40 வருஷமா தொண்டை கிழிய கத்தி எனக்கு எப்ப சம்பளம் கொடுப்பாங்க, அங்க நான் எங்க தங்கணும், எல்லாத்தையும் பத்தி விவரமா எழுதிருக்காரு. அந்த லெட்டர் நம்பித்தான் நான் போய்கிட்டு இருக்கேன்.
1: படுத்து தூங்குடா.
0: என்ன இல்ல, ஒன்னே நினைக்கிறேன். அதுல பாரு பாப்பா, கர்நாடகத்தையும் இந்துஸ்தானியும் மிக்ஸ் பண்ணி கர்நாடகஸ்தானின்னு ஒரு புது இசைய உருவாக்கிட்டு
1: இருக்கேன்.
0: வித்வான்களுக்கு தான் பிடிக்கல வைத்தறிச்சல், உனக்குமா பிடிக்கல? நல்லா இருக்கிறியா? என் லெட்டர் பார்த்த உடனே உங்க அப்ப இந்த கிழ ஓசியில தங்கிட போறான்னு பயந்திருப்பான். என்ன பேண்ட் இவ்வளவு நல்லா இருக்குது, அவனுக்கு கழுத்து கீழே வெறும் கால் மட்டும் தானா?
1: ஐயோ ஐயோ.
2: தேவராஜ் வயது 55, பாட்டு வாத்தியார், 3000 ரூபாய் சம்பளம், ஐலண்ட் எஸ்டேட். ஐலண்ட் எஸ்டேட்டா? அந்த ஆள் இஸ்லாண்ட் எஸ்டேட் சொன்னாரு. ஓஹோ, இங்கிலீஷ் கோளாறு. இவன் இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்க, இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்கன்னா எஸ்டேட்டை இவன் எப்படி கண்டுபிடிப்பான்? இவன் அட்ரஸ் எனக்கு தெரியாது, இந்த பெட்டிய அந்த ஆள் கிட்ட நான் எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன்?
0: இதே
1: ஊர்லதான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். 10 வருஷமா இந்த பேரையே கேள்விப்பட்டேன்.
0: இல்லையே புண்ணாக்கு, நல்ல வேலை இதே துணியில பேண்ட் தைக்காம விட்டான்.

0: கிட்ட சூப்பர் மாலுபா.
1: கேள்வி வந்துருச்சு.
2: யார் நீ? எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்து அங்க பிரதிஷ்டம் பண்ற?
0: உங்க வீட்டுல பசங்க எல்லாம் முட்டி மோதி.
2: என்ன சொன்ன?
0: லெட்டர்.
3: இந்த வீட்டுல இந்த அம்மாவோட ஆட்சி தான் நடக்குது.
2: மிஸ்டர் தேவராஜ், மிஸ்டர் தேவராஜ்.
0: என்
2: பேர் ஆனந்த கற்பகவல்லி. இவங்க எல்லாம் என்னோட அண்ணன் பசங்க. மூத்தவ கீதா, சின்னவ ராதா, இவ டிப்பா, இவன் பிரசாந்த். எங்க அண்ணனும் அண்ணியும் உயிரோட இல்ல. இவங்களுக்கு எல்லாமே நான் தான். இந்த வீட்டுல நீங்க வெறும் மியூசிக் டீச்சர் மட்டும் இல்ல. நான் எஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களை எல்லாம் பாத்துக்க வேண்டிய வரும் நீங்க தான். அதுக்காகத்தான் உங்களுக்கு 3000 ரூபாய் சம்பளம். பொறுப்புள்ளவரா வயசானவரா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க இன்ஸ்டிடியூட் ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் எழுதினேன். இது ரொம்ப டிசிப்ளின்ட் ஹவுஸ். எவ்ரிவன் ஆர் வெல் பிஹேவ். எந்த சின்ன தப்பு நடந்தா கூட நான் பொறுத்துக்க
4: மாட்டேன்.
2: ஏன் சிரிக்கிற?
4: இல்லைங்க, இது ரொம்ப ஒழுக்கமான வீடு. நீங்க ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை நினைச்சு தான் சிரிச்சேன். நீங்க வீட்டுல இல்லாதப்ப அரையும் குறையுமா அலையுதுங்க. உங்க நிழலை பார்த்த உடனே இழுத்து போத்திக்கிச்சுங்க.
5: கிழவன் போட்டு கொடுத்துட்டாண்டி.
4: கவலை விடுங்க மேடம், என்கிட்ட பொறுப்பு படிச்சிட்டீங்கல்ல, இவங்க நான் பாத்துக்கிறேன்.
2: பாண்டு,
6: அம்மா,
2: மாஸ்டர் நம்ம அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாரு, அதுக்கு ஏற்பாடு பண்ணு.
5: கிழவா, எங்களை காட்டி கொடுத்துட்டல, உன்னை சீக்கிரமே துரத்திடுறான்.
4: வணக்கம் அம்மா. கோமா இருக்கீங்க போலக்கு.
2: அத்தை,

0: இதுக்கு படிக்கத்தானே போற. காதல் என்ன பூ, காதல் என்ன பூ தொட்டியா? ஸ்டைல் ஸ்டைல் பெரிய ஸ்டைல். நில்லு
1: அத்தை.
0: அத்தை காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல எல்லாரையும் சொரிய போறியா? படி நில்லு. நெத்தில எங்கடி போட்டு உன்னை போட்டு வைக்கணும்னு சொல்லிருக்கல்ல பாண்டோ.
2: அம்மா
0: மாஸ்டர்.
2: எஸ் மேடம்.
0: இவங்களை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வாங்க.
2: மூடு மூடு. உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல மூடு. போறோம். நீயோ
0: வெரி குட். எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சிருக்காரு.
3: ஒரு வகையில நீங்க இப்படி எல்லாம் வர்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப குடுத்து வச்சுவேன். பாருங்க உங்க அத்தைக்கு மூளையே கிடையாதுங்க. உங்களை எல்லாம் அதே கட்டுப்பாடுல வச்சிருக்கலாமா? சும்மா அப்படியே ஃப்ரீயா விட்டுற வேண்டியதானே. பாருங்க இப்போ இதுக்கு மேல உங்களால கழட்ட முடியுமா?
4: என்ன சொன்ன அக்கா? வேண்டாம். அழவன் சொன்னைய சூப்பர் ஜொல்லு பாட்டி நம்மள சூடேத்தி அவரு குளிர் காயலான்னு பாக்குறாரு. டி ஷோ காட்டிடாத. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்.
1: போயிட்டாங்க.
5: வருங்கால
4: புருஷன் பாட்ட பத்தி என்னையா தெரியும்? உன் வயசுக்கு எங்களோட ஆட முடியுமா பாட முடியுமா?
5: பங்கடி

0: தேங்க்யூ அத்தை.
1: அத்தை செருப்பா
2: இனிமே உங்களுக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் தயாரா இல்ல. என்ன கடி இதெல்லாம் டிரஸ் முதல்ல இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு படவே எடுத்து கட்டுக்கடி கழுதுங்களா? போங்கடி போங்கடி.
3: உங்க அத்தைக்கு என் மேல ஒரு அனுதாபம் வரணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சாதாரணது, ஆனா அதுவே உங்களுக்கு என் மேல வெறுப்பு வர காரணம் ஆயிருச்சு. ஏதோ ரெண்டு நாள் உங்க கூட பழகின சந்தோஷம் நான் போறேன். நான்
0: வரேன்.
4: அத்தை நம்ம ரெண்டு அக்காங்களும் சேர்ந்துதான் உங்ககிட்ட மாஸ்டர் பத்தி பொய் சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் சும்மா அந்த மாஸ்டர் கிட்ட உங்களால ஆட முடியுமா பாட முடியுமான்னு கேட்டாங்க. பாவம் மாஸ்டர், அவங்க சொன்ன பையன் உங்ககிட்ட சொல்லாம போறாரு. மாஸ்டர் ரொம்ப நல்லவரு.
2: மிஸ்டர் தேவராஜ் வாங்க இங்க. இதெல்லாம் உங்க வேலை தானா மாஸ்டர்? இனிமே நீங்க எங்கேயும் போக
0: வேண்டாம்,
2: இங்கேயே இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் உங்க மேல எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுப்பு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சம்பளம் அதிகம்.
5: அவங்களுக்கு மட்டும் சரியான வயசுல கல்யாணம் ஆயிருந்தா அவங்க வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதத்தான் நீங்க வெறுப்புன்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்களை புடவை கட்ட சொல்றாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? நீங்க புடவை கட்டிட்டு அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா அசிங்கமா இருப்பீங்க. நீங்க இந்த வயசுலயே இப்படி இருக்கீங்களே, அவங்க வயசுல
0: போதும் போதும் இது போதும். அத்தைய பத்தி சொல்லிட்டேன்ல வாத்தியாரே, அவங்க கிட்ட சொல்லாம விட மாட்டேன்.
6: நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பேடி இல்லடா. எங்க சொல்லு. உன்னை நான் கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டேன்.
7: எனக்கு
6: ஏத்த மாதிரி பேசுறீங்களே.

0: என்ன
1: மூணு பேர் சேர்ந்து போனா அவரை பிடிக்க முடியாது, தனித்தனியா போவோம். நீ இந்த பக்கமா போ.
2: எஸ்
1: ஆமா ஆமா, நீ இந்த பக்கமா போ. நான் இந்த பக்கமா போறேன். ஒரு வருஷம் ஆனாலும் அவரை நீங்க பிடிக்க முடியாது.
3: அவங்களுக்கு
4: நீங்க ரொம்ப நல்லவங்க எடுத்து சொன்ன தப்பு. அவங்க அப்பா அம்மா இறந்த உடனே நீங்க பாட்டுக்கு அவங்களை விட்டுட்டு போயிருந்தீங்க, அவங்க நிலைமை என்ன இருக்கு? அவங்க அனாதை ஆயிருப்பாங்க. அதை நான் எடுத்து சொன்னேன், அது தப்பு. அனாதையாக வேண்டிய அவங்களுக்கு அத்தைங்கிற உறவோட அத்தரத்திலே ஒரு பாசத்தை காட்டினீங்களே, அதை நான் எடுத்து சொன்னாங்க, அது தப்புங்களாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்ட ஆம்பளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க, இவங்களுக்காகத்தான் நீங்க அதையெல்லாம் தியாகம் செஞ்சு, அதை உங்களுக்கு புரியலீங்க, நான் தான் புரிய வச்சேன், அது தப்புங்களாங்க. உங்களோட இளமையால விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாது. பேசுறது ஏதாவது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா போடா வெளியே சொல்லுங்க. அப்படியே
5: மிஸ்டர் தேவராஜ், இவங்கிட்ட போட்டி போறத விட இவனுக்கு சோப் போறதா நமக்கு நல்லது.
6: எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, என்ன அப்படியே நீங்க மெய் மறக்க வச்சிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ஒரு நாளைக்கு உங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும். நான் என் கையால உங்க குடும்பத்துக்கு விருந்து கொடுக்கணும்.
4: எனக்கு என்ன கல்யாணம் ஆகலீங்க?
6: நிஜமாவா? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏ இனிமே நீங்க என்ன புகழ்ந்து பேசணும்னு நினைச்சா, என் அழக வர்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அத நீங்க எங்கிட்டயே சொல்லலாம், வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அத நீங்க வந்தன்னைக்கே நான் நோட்
4: பண்ணேன்.
6: உங்க மீசையும் தாடியும் தான் நரைச்சிருக்கே தவிர நீங்களும் இளமையாத்தான் இருக்கீங்க.
7: தலைமுடி வெள்ளையா இருக்கு, உடம்பு இருக்கிற முடி கருப்பா இருக்கு, இவன் ஒரு வித்தியாசமான கிழவனா இருப்பான் போல் இருக்க.
8: மாஸ்டர், மாஸ்டர்,
4: இவளுக்கு கொடுக்கற 3000 ரூபாய் சம்பளம் தாடி ஒட்டி எடுக்கிறதுக்க சரியா போயிருப்பா.
7: அட பாவி, கிழவனா வேஷம் போட்டிருக்கான் எதுக்கு?
8: மாஸ்டர்,
9: நம்ம மாட்டிக்கினா 1 வருஷம், இவன் மாட்டிக்கினா 5 வருஷம். மாம, நீ நம்ம கையில சமயம் மாட்டிக்கணுமா? வா
8: மாஸ்டர், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க உங்களை பத்தி அத்தை கிட்ட தப்பா சொல்லிட்டோம், ப்ளீஸ்.
4: எதுக்கு ப்ளீஸ்னு பெரிய பெரிய வார்த்தைகளா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க மாதிரி. அச்சோ, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அச்சோ, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? அச்சோ அச்சோ, நீங்க ரெண்டு பேரும் பெரிய இடத்து பொண்ணுங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு பரந்த மனசு. போலீஸ், நீங்க இப்ப உள்ள வந்தீங்க?
9: நீ கிழவனா வந்து குமரனா மாறி மறுபடியும் கிழவனா மாறி வெளியில போய் அந்த பொண்ணுகளை தடவி கேப்பாத்திரம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து குமரனா மாறினியே, இதையெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன்.
4: என்ன கைது பண்ணுங்க சார்.
9: பயப்படாத, நீ கதவு வழியா வந்த, நான் ஜன்னல் வழியா வந்தேன். இதுவும் வேஷம்தான். இந்த பாவம் கண்ணாடி, நான் போலீஸ் இல்ல.
4: போய் வழியா
9: வா, ரெண்டு பேரும் போவோம்.
4: எதுக்கு?
9: நீ என்ன மாதிரி திருடன் தானே?
4: இவன் நான் திருடலையா?

0: எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கான வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். யோ திருடேன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? எங்களுக்கு மான மாறியாத்தா, சூடு சூழாயுதா, வெக்க வேலாயுதா எல்லாமே இருக்கியா? நாங்களும் ஒண்ணு வேணும்னு திருடல, எங்க கஷ்டத்துக்காகத்தான் திருடுறோம். நீ உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டேங்கிறதுக்காக உன்னை என்ன வெள்ளி கம்பி ஜெயிலே போட போறாங்க? ரெண்டு பேருக்கு ஒரே இரும்பு கம்பி ஜெயில் தான், ஒரே தட்டு தான், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன வெளியில போலீஸ் தேடிட்டு இருக்கு. நான் தலைமறைவா இருக்கணும்னா இந்த இடம் தான் சரியான இடம். உன்னை யாருக்கு நான் காட்டி கொடுக்காம இருக்கணும்னா என்னையும் நீ யாருக்கும் காட்டி கொடுக்காம இரு, நான் இங்கதான் இருப்பேன்.
1: எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தேடிட்டு வந்து என்ன யாரும் துரத்துறாங்க? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு காப்பாத்துங்க.
2: யார் துரத்துறாங்க?
1: எனக்கு தெரியாது.
2: ஏன் துரத்துறாங்க?
1: தெரியாது.
2: எங்க இருக்காங்க?
1: அது அந்த லைப்ரரிக்குள்ள.
2: முன்னாடி போ. நீ முன்னாடி போ.
3: அம்மா, அவனை யாரு வீடு எங்க இருக்குன்னு காட்டு.
1: யாருக்கு தெரியும் அவ யாரு, எதுக்காக என்ன துரத்துனா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது.
4: நிச்சயமா அந்த பொண்ணு கேசட்ட பாத்திருக்க மாட்டா. பாத்திருந்தா இந்நேரம் நம்ம மாட்டிருப்போம். உடனே அவ வீடு கண்டுபிடிங்க.
5: இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன்.
6: அத்தை, நாங்க பாடம் எல்லாம் படிச்சா சத்த?
5: வாய் மூடு.
6: அத்தை, எங்க பாடெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க.
7: ஷட் அப். பாராய் நீ வாராய்.
3: ஐயோ, பாக்குறா என்னமோ யோசிக்கிற காதலா?
6: ஆமா சார், எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
5: நீங்களே படிச்சுக்கங்க.
6: அப்பா,
3: எங்களுக்கு தெரியாதா? எங்க வயசுல நாங்க எத்தனை பேரை காதலிச்சிருக்கோம். அம்மா, யார காதலிக்கிற?
6: அதான் சார் உங்ககிட்ட சொல்லல, அந்த லைப்ரரி ஹீரோ சேஸ் ஃபைட்.
3: கிதா, ஒருத்த நல்லா சண்டை போட்டா உடனே அவனை லவ் பண்ணிட வேண்டியதா? உன்னை துரத்துறவன் யாருன்னு உனக்கு தெரியாது, உன்ன காப்பாத்துறவன் யாருன்னு உனக்கு தெரியாது. ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துறதுக்காக திட்டம் போட்டுருந்தாங்கன்னா?
6: ஷட் அப், அவரை பத்தி தப்பா பேசாதீங்க.
3: மாட்டிக்கிட்டா.
6: லைப்ரரியில என்ன காப்பாத்தினவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி?
3: அவ என்ன மாதிரி இருக்கான்னு சொன்னோன்ன எங்க அண்ணன் பையனாத்த இருக்கும் நினைச்சேன். நான் எங்க அண்ணன் சின்ன வயசுலயே சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு ஒரு பையன் பிறந்தா அவன் என்னையே உரிச்சு வச்சிருக்கான்னு கேள்விப்பட்ட. இவ அவனாத்த இருக்கும்.
6: ஆமா சார், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. உங்களுக்கு வந்து தாடி இருக்கு, அவருக்கு அது இல்ல.
3: அவன் நல்லவனா கெட்டவனா, லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா லவ் பண்ணு.
6: எப்படி?
0: என்ன
3: பிரியாணிக்கு
6: கிடைப்பீங்க.
3: ஒரு பொண்ணோட ஆம்பளை பார்த்து ஐ லவ் யூ சொன்னோம்னா ஆம்பளை திருப்பி ஐ லவ் யூ சொல்லணுமா? ஆம்பளைகளுக்கு ரோஷம் இருக்குங்க. நாங்களும் சமயத்துல செலுத்துக்குவோம். நீங்க என்ன கழுத்துக்கிட்டு புரு புருன்னு பண்ணி ஐ லவ் யூ சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளவு பேத்துக்கிட்டு சொல்லி இருப்பீங்களா?
0: எனக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. 6 மாசம் உண்ட நான் பிரிஞ்சிருக்கணும்.
6: திருடனை
0: கூட பிடிச்சிடலாம், ஆனா உங்க அத்தைய பிடிக்க முடியாது.

0: রাক্ষসী,
1: உங்க ரெண்டு பேருக்கும் என்ன நெஞ்சல தரந்தா வீட்டுக்குள்ளேயே காதலிப்பீங்க? ஏண்டி உன்னை விட பெரியவர்க்கும் போது உனக்கு என்னடி காதல்? வேலை வெட்டி இல்லாத வெறும் பையனோட காதலா?
2: அவருக்கு வேலை கிடைச்சிச்சு, ட்ரைனிங் போக போறாரு.
1: பிளடி ஃபூல், என்ன எதுத்தா பேச?
3: என்ன
1: அதட்டி உட்கார வச்ச முதல் ஆம்பளை நீங்க தான்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
5: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: இனி கேட்கலாம் நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: என்னையா துணிமணி எல்லாம் எடுத்து பேக்க பண்ணிட்டு இருக்க?
3: நான் வேலையை விட்டு போறதுன்னு முடிவு
2: பண்ணிட்டேன். என்னது வேலையை விட்டு போக போறியா? எதுக்கு?
3: உனக்கு தெரியும் இல்லையா, அவங்க அந்த கிழக்கு ஒத்து வராது.
2: அந்த கழுத்து மூச்சுக்கு உனக்கு ஒத்து வரலன்னா என்ன அம்மா விட்டு நீ போறதா? யார் யாரு? நான் டாடா, நீ பிர்லா.
3: உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா நீ எனக்கு மாமனா இல்ல மச்சானா? மானம் கட்டவனே.
2: அங்கே கொஞ்சம் விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? ஏன் இதெல்லாம் கேக்கலையா?
3: இந்த வசனம் உனக்கு தெரியுமா?
2: இந்த படத்தை ஜெர்மன்ல போய் நீ என்ன தனியாவா பாத்துட்டு வந்த? நான் ஊர் கோட்டையில நீ மேட்டன் ஷோ பாத்துருப்பேன், நான் ஈவினிங் ஷோ பாத்துருப்பேன். என்னையா சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பெரிய முடிவு எடுக்கிற?
3: என்ன தீக்கிறியா? உன்ன கழட்டி விட்டாச்சு எனக்கு நிம்மதி.
2: இந்த காலத்துல இவ்வளவு பெரிய பங்களா, போக வர காரு, கூப்பிட்டு ஓடி வர வேலையாட்கள்.
3: சரி
2: தெரியுவார்,
3: ஏன் இஷ்டம் நான் வெளியே போறேன்.
2: நேத்துக்கு தான் உங்க அம்மாவை பத்தி சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? அட என்ன உடையா, உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன பெத்த தாய ஆஸ்பத்திரியில அம்போன்னு விட்டுட்டு போறேன்னு சொல்றிய, அந்த தாயை யாரையா காப்பாத்துவா?
3: பிக்காரி பிசின் வேலையில எங்க கிட்ட வேண்டாம், எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும்.
2: என்னப்பா பெத்த தாய் சென்டிமெண்ட்டுக்கே மடங்க மாட்டேங்கிற? சரி தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சு மடங்கலாம், தங்கச்சி வேற இல்ல. சரிப்பா ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு.
3: இருக்கு,
2: ஊருக்கு போயிடறப்பா, அம்புக்கே வரல.
3: இத்தனை நாளா நம்மள காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தப்பு இல்ல. நாளை பண்ணி இங்க வரக்கூடாது.
2: சத்தியமா இனிமே உன் கண்ணில் நிக்க மாட்டேன், இந்த ஊர் பக்கம் வரவே மாட்டேன்.
4: எக்ஸ்கியூஸ் மீ, நேத்து கார் ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆன பேஷண்ட் வசந்தி எந்த வார்டில் இருக்காங்க? 305 மேடம்.
5: Thank you. உங்க எக்ஸ்ரே ECG எல்லாம் நார்மலா இருக்கு, பட் நீங்க அடிக்கடி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, அதனால தான் உங்க பாடி வீக்கா இருக்கு.
6: பாருங்க கேசட் பொண்ணு, அவ ஃபாலோ பண்ணு, அவ வீட்டை கண்டுபிடி.
7: என்ன உனக்கு
4: அன்னைக்கு அந்த லைப்ரரியில என்ன தரத்துறாங்களே, அவங்க மறுபடியும் தரத்துறாங்க.
3: உண்மையிலேயே அவனதான் உன்னை துரத்துறாங்களா, இல்ல யாராவது உனக்கு பிரம்மையா இல்ல சொல்லு.
4: இல்ல சத்தியமா அவங்கதான்.
8: ஊர்காஜி நமஸ்தே. மே 55 இயர்ஸ் old. देखो देखो मेरा सैलरी 3000 रुपया. यहाँ इसलैंड एस्टेट कहाँ है?
5: इसलैंड एस्टेट मालूम नहीं, नागालैंड मालूम. आता है?
8: हाँ आता, वीटल இருக்காங்க. என்னடா இது, பொட்டி மாறினதுல இருந்து விதியும் மாறி போச்சு. இந்த ஊர்ல ஒரு பயம் உதவி பண்ண
3: மாட்டேங்கிறான். அங்கேயே தங்கிறப்பா,
2: நான் முடிவெடுக்கிறதா இருந்தா உனக்கு அந்த பெஞ்சு தான். இதுதான் உன்னை ரூம், இனிமே நீங்க தான் தங்கன. எல்லாம் அம்மாவுடைய உத்தரவு.
3: என்னங்க இதெல்லாம்,
9: நீங்க ஒரு இடத்துலயும் பசங்க ஒரு இடத்துலயும் இருந்தா நல்லது இல்லைன்னு தான் இந்த ஏற்பாடு. அதுவும் இல்லாம இனிமே நீங்க தனி ஆள் இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தர்.

0: கேக்குறேன், இங்க என்ன நடக்குது?
1: ஏ, உனக்கு என்ன சந்தேகம்?
0: இல்ல, உங்க இஷ்டத்துக்கு தலையெல்லாம் கருப்படிச்சிட்டு வந்திருக்கீங்க, முழுக்கை ஜாக்கெட்டா அரைக்கை ஆக்கிட்டு இப்படி விதவிதமா டிரஸ் பண்றீங்க, அவுட் ஹவுஸ்ல இருந்த மாஸ்டர் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிட்டீங்க.
1: டோன்ட் ஆஸ்க் சில்லி குவெஸ்சன்ஸ். நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்திருந்தா உங்க கேள்விக்கு பேசியிருக்க மாட்டேன். உங்க நல்ல நேரம், நான் இப்ப சாப்பிட்டாயிட்டேன். கருப்படிக்காம இருக்க, நான் ஒண்ணு கிளவி இல்லையே, தலையில கருப்பு முடி இருக்க வேண்டிய வயசுதான். நான் மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உங்க நல்லதுக்காக தான்.
0: நாங்க மட்டும் தலையில பூ வைக்க கூடாது, மாடர்னா டிரஸ் பண்ண கூடாது, நீங்க மட்டும் ஷட் அப்,
1: ஃபாலோ மீ. இன்னையிலிருந்து இந்த புடவை எல்லாம் அவுத்து வீசுங்க. இனிமே நீங்க போட வேண்டியது மாடர்ன் டிரஸ். ஓகே, இது உனக்கு, இது உனக்கு.
2: யாரே? நான் தான் பாண்டு. என்ன கதவை தர சொல்றேன்?
3: என்ன மாதிரி பஞ்சையா பணாதையா ஊர் சுத்திக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு வசதியோட வாழ்றியே, இத பார்த்து எனக்கு எப்படி எரியும்?
2: நான் அந்த பசங்களுக்கு டீச்சரா இல்ல, அந்த அம்மாக்கு டீச்சரா? என்ன இப்படி பாடுபடுத்துறீங்க?
3: இதெல்லாம் நீ அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி.
2: இப்ப உனக்கு என்னப்பா வேணும்?
3: உன்னை தேடி உன் பெரியப்பா மகன் வந்திருக்கான்.
2: எனக்கு தெரிப்பாத கிடையாதப்பா.
3: வெளியில அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு, அம்மா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க.
2: இவன் இசைக்கே நான் தாங்க குரு.
4: அப்படியா?
2: என்ன அப்படி கேட்டீங்க? என்கிட்ட வேடிக்கை பாத்துட்டு இருந்த பையன் எல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகும் போது முறையா கத்துக்கிட்டு நான் ஆக கூடாதா?
4: கண்டிப்பா
2: இசைக்கே நான் தாங்க மெயின். இவன் சும்மா துணை இசைங்க. அப்படி போய்
5: நில்றான். ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா பேசணும்.
2: தனியா தானே பேசணும்? அந்த பாரு, அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா.
5: இல்ல பிரதர், உங்களோட
2: என்னோட வா. என்னோட எதுக்கு?
5: ஆமா வாங்க.
2: மேடம், அங்க போய் ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்டா ஒடியாந்துருங்க. இது லண்டன்ல ரொம்ப நாள் இவனை பிரிஞ்சிருந்தனா, ஏன்டா பிரிஞ்சேன்னு ரெண்டு அப்பு அப்புனாலும் அப்புவா.
4: ரொம்ப அன்பு போல இருக்கு.
2: ஆமாங்க.
3: என்ன முடியல, வெள்ளையா இருக்கு.
2: ஏன், உனக்கு தான் வெள்ளை அடிக்க தெரியுமா? எனக்கு வெள்ளை அடிக்க தெரியாதா? சுண்ணாம்பு செட்டி கூட தலை விட்டு வெள்ளையாகி போச்சு. லுக் அட் மீ.
3: ஐயா, 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொன்ன இல்ல, மறுபடியும் இருக்கீங்க பார்த்தா.
2: 1000 ரூபாய் வாங்குறது ஊரை விட்டு போறதுக்கு இல்ல, இந்த உடுப்புகள் வாங்குறதுக்கு தான். எனக்கு ஏதியா ஊரு, எனக்கு ஏதியா வீடு, எனக்கு ஏதியா வாசல், நானே ஒரு கேரா பிளாட்ஃபார்ம். ஆமா, யாரு இந்த வயசுல குப்புன்னு இருக்காள?
4: என்ன
2: பேசுனீங்க?
4: அதனால நீங்க இனிமே இங்கதான் தங்கணும். மாஸ்டர், நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. உங்க அண்ணன் இங்கதான் தங்கணும். இது பாருங்க, இனிமே நீங்க எங்கேயுமே போக கூடாது, கண்டிப்பா இங்கதான் தங்கணும்.
2: ஆட்ரஸ் சாமி நானா, பாய், ரிமூவ் தி பிரீஃப் கேஸ்.
6: ஹடடட, வாங்க ஐஜி சார், உட்காருங்க.
7: தேங்க் யூ.
6: என்ன விஷயம்?
7: ஐ அம் சோ விஷ்ணுநாத். உங்க மகளோட கல்யாண கேசரை நான் பார்க்கணுமே.
6: அப்படிங்களா? கொண்டு வர சொல்றேன். நானே இன்னும் பாக்கல. டேய் சார், நம்ம விஜயோட கல்யாண கேசட் கேக்குறாரு, எடுத்துட்டு வா.
8: ஐயா, அந்த கேசட் இன்னும் நம்ம கைக்கு வரலீங்க.
6: வரலையா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரவன்? ஏன் இத்தனை நாள் கேசட் கொடுக்காம வச்சிட்டு இருக்கான்?
7: சார், வீடியோ கடைக்கு 2-3 தடவை போயிட்டு வந்துட்டோம், கடை பூட்டி இருக்கு. அவனை ஆளையே காணோம்.
6: வாட்? அவனை காணுமா? என்னையா சொல்றீங்க?
7: எஸ் மிஸ்டர் விஸ்வநாத், அவன் கடைசியா அட்டன் பண்ணது உங்க மகளோட மேரேஜ் தான். அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அந்த கேசட் நான் உங்ககிட்ட கேட்டேன்.
6: என்ன சார் இது, என்ன சொல்றீங்க? வீடியோ காரனோட பேரண்ட்ஸ் உங்க மேல சந்தேகப்பட்டாலும் உண்மை தெரியாம நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது.
7: நாங்க அவனை எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? இந்த மீன் டைம் உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னு வச்சுங்க, நீங்க சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். ஓகே, ஷல் வி கோ? வர சார்.
6: ஓகே சார். நம்ம ஆளுங்க யாராவது உடனே அந்த பொண்ணோட வீட்டுல வேலைக்கு போகணும். அவங்களுக்கு தெரியாம அந்த வீட்டுல இருக்கிற அந்த கேசட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்.
8: அவளே எங்க தூக்கிட்டு வந்துட்டா?
6: மேலும் மேலும் தவறு செஞ்சு மாட்டிக்கிறத விட புத்திசாலித்தனமா தப்பிக்கணும். ஏற்கனவே ஒரு கொலைக்கு 2 கொலை செஞ்சிட்டோம், 3வது கொலை தேவையில்லை.
3: அம்மா, உங்களுக்கு போன் வந்திருக்கு.
4: ஹலோ இன்ஸ்பெக்டரா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க உடனே இங்க வாங்க.
2: டேஞ்சர், டேஞ்சர், டேஞ்சர்.
7: அட விஷயம் சொல்லுவா, மனசுக்கு பக்க பக்க இருக்கு.
2: எனக்கு சுத்தி வேணுமா, கட்டிங் ஃபயர் வேணுமா?
7: எதுக்கு?
2: உனக்கு கிடைச்சது நீ சுத்திக்க, எனக்கு கிடைச்சது நான் சுத்திக்கிறேன்.
7: நீ விஷயம் சொன்னா
2: அந்த கிழவி ரொம்ப டேஞ்சரானவப்பா. என்னடா வீட்டுல இவ்வளவு ஃப்ரீயா இடம் கொடுக்கறாளன்னு நினைச்சா எல்லாரும் நம்ம 2 பேரையும் போட்டு கொடுத்தாப்பா.

0: என்னம்மா சொல்ற?
1: இன்ஸ்பெக்டர் வர சொல்லிருக்காப்பா.
0: இன்ஸ்பெக்டர் தானே
2: வரட்டும்.
1: இந்த கேப் மாதிரி வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காதே. நான் ஜெயில இருந்து தப்பி வந்த ஒரு கேடுங்கிறது உனக்கு நல்லா தெரியும்.
0: நீ ஏமா பயப்படுற? வர இன்ஸ்பெக்டர் யாருன்னு பாப்பா.
1: சரி பாப்போம். எனக்கு மெட்ராஸ்னா உனக்கு வேலூர்.
3: நான் பார்த்ததே இல்லையே.
1: மாப்பிளைய
4: வர்றதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத எல்லாம் சுட்டுட்டு போய் நம்ம தனியா செட்டில் ஆகிரணும்.
0: என் வேஷமே கலைஞ்சாலும் சரி அதுக்கு ஒண்ணு விட மாட்டேன்.
4: நீயும் படுக்க மாட்டேங்கிற, என்னையும் படுக்க விட மாட்டேங்கிற. குணகண்ட நாய் சிதம்பரம் போன மாதிரி உன் கூட சேர்ந்ததே தப்புப்பா.
3: நானே தான். இந்த வீட்டுக்கு மாஸ்டர் வந்ததுல இருந்து என்னையும் மாத்திட்டாரு, என் குணத்தையும் மாத்திட்டாரு.
5: அப்ப உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வரவேற்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல.
3: கீதாவுக்கும் உன்னை போல வேலை பாக்குற மாப்பிள்ள கிடைக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும்.
6: தேங்க்ஸ்.
3: எனக்கு இல்ல மாஸ்டருக்கு இதுக்கெல்லாம் இவர் தான் காரணம்.
1: போட்டா அப்பம் பேசந்தாயா போடணும். எல்லாத்துக்கும் வசதி
5: இந்த குரங்கு கண்ணாயிரத்தை எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்க?
7: ஹலோ மாஸ்டர், நான் தான்.
8: என்னங்க சொல்லுங்க?
7: நீங்களும் தலைக்கு டை அடிச்சுக்கணும்.
8: ஐயா எனக்கு வேணாப்பா.
1: என்ன கிழவி ஒன்னையும் டை அடிச்சுக்க சொல்றாளா? அடிச்சுக்கோ. தாடி ஓட்டிட்டு கிழவிய லவ் பண்ணு, தாடிய புடுங்கி வச்சுட்டு பொண்ண லவ் பண்ணு. எப்பா உனக்கு உடம்பெல்லாம் வச்சமுடா ராசா.
6: நீங்களா
0: முதல்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்புறமா பேசுவோமா? இனிமே ஒன்ன இப்படி பார்த்தா முடியும். எனக்கு வீடும் இல்ல வேலையும் இல்ல.
6: ஐயோ வேலை இல்லன்னு சொன்னாலே எங்க அத்தை ஒத்துக்க மாட்டாங்க. வீடும் இல்லன்னு சொன்னா எப்படி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க?
0: அத்தை இவ்வளவு நான் சமாளிச்சுக்கிறேன்.
6: கீதா, ஐயோ அத்தை, கீதா
3: என்னத்த? மாஸ்டர் வந்தார.
6: மாஸ்டர் இல்லையே, அவர் இங்க வரவே இல்லையே. ஐயோ
3: எங்க போனார் இவரு?
6: என் கத்திர
3: ஷூ தானே, நான் வாங்கி தரேன். இந்த மாஸ்டர் வீடு போறா தேடிட்டு எங்க போனாரு? என்னது ஏன்
6: ஒண்ணுல்ல
3: அந்த இடத்துல என்ன மேடா இருக்கு?
6: என்ன
3: இல்ல
6: யாருமே
3: ஏதோ விழுந்த மாதிரி இல்ல. கீதா ஏதோ கீழே விழுற மாதிரி இல்ல.
2: இல்ல அத்தை, உங்களுக்கு அப்படி தோணுது.
3: எனக்கு மட்டும் எப்படி தோணும்?
2: அத்தை, நீங்க கண்ணாடி போடல?
3: ஆஹா,
2: கண்ணு தெரியும்.
3: எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது.

0: எனக்கும் தெரியும் அங்க எதுவுமே இல்லைன்னு. சும்மா தான் பார்த்தேன். இந்த மாஸ்டர் எங்க போனாரு? மாஸ்டர்
1: அப்பா ஒரு வழியா தப்பிச்சேன்.
2: தப்பிச்சது நீயா? நானா கீழே விழுந்து எந்திரிச்சு இல்ல எல்லாம் நசுங்கி போச்சு. பாரு
1: ராஜ், உங்ககிட்ட தனியா பேசணும். இந்த இடம் சரிப்பட்டு வராது. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு பார்க் கிளிப்டன் ஹோட்டல்ல உங்களுக்காக காத்திருப்பேன்.
3: வீடு பூரா தேடிட்டோம். பேசட்டா எங்க வச்சா? நல்லா தேடி பாரு. சீக்கிரம் சீக்கிரம்.
4: அமண்ட பிரசாந்த்.
1: ஹாய் ராஜ்.
2: ஹாய் கீதா.

0: இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தான்.
1: பொய் எனக்கு பிடிக்காது, எனக்கு தெரியாது.
0: ஏதாவது கம்பெனில வேலை செய்யறதா சொல்லு, அத்தை கிட்ட நடிச்சா போதும்.
1: நடிக்கணுமா? யூ மீன் ஆக்டிங்?
0: அது ரொம்ப ஈஸி. அந்த கல்யாண பரிசு தங்கவேல் ரோல நடிக்க வேண்டியதானே?
2: ஏற்கனவே காதலிக்க நேரம் இல்ல முத்துராம வேஷத்துல கஷ்டப்பட்டு பொருட்காட்சி இல்ல ராமா அப்படி ஒரு வேஷம்.
0: இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. நீங்க வேலை செய்யறதா சொன்னாதான் எங்க அத்தை நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல.
1: அய்யோ, உங்க அத்தை கிட்ட நான் கல்யாணத்தை பத்தி எப்படிமா பேசுறது?
0: அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வீட்டுல ஒரு கிழம் இருக்கு, அதான் உங்க சித்தப்பா. அதுக்குதான் இப்ப வீட்டுல மார்க்கெட். அத வச்சு நான் அத்தை கிட்ட பேசிடுறேன். நீங்க பொண்ணு பார்க்க வந்தா போதும்.
1: என்ன பத்தி நானே பேசணுமா? சிங்கார வேலம் தான்.
0: என்ன ஆச்சு உன் ஆளை பத்தி? அத்தை கிட்ட சொல்லிட்டியா? மாஸ்டர் கிட்ட சொல்லி அனுப்பிருக்கேன். மாஸ்டர் அத்தை கிட்ட போயிருக்காரு. மாஸ்டர்ட்ட தானே சொல்லிருக்க? அப்ப எல்லாம் ஓகே.
1: ஈட்டாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்து.
3: மாப்பிள்ள பாத்திருக்கீங்களா? யார் அவன்?
1: எங்க அண்ணன் மகன், பேர் ராஜா. பாக்குறதுக்கு என்ன போலவே இருக்கும்.
3: என்னது, உங்கள மாதிரியே இருப்பானா?
1: எனக்கு தாடி இல்லாம தலைமுடி கருப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியாது. கிட்டத்தட்ட என்னோட சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்களா.
3: வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் எங்க இருக்காரு, என்ன வேலை பாக்குறாரு?
1: இந்தூர்ல தான், நடிகன். அதாவது டிவி, டிராமா, மாடலிங். உங்களுக்கு அவன் மேல சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அவனுக்கு அவன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஊதாரித்தனமா சுத்த மாட்டான், உழைச்சி முன்னுக்கு வந்துருவான்.
3: உங்க அண்ணன் மகன் தானே? எனக்கு ஓகே. பாக்குறதுக்கு உங்கள மாதிரி வேற இருப்பாருன்னு சொல்றீங்க. எனக்கு அவரை உடனே பாக்கணும் போல இருக்கு. நாளைக்கே கூட்டிட்டு வாங்க.
1: நாளைக்கு குட்டி கிட்டு வந்து
0: மாஸ்டர்
1: பேபி சக்சஸ். அண்ணன் பையனை உனக்காக அமுக்கிட்ட.
0: மாஸ்டர் யூ ஆர் கிரேட்.
3: கந்தசாமி அண்ணே.
4: என்னது?
3: அண்ணனை தான் கூப்பிட்டேன்.
4: அண்ணனா? சரி சரி இருக்கட்டும்.
3: மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
4: அவன் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.
3: கரெக்ட் கரெக்ட். நம்ம மாஸ்டரோட அண்ணன் பையன் தானே ராஜா, உங்களுக்கு தெரியாம இருக்குமா?
4: அண்ணன் பையன் தான். சித்தப்பரும் மகனும் எப்படி வர்றாங்கன்னு பாக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்களா, இல்ல கை கோர்த்துட்டு வர்றாங்களா, இல்ல கைய எடுத்துட்டு தனித்தனியா வர்றாங்களான்னு? தனியா தான் வர்றானா?
3: நீங்க? நீ?
1: என் பேர் ராஜா. மாஸ்டர் சித்தப்பா தான் எனக்கு அனுப்புனாரு.
3: ஓ அப்படியா?
1: ஆமாங்க.
3: நோ, நான் உனக்கு அத்தை இல்ல, சித்தி.
5: ஐயோ
3: கந்தசாமி அண்ணே.
5: என்ன தங்கச்சி?
3: என்னாச்சு?
5: பாயில புண்ணு.
6: இவனை விட்டா ஒரே நேரத்துல மூணு பேரை கல்யாணம் பண்ணுவான். பொல்லாத பையன்.
3: யாரு?
4: ஏப்பா உங்க சித்தப்பாரு வரல?
3: அதானே, அவர் ஏன் வரல?
1: அது வந்துங்க, புறப்படும் போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தாங்க புறப்பட்டோம். திடீர்னு அம்மா குடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரில இருந்து போன் வந்துச்சுங்க.
4: ஐயோ,
1: உடனே எங்க சித்தப்பா அங்க போயிட்டாருங்க.
4: ஆமை கிட்டாண்டா.
1: நானும் இந்த ப்ரோக்ராம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் தான் சொன்னேன். சித்தப்பா தான் சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னாரு, அதனால தான் வந்தேன்.
3: ஒன்னா பிறந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறத பாத்திருக்கேன். சித்தப்பா பிள்ளை ஒரே மாதிரி இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். நீ அவர் மாதிரியே இருக்க.
4: அவர் மாதிரியேவா? அவர் தான்.
3: என்ன இருந்தாலும் அவர் மஸ்குலர்.
4: என்ன தங்கச்சி?
3: கட்டுமஸ்தானவர் சொல்றேன்.
4: பின்ன ஓசியில சோறு தின்னா?
3: கந்தசாமி அண்ணே.
4: ஐயோ, அவர் ஊர்ல கடப்பாரு நீச்சல் எப்படி அடிப்பாருங்க?
3: இஸ் இட்
4: குட் நைட்
1: அங்கிள்.
4: அங்கிளா?
1: எங்க சித்தப்பா கூட சொன்னாரு நீங்களும் அவரோட இங்க தங்கியிருக்கீங்க.
4: அவரோட நான் தங்கியிருக்கேன்னு. சரிதாங்க.
1: எங்க சித்தப்பா தான் இங்க வேலை பாக்குறாரு, அதனால இங்க தங்கியிருக்காரு. நீங்களும் அவரோட தங்கிட்டு ஓசியில பாத்தி கட்டி திங்கிறீங்களே, அது தப்புதானே?
4: இவ்வளவுதான் மரியாதை உனக்கு? சேம் சைடு கோல் போடாத.
1: கொஞ்சம் தள்ளுங்க சித்தி.
3: ராஜா,
1: சின்ன வயசுல ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு எரும மாடு மேய்ச்ச பிறந்த.
4: கோமணமா? ஐயோ அம்மா.
1: இப்படி தாங்க தர ரெட்டுக்கு புழுகுவாரு. ஆமா, எங்க சித்தப்பாக்கு ஹார்மோனிய பெட்டியே இவர்தான் வாசிக்க கத்து கொடுத்ததா சொல்லிருப்பாரு.
3: ஆமா
1: சத்தியமா, அதெல்லாம் சூப்பர் ரீதிங்க. ஹார்மோனிய பெட்டியில எத்தனை கட்டை இருக்குதுன்னு கூட இவருக்கு தெரியாது. வேணும்னா கேட்டு பாருங்க.
3: என்ன கந்தசாமி அண்ணே, எத்தனை கட்டைன்னு கூட தெரியாதா?
4: ஆனா நீங்க எனக்கு வாசிக்கிறவங்க உட்கார்ந்து கட்டை எல்லாமே எண்ணி பார்த்து வாசிட்டு இருப்பான். அவனோட சேர்ந்து நீங்களும் பேசிட்டீங்களா? ஏப்பா நீ பொண்ண பாக்க வந்தியா, என்ன பாக்க வந்தியா? தங்கச்சிங்க, எங்க தங்கச்சிங்க, நீங்க பொண்ண கூப்பிடுங்க தங்கச்சிங்க.
3: பாவம் அண்ணனையும் போட்டு வாடுற. அவரை பத்தி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. பாண்டு கீதா வரச்சல்.
4: அப்புறம் இதுக்கு முன்னால் நீ இந்த பொண்ண பார்த்ததே இல்ல? ஆமாவா? அடே எங்க அப்பா, கேப் மாறி முல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிறேன்?
1: கொஞ்சம் பொத்திட்டு இருக்கியா?
3: சீதா, இப்ப உன்னை பாக்கும்போது அப்படியே உங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருமா ராஜா. இவதான் என் அண்ணன் பொண்ணு கீதா.
1: ஹலோ.
3: உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கா?
4: அவனை பிடிக்கலன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க, நான் இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடுறேன்.
1: உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கு. அதனால நானும் உங்க சித்தப்பாவும் கலந்து பேசி சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சிடலாம்.
1: என் ஆசீர்வாதம்.
3: நல்லா
1: போயிட்டு அங்கிள்.
4: தம்பி
1: போயிட்டு
4: சித்தப்பாரை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க.
3: அடாடாடாடா.

0: கந்தசாமி
1: என்ன
0: மாப்பிள்ள ரொம்ப நாணயமானவர் இல்ல
1: என்ன அவன் வாயிலிருந்து பொய்யே வர்றது இல்லையே
0: பரவாயில்ல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளதான் கிடைச்சிருக்காரு வா ராஜா
2: என்னங்க
0: வா
2: என்னாச்சு
0: உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா ராஜா ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் அதை யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றது எங்க சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் உன்னை பார்த்த உடனே நீதான் அதுக்கு சரியான ஆளுன்னு பட்டது அதனாலதான் உனக்கு முன்னாலேயே இங்க வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியை தரலாம் ஆனா எனக்கு மகிழ்ச்சியான பதில மட்டும் நீ சொன்னா போதும்
2: என்ன விஷயம்
0: எனக்கும் செவ்வாய் தோஷம் உங்க சித்தப்பாவுக்கும் செவ்வாய் தோஷம் எனக்கும் கல்யாணம் ஆகல உங்க சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல ரொம்ப நாளாவே இந்த விஷயத்த என் மனசுலயே வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் உங்க சித்தப்பாவும் வெளியில சொல்ல முடியாம ரொம்ப நாளாவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு
2: அஜிஜோ சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை
0: நீ சொல்றத பார்த்தா வயசான உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேக்குற மாதிரி இருக்கு இந்த வயசுல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறது எந்தவித கெட்ட எண்ணத்திலயும் இல்லப்பா நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்க சித்தப்பாவுக்குன்னு யார் இருக்கிறாங்க இல்ல எனக்கு தான் யார் இருக்கிறாங்க அதனாலதான் நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன் நான் சொன்ன விஷயத்த எப்படியாவது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி நீதான் எங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும் உன் கல்யாணத்துக்காக உங்க சித்தப்பா பாடுபட்டாரு இப்போ அவர் கல்யாணத்துக்காக நீதான் பாடுபடணும்
1: சார் ஐயா
2: என்ன இந்த லெவலுக்கு வந்துட்டேன் அம்மா
3: ராஜா
2: அம்மா
3: ராஜா
2: அம்மா
3: ராஜா
2: அம்மா
3: ராஜா
2: அம்மா
3: என்னடா கடவா
2: அவசரமா ஓடுறாரு அஜீர்ணம் போல இருக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 55
4: 3,000 rupees salary.
0: வெளிய போனா மாஸ்டரோட அம்மா நான்தா
5: 85 வயசுல கிளவி அசத்துறாள
0: உங்க குடும்பத்துல எல்லாருமே இளமையா தான் இருக்கிறீங்க இந்த வயசுல உங்க பிள்ளையும் இளமையா இருக்கிறாரு நீங்களும் இளமையா தான் இருக்கிறீங்க
6: நீங்க
0: ஓ நான் யாருன்னு என்ன உங்ககிட்ட சொல்லல இல்ல உங்க மகன் எங்க வீட்டுலதான் மாஸ்டரா வேலை செய்யறாரு
6: உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி என் புள்ள நிறைய சொல்லி இருக்கான் உங்க வீட்டுல அவனுக்கு இருக்கிற மதிப்பு செல்வாக்கு இத பத்தி எல்லாம் பெருமையா பேசுவான்
7: அண்டவா கிளவி காதல் கல்யாணம்னு சொல்லி தொலைக்காம இருக்கணுமே
6: உங்க வீட்டுல அவனுக்கு வேலை கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல அவனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன்
0: ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பா அவருடைய கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட தான் நடக்கும் அத்தே
6: அத்தையா
0: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தே அத்தே நான் போயிட்டு வரேன் அத்தே
8: வெரி குட் வெல் டன் அருமையான நடிப்பு வாட் எ கிரேட் ஆக்டர்
7: இதா நான் சொல்றது கேளு
8: நீங்க எதுவும் பேச வேண்டாம் தள்ளவேளை உங்க நாடக கலையத்துக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சு போச்சு நான் தப்பிச்சு
7: பாரு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்தாரு
8: நான் யாருடைய பேச்சு கேட்க தயாரா இல்ல
4: என்ன
9: விஷயம்
4: உங்க அக்கா கீதா தான மாயா கிட்ட இந்த கேசட் கொடுத்தா இந்த கேசட்ல என்ன இருக்கு தெரியுமா
9: தெரியாது
4: ஐயோ இந்த கேசட்ல என்ன இருக்கு தெரியுமா
9: தெரியாது
4: ஒரு கொலை
7: முன்னால இன்னைக்கு அவங்களுக்கு சொல்ல போறேன் இவர்களின் நிலைமை இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஏற்பட வேண்டாம் என்று நினைத்தால் மரியாதையாக நான் செய்த கொலைக்கு சாட்சியாக இருக்கும் அந்த கேசட்டுடன் சூசைட் பாயிண்ட்டுக்கு வரவும்

0: son.
1: Welcome, Mr. Devaraj. Welcome. மரியாதை அந்த கேசட்டை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க ஐசா மாறிடுவாங்க. நீ ஏன் வயசான மனுஷன்? இந்த வயசான காலத்துல உனக்கு ஏன் வீண் சிரமம்? பேசாம அந்த கேசட்டை கொடுத்துரு.
2: மிஸ்டர் விஸ்வநாத், உங்களை சுத்தி வெளியில போலீஸ் இருக்கு. நீங்க தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணா உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவோம். மிஸ்டர் தேவராஜ், மரியாதையா கேசட்டை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எல்லாரும் அப்படி அப்படியே அங்கேயே அசையாம இருக்கு.
3: சார், இங்க யாரும் இல்ல. என்னடா சொல்ற?
4: எங்க மாமா வராரு பாரு.
2: மிஸ்டர் விஸ்வநாத், உங்களை சுத்தி போலீஸ் நிக்குது, யாரும் அசையாதீங்க. ஹலோ, ஐ அம் கமிங். லுக் அட் மீ. இது டேப் ரெக்கார்டு, இது ஸ்பீக்கர். டேய், நீ கேடி பில்லானா நாங்க ரெண்டு பேரும் கில்லாடி ரங்க. நீ பிளேடுனா நாங்க ரெண்டு பேரும் கத்திரிக்கோள். நீ புகையிலன்னா நாங்க சுருட்டு காலில் வச்சு புண்ணு ஊதிடுவோம். கால் வரைக்கும் கோட்டு போட்டு தலையில தொப்பி வச்சா நீ பெரிய பாசா. அது யார அரப்பாசி? அன்னூர் சந்தையில கரப்டி திருண்டு மாதிரியே நிக்கிறான். போ, இவர் பேசாமலே எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவாரா.
4: மாமே, எல்லாம் வாவத்துதான். நீ டேப்பில பதிவு பண்ணி போலீஸ ஏமாத்தி ஒரு கொலை பண்ண, ஓ ரோட்டில் தான் நாங்களும் வர்றோம். நீதான் எங்களுக்கு குரு.
2: இந்த பரேஷ் நாயகம் பத்தி நீ எப்ப பேசிட்டு இருக்கா? இந்த தோசுக்கள் தலையில ரெண்டு அப்பு விட்டு வாப்பா.
4: பிரசாந்த்,
0: நீங்க மட்டும் தாடி வெட்டிக்கிட்டு எங்களை மூணு மாசம் ஏமாத்தினீங்கல்ல, நாங்க மட்டும் உங்களை ஒரு மூணு நிமிஷம் ஏமாத்த கூடாதா?
4: என்னாச்சு?
5: வேலை போய் அத்தி பாருங்க.
0: அத்தைங்க, அத்தைங்க,
5: அத்தை
4: கதவு திறங்கமா?
5: ஒரு மணி நேரமா அத்தை கதவே திறக்காம உள்ளே இருக்காங்க.
4: அத்தை கதவு திறங்க. பாருங்க பாருங்க, தப்பே மேல தான் பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். நீங்க முதல்ல கதவு திறங்க.
3: என்ன கதவு இந்த பக்கம் மறக்க அந்த பக்கமா ஓடுறான்?
6: என்ன என்ன இங்க கலாட்டா?
3: கொஞ்சம் காட்டுறியா அவன் காலை தொட்டு கும்பிடுறேன். டே சாமி, அண்ட
4: புடுங்கோட போகும்னு சொல்லுவாங்க. எனக்கு பயிற்சி வர முடியா பள்ளிட்டு தெரு தெருவா நாயா அலைய வச்சு கழுதைங்கள்லாம் துரத்துற அளவுக்கு இப்படி பேப்பர் ட்ரெஸ் மாட்டி விட்டுட்டியே. 14 பாஷையில இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்கன்னு எல்லாரையும் கேட்டேன், ஆனா யாருமே சொல்ல மாட்டேன்னு.
6: இஸ்லாண்டா?
4: ஏங்க, 16 பாஷைய பேச கத்துக்கிட்டீங்களே, ஒழுங்கா ஒரு பாஷைய படிக்க கத்துக்கலாம் இல்ல? அதுக்கு பேர் இஸ்லாண்ட் எஸ்டேட் இல்லீங்க, ஐலாண்ட் எஸ்டேட்.
3: அப்படியும் சொல்லலாமோ?
4: அப்படித்தான் சொல்லணும். ஐலாண்ட் எஸ்டேட்டோட ஓனர் இவங்க தான். என்னமோ, உங்க புண்ணியத்துல நான் எங்க அம்மாவை காப்பாத்திட்டேன், ரொம்ப நன்றிங்க.
3: அதெல்லாம் ஒண்ணு வேணாம்
6: மாஸ்டர்.
4: எஸ்
6: உங்களே பொண்ணு இல்ல, இனிமே நீங்க தான் மாஸ்டர்.
3: ரொம்ப நன்றிங்க. 55 செவ்வாதோஷம்.
7: நேர்கள் இதுவரை கேட்டது ராஜ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வழங்கிய நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சத்யராஜ், குஷ்பு, மனோரமா, கவுண்டமணி, வெண்ணிராடை மூர்த்தி, பிரதாப சந்திரன், சின்னி ஜெயந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பி. வாசு.

0: நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5 மணி.
1: இளைய பாரதம்.

0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியில கடலூர் கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் மாணவர்கள் பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சியை தான் கேட்க போறீங்க. முதலாவதா ஸ்மைல் அப்படின்ற தலைப்புல சிவச்சந்திரன் பேச போறாங்க, கேட்கலாம்.
1: நான் உங்களுடைய சிவச்சந்திரன். நான் இன்னைக்கு பேச போற டாபிக் ஸ்மைல். எல்லா நோய்களுக்குமே கடவுள் கொடுத்த ஒரு அருமையான மருந்து சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்ட்டு பெரியவங்க அழகா சொல்லியிருக்காங்க. முதல்ல சிரிப்புனா என்ன? சிரிப்புங்கிறது வெறும் முகபாவனை மட்டும் கிடையாது, அது நம்ம மனசில் இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அழகான உணர்வு. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது சிரிக்கிறோம், அது அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்க சோகமாக இருக்கும்போது அவங்கள சிரிக்க வச்சா அதை பேரழகுன்னு சொல்லுவாங்க. சிரிக்க பணம் தேவையில்லை, ஆனால் சிரிப்பால் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு விலையே இல்லை. நம்மளுடைய ஒரு சின்ன ஸ்மைல் இன்னொருத்தரோட வாழ்க்கையில் ஒரு அழகாக மாற்றும். உதாரணம், காலையில் நீங்கள் போய் காலேஜ் வரும்போது நண்பரை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட குட் மார்னிங் சொல்கிறீங்க. காலேஜில் மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலில், தென் பஸ்ஸில் போகும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வாழ்நாளையே அவங்களுக்கு ஒரு புதுசாக மாற்றிடும். அதுதாங்க சிரிப்போட பவரே. சிரிப்புனா அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது இல்லை, அடுத்தவங்களையும் நம்மோடு சேர்ந்து சிரிக்க வைக்கிறது தான் உண்மையான சிரிப்பு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கவலைப்பட விட்டுட்டு எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளை விட்டு போனாலும் சரி, எவ்வளோ சிறிய விஷயம் நம்மளை தேடி வந்தாலும் சரி, அது சந்தோஷமாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே எடுத்திங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் அழகாக மாறும். ஒரு சின்ன கவிதையோட என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். சிரித்து கொண்டே சொன்னால் பொய் கூட உண்மையாகும், சிரித்து கொண்டே ரசித்தால் சின்ன தவறு கூட ரசனையாகிவிடும், சிரித்து கொண்டே சென்றால் முள் பாதை கூட பயணம் தரும், சிரித்து கொண்டே எதையும் எடுத்துக்கொண்டால் களவு கூட ரசனையாகிவிடும், சிரித்து கொண்டே எதையும் ஏற்றுக்கொண்டால் சோதனை கூட சோர்ந்து போகும். எனவே உங்கள் வயிறு வலிக்க சிரிங்க, சிரிக்க வைக்கலனாலும் பரவாயில்ல, யாரையும் அழ வச்சிடாதீங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
0: அடுத்ததா ஒரு சினிமா பாட்டு பாட வராங்க, கார்த்திகாயினி.

சுத்தி வரும் காத்துல சுட்ட இரல் மணக்குதா, முட்டைக்கோழி பிடிக்கவா முறப்படி சமைக்கவா, எலும்புகள் கடிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா, கம்மஞ்சோறு ருசிக்கவா, சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, மொடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பார்க்குறேன், ரெட்டை தோசை

0: அப்பாக்களின் மறுபக்கம் இந்த தலைப்பில் மாதவன் பேச வராங்க, கேட்கலாம்.
1: அப்பான்னு சொன்னோடனே ஒரு ரொம்ப ஹார்டாக சிரிக்காமல் நம்மளை எப்போவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹார்டான ஒரு பர்சனுக்குள்ளே வந்து த அதர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து இருக்குது. உங்களோட அப்பாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி குழந்தைகளாக இருந்து தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்திருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிற எதுவுமே அவங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைக்காத எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை தாண்டி தான் எதிர்பார்க்குறீங்க அவங்கக்கிட்ட. ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும், அவங்களோட எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும். எல்லா குழந்தையும் ஓடணும்னு ஆசைப்படாது, எல்லா குழந்தையும் பாடணும்னு ஆசைப்படாது. அதே மாதிரி தான் அவர் குழந்தையாக இருக்கிறப்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பார், நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்ப விளையாடணும்னு ஆசைப்படுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வந்து நீங்கள் படித்தா முன்னேறுவீங்கன்றது வந்து அவங்களோட நம்பிக்கை. அதனால் அவங்க எல்லோரையும் படிக்க வைக்கிறாங்க. நம்மளில் முக்கால்வாசி பேர் வந்து அப்பாக்களை புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அம்மா வந்து ஏதோ ஒன்று நம்ம

0: நமக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து நம்ம மனசில் இடம் பிடிச்சிடுறாங்க, நம்மளை சிரிக்க வச்சுறாங்க, நம்மளும் அவங்கள சிரித்து நல்லா இருக்குமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்லிடுறோம். ஆனால் அப்பாக்களை பாராட்டுற பிள்ளையை வந்து நான் பார்த்ததே இல்லை. என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், நானுமே வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட வெளிப்படையே எதையும் சொல்ல முடியல, அவரை பாராட்டுறதாகவே இருந்தாலும் எனக்கும் பயமாக தான் இருந்தது. ஆனால் வளர வளர என் வாழ்க்கையிலும் ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. நான் வந்து எங்கள் அப்பா கூட வேலைக்கு போகிற பழக்கம் வச்சுருந்தேன். அவர் வந்து கூப்பிடுவார், நான் அவர் கூட போவேன், ஹெல்ப் பண்ணுவேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் அண்ட் சன் அப்படின்றத தாண்டி அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் வேலை வாங்குறதா இருக்கும், அவர் என்கிட்ட ஒரு விஷயம் வேலை வாங்குறதா இருக்கும். அந்த இடத்துல வந்து எங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்தது. அந்த பாண்டிங் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா கிட்டே வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம் அதிகமாச்சு. அவருமே வந்து அவரோட எதிர்பார்ப்புகளை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு. அவர் சொல்கிறப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது இந்தமாதிரி நம்மளோட பேரண்ட்ஸுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதை வந்து நம்ம எப்படியாவது பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதே மாதிரி தான் வந்து எல்லாரோட பேரண்ட்ஸுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம பிள்ளை வந்து ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது முன்னேறி அவன் வாழ்க்கையை அவனே வாழ்ந்துட மாட்டானா, நம்மளோட தயவு இல்லாத வாழ்ந்துட மாட்டானான்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து அவங்களால முடிஞ்சதை வச்சு நீ இதை பண்ணால் முன்னேறுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ஒரு வழியில் தள்ளுறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களை இன்ஜினியரிங்கில் தள்ளிருப்பாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களை அக்ரியில் தள்ளிருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு கிடைக்காத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களோட ஆசைப்படி. இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த குழந்தை கையில் ஒரு பொம்மை கிடச்சிச்சின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அதுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணும், பொட்டு வைக்கும், மேக்கப் போடும், அதை வச்சு விளையாடும் இல்லையா. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தை, உங்களை வந்து இன்ஜினியர் ஆக்கி பார்ப்பாங்க, டாக்டர் ஆக்கி பார்ப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி வந்து உங்களை எவ்வளோ உயரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. திருக்குறளில் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பா ஒரு பையனுக்கு செய்கிற சிறந்த உதவி எதுன்னு பார்த்தோன்னா அவனை அறிவுலையும் திறமையிலையும் சிறந்தவனாக வளர்க்குறது தானா. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்தியாவில் தமிழ்நாடு சைடு வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து எஜுகேஷன் வந்து அட்டைன் பண்ணுறாங்க. நம்மளோட அப்பாக்கள் எல்லாருமே ஒரு வகையில் தெய்வம் தான். ஸோ தட் இது வரைக்கும் புரிஞ்சிக்காதவங்க உங்களோட அப்பாக்களை புரிஞ்சிக்கங்க, அவங்களோட ஆசைகளை வந்து தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்குமே வந்து குழந்தைகளில் நிறைய ஆசை இருந்திருக்கும், அதை நடக்காமல் போயிருக்கும், அதை உங்களை வச்சு நடத்தணும்னு அவங்க நினச்சிட்ருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பிறந்தநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம், அவங்களுக்கும் பிறந்தநாள் இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. குறைஞ்சபட்சம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா, ஒரு வார்த்தை. அவர் கண்ணே வந்து அந்த நிமிஷம் கலங்கிடும். நான் வந்து முத தடவை சொல்கிறப்ப அவர் கண் கலங்கிச்சு, நான் பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேனே, நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து இந்த டாபிக் இப்போ நான் பேசுகிறதுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து காரணம். எங்கள் அப்பா வந்து மெக்கானிக் ஷெட்டு அந்த மாதிரி சைடில் ஒர்க் பண்ணுறவர், அந்த பேஸ் ஜாபு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உள்ளங்கை கூட கொஞ்சம் கருப்பாகவே இருக்கும். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா உன் கை இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு. அவர் என்கிட்ட வந்து சிரிச்சுட்டே சும்மா அப்படி ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டார். என்னால் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் அதிகமாக இருந்தது. உன் கை வெள்ளையாக இருக்கிறதுனால தான்ப்பா என் கை கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாரு பட்டுன்னு. அவர் சிரிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு அதுக்கப்புறம் அதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ அப்படிலாம் ஒரு சம்பவம் இருக்குன்னு. அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், ஓகேவா. அண்ட் தென் இவ்வளோ நேரம் எனக்காக உங்களோட பொன்னான நேரத்தை செலவழிச்ச எல்லாருக்கும் நன்றி.
1: அடுத்ததா கல்வி மட்டுமே நம்மை உயர்த்தும் இந்த தலைப்புல சிவசக்தி பேச வராங்க, கேட்கலாம்.
2: கல்வி மட்டுமே உன்னை உயர்த்தும். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் டெய்லி என்ன பண்றான், அவங்க ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஈவினிங் அங்க உட்காந்துட்டு அவன் கையில ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பரை பார்த்து கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்கான். எல்லா ட்ரெயினுமே போய்கிட்டு இருக்கு, லாஸ்ட் ட்ரெயினும் போயிடுச்சு, ஆனால் அவன் எந்த ட்ரெயின்லையுமே ஏறலை. அவன் கையில் இருக்கிற பேப்பரை பார்த்து படித்து அவன் அழுதுகிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு குட்டி ஃபேமிலி நல்லா இருந்துச்சு, அவங்க அம்மா அவனை ரொம்ப நல்லா வளர்த்துட்டு வந்தாங்க. நம்மளோட லைஃப்பில் படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துடுச்சு. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்களுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள காப்பாற்ற முடியல. லாஸ்ட்டாக இறக்கும்போது அவங்க பையனை கூப்பிட்டு, உன்னோட வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப முக்கியம், எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீ படிப்பை விட்டுறக்கூடாது, எந்த அளவுக்கு உன்னால் கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ கற்றுக்கோ, நீ எந்த அளவுக்கு கற்றுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ உயரப்போவ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு வந்து அவங்க பையனை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நீ இனிமே படித்து என்ன பண்ண போகிற, உன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை பார்த்து நம்ம சாப்பாடு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அவர் ரொம்ப கண் கலங்கி அவங்க அம்மா கொடுத்த பேப்பரை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தூங்கிட்டான். அடுத்த நாள் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வேலையை செஞ்சு செஞ்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க ஊர்லேயே இருக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு வாசலில் நின்று டீச்சர் நடத்துகிற பாடத்தை கவனிச்சிக்கிட்டே இருந்தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ

0: அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அங்கே இருக்கிற டீச்சர் கூப்பிட்டு, ஏன்பா வெளியவே நிற்கிற, உள்ளே வந்து படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் அவனுக்கு நடந்த கதையெல்லாம் சொன்னான். உடனே டீச்சர் அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய புக்ஸ் எல்லாம் கொடுத்து, இதை நீ படிச்சுட்டு வாப்பா, நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தே படி, எக்ஸாம் டைமுக்கு வந்து நீ எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. எக்ஸாமும் வருது, அவனும் எக்ஸாம் எழுதுகிறான். அவனுக்கு தேவையான சலுகை எல்லாமே அவங்க செய்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஊரில் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. அதில் அந்த நியூஸும் அந்த பையனுக்கு போகுது. அந்த பையன் அதில் எப்படியாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அவங்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை. ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த திங்ஸ் வாங்கிறதுக்கு அவங்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லை. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படி நினைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போயிட்டு அங்கே போட்டிருக்க வேஸ்ட்டு ஒயர் ஆகட்டும் பேட்டரி ஆகட்டும் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவன் ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறான். அவனோட ப்ராஜெக்ட் என்னென்னா, காற்று வீசுதில்ல அந்த காற்றை வச்சு நிலத்தடியில் இருக்கிற தண்ணியை மேலே கொண்டு வர்றது தான் அவனோட ப்ராஜெக்ட்டு. இந்த எக்ஸிபிஷனில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் அந்த சிட்டியில் இருக்கிற பெரிய ஸ்கூலில் சேர்க்கறதாகவும் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவன் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டான். அந்த நாளும் வருது. அவனோட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அவங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஸ்கூலில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு சார் பார்த்துட்டு அவனை ஒரு டேபிளில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. இதான்ப்பா என்னோட இடம், நீ இங்கேருந்தே உன்னோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வராங்க. ஃபைனலாக அவங்ககிட்ட வராங்க. அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் கிராமத்தில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை ரியல் டைமில் எப்படி அப்ளை பண்ணலான்ற அப்ளிகேஷனையும் சொன்னான். அது எல்லாமே கேட்டு அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருமே கைத்தட்டினாங்க. அந்த ஜட்ஜஸ் வேறு யாரும் இல்லை, சயின்டிஸ்ட்டு தான். அந்த பையனுக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஈவினிங் ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டில் எதிர்பாராத விதமாக அவனை செலக்ட் பண்ணுறாங்க. அவன் நடுவில் எல்லாரும் கைத்தட்டுறதை பார்த்து கண் கலங்கி நிற்கிறான். அவங்க கூட அவங்க அப்பாவும் இருக்காரு. அவர் ரொம்ப கண் கலங்கி ஃபர்ஸ்ட் தடவை அவங்க பையனை வந்து அவர் பாராட்டுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஏன் நம்ம பையனை படிக்க வைக்காம அவனை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் அதே ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பையன் ஒரு பேப்பரோட ஒரு பெட்டியோட உக்காந்துருக்கான். ஆனால் அந்த பேப்பர் அவங்க அம்மா கொடுத்த பேப்பர் இல்லை, ஸ்கூலில் சேரப்புறம் அட்மிஷன் லெட்டர் தான் அது. இந்த வாட்டி அவங்க கண்ணில் எந்த ஒரு கண்ணீரும் இல்லாமல் அந்த ஸ்டேஷனில் அவன் உட்காந்துருக்கான். ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினில் அவன் ஏறி போகிறான். அதோட அவனோட லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: அப்பாவை பற்றின ஒரு கவிதையை சொல்ல வராங்க பிரேமலதா.
2: நம்ம எல்லாரும் எத்தனையோ பேருக்கு நன்றி சொல்கிறோம், ஆனால் என்னைக்காவது நம்மளை தாங்கி நிற்கிற ஒரு மனுஷனுக்கு சொன்னதுண்டா? யாரும் கவனிக்காத ஒரு காயம் இருக்குது ஒரு அப்பாவோட மௌனத்துக்குள்ள. அந்த மௌனத்துக்கு நான் தர ஒரு சின்ன குரல் தான் இந்த கவிதை. அம்மா அழுதால் ஊரே அறியும், அப்பா அழுதால் அறிவார் யார்? உள்ளே உடைந்த உலகம் மறைத்து உதட்டில் சிரிப்பை உடுத்தி நின்றார். பசித்த வயிற்றை பகிர்ந்து கொண்டார். பருக்கை முழுவதும் எனக்கே வைத்தார். கிழிந்த சட்டையில் கனவை தைத்தார். கிழியா வண்ணம் எனக்கென வாழ்ந்தார். நீ படி என்ற ஒற்றை சொல்லில் 100 ஆசிகள் ஒழித்து வைத்தார். அன்பை சொல்ல தெரியா தந்தை அதை உழைப்பால் எழுதிச் சென்றார். அவர் தோள்களில் ஏறி உலகம் கண்டேன். அவர் தோள்களோ வலியில் வளைந்தன. அவர் தோள்களோ வலியில் வளைந்தன. நான் ஏறி நின்ற உயரமெல்லாம் அவர் முதுகு தந்த படிகளன்றோ. நான் ஏறி நின்ற உயரமெல்லாம் அவர் முதுகு தந்த படிகளன்றோ. அப்பா, நீ கேட்க எங்கே சொல்லை இன்று சொல்கிறேன் கேள். நீ சுமந்த சுமையெல்லாம் இனி என் சுமை. நான் இருக்கிறேன். தெய்வம் எங்கோ இருக்கலாம். என் தெய்வம் தேய்ந்த செருப்போடு என் வீட்டிலே இருக்கிறது. நன்றி.
1: அடுத்ததா ஒரு பாடல் பாட வராரு சிவச்சந்திரன். அதை கேட்டு ரசிக்கலாம்.

0: கை குழந்தை கையில் தொலைபேசி. இந்த தலைப்புல பேச வராங்க துரை செல்வன்.
1: முத்தான முத்தமிழ்க்கின் முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப பேச போற தலைப்பு என்னன்னா, குழந்தைகள் கையிலும் கைபேசி, மொபைல் ஃபோன்ஸ். இப்போ நம்ம நிறைய பேர் மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம நிறைய நல்லதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளை ஏற்படுத்துது. ஆனால் நான் அதோட இன்னொரு டார்க் சைட், தீமைகளை பற்றி மட்டும் தான் பேச போகிறேன். அதனால் நான் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கெட்டது, அது யூஸ் பண்ணவே கூடாது, நம்மளாம் ஆதி காலத்தில் போயிடணும், மொபைல் ஃபோன் இருக்கக்கூடாதுன்னா சொல்ல, அது எப்படி பயன்படுத்தணும், அதனால் சின்ன பசங்கள்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முன்னாடிலாம் குழந்தைங்கள்லாம் அழுதாங்கண்ணா, அம்மா அப்பா எப்படியாச்சும் சமாதானப்படுத்துவாங்க, அந்த குழந்தைய அழுத நிறுத்துவாங்க, அதை பேரண்ட்ஸ் சமாளிக்க முடியலன்ட்டு அவங்க கையில் மொபைல் ஃபோன்ஸை குத்துறாங்க. அதுதான் அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்க அவங்க குழந்தைங்க அந்த நேரத்தில் அவங்க பேச்சை கேட்கணும், சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்துட்றாங்க. அவங்க பார்க்குற ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோஸாக தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோஸே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வளர்கிற அந்த குழந்தைங்களால் அவங்களால ஒரு பெரிய வயசில் கன்ஃபார்ம் ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஒரு புக்கு எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் படிக்கணும், அவனால் எப்படி படிக்க முடியும்? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பேரண்ட்ஸ் தான். அதிகமான ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட பிரெயின்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்றத நம்ம கரெக்டாக இருக்கணும். மொபைல் ஃபோன்ஸ் தான் தீங்குன்னு சொல்ல, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீஃபன்டல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது 25 வயசுக்கு மேலே தான் ஒரு மனுஷனோட மூளையில் ஃபுல்லாக வளர்ந்து முடிக்கும். அதுதான் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை அண்டைக்கு கொடுக்குது. ஆனால் இந்த ப்ரீஃபென்டல் கார்டெக்ஸ் வளர்கிறதுக்கு முன்னாடியே இந்த 5 செகண்ட் வீடியோ, இந்த சின்ன வீடியோ அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம மண்டை அதுக்கே பழகிறதுனால அந்த ப்ரீஃபென்டல் கார்டெக்ஸோட சைஸ் சுருங்குதுன்ட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை தவிர்க்கணும்னா 2 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்கள கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் யாருமே மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்காமல் இருக்கணும். கூட டீனேஜர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 18+ அவங்க ஆகிற வரைக்கும் பேரண்ட்ஸ்லாம் அவங்கள சைல்ட்ஸோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அந்த காலத்துலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்பா அம்மா காலத்தில் மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது, குழந்தைங்க வெளியே ஓடுவாங்க, விளையாடுவாங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்கள்லாம் அந்த ஸ்க்ரீன்லேயே அவங்க லைஃப் அப்படியே அடக்கி வச்சுருக்கானுங்க. அதனால் அவங்க வந்துட்டு சில ஸ்டடீஸ்லாம் சொல்லியிருக்கோன்னா, அவங்க அதிகமாக ஸ்க்ரீன் டைம் வைக்கிறதுனால, அவங்க அதிகமாக ஷார்ட் வீடியோஸ் பார்க்கறதுனால அவங்க பேசுறது கூட கம்மியாயிடுது. சில குழந்தைங்களுக்குலாம் 3 வயசாகி 4 வயசாகியும் பேசாமல் இருக்காங்க, அது காரணமும் இதுவாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்களாம் இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் குழந்தைக்கு வராமல் தடுக்கணும்னா 2 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை மாற்றுங்க. உங்கள் குழந்தைகிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ, எல்லாமே நீங்கள் தான். நல்ல அப்பா அம்மாவாக உங்கள் குழந்தைங்களை வளர்த்தா மட்டுமே போதும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்குங்க. நன்றி.
0: அடுத்ததா ஃபன் அண்ட் மோட்டிவேஷன் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு மிமிக்ரி வந்து பண்ண போகிறாங்க நம்ம ஐசக் ராஜ். அதை கேட்டு ரசிப்போம்.
2: எல்லாருக்கும் வணக்கம், என்னோடய பேர் ஐசக் ராஜ். நான் வந்து உங்களுக்காக மிமிக்ரி பண்ணலான்னு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வாய்ஸஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாய்ஸஸும் ஒரு ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் பேரில் இருக்கிற மாதிரியே அது நடிக்கிறத பற்றி, கலைத்திறமையை பற்றி அவர் வந்து பேசுகிறாரு. அது எப்படி பேசியிருப்பார் அப்படின்றது தான்.
3: அத்தா வணக்கத்தா, அதான் சிவாஜி வந்திருக்கேன். நான் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தது. அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, கலை, கலை திறமை. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. அது மாதிரி தான் எனக்குள்ளேயும் ஒரு நடிக்கிற ஒரு திறமை இருந்துச்சு, அதை நான் பயன்படுத்தி இந்தளவுக்கு மேலே வந்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயே கடவுள் பல திறமையை கொடுத்துருப்பாரு. நீங்கள் எல்லோரும் மோட்டிவேஷனாக உங்கள் திறமையை எடுத்து அதை பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னாடியிடலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. போயிட்டு வரட்டுமா?
2: அடுத்ததா MR ராதா சார் வந்தார்னா அவர் என்ன பேசியிருப்பாரு?
4: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் எல்லாரும் இந்த இடத்துல பார்க்குறதை. இப்போ கூட சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, அன்ஒபீடியன்ட். ஆமாம், உண்மை தான். எங்கள் அம்மாவுக்கு கீழ்படியாமல், எங்கள் அம்மா சொல்கிறதே கேட்காம,

0: வீணா ஒரு பொண்ணு பின்னாடி போனதுனால தான் இந்த நிலைமையில நான் இருக்கிறேன். ரொம்ப சேட் சேட் சேட். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் வாழ்க்கையில் சேடாக கூடாதுன்னா உங்கள் அப்பா அம்மா பேச்சு தயவு செஞ்சு கேளுங்கோ. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கீழ்படிங்கோ. அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்களும் பெரிய லெவலில் வரலாம். அது மட்டும் தாண்டா சொல்லிட்டு போகலான்னு வந்துருக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.
1: அடுத்ததா விஎஸ் ராகவன் சார், மல்லிகை பூண்டாலே வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். இன்றைக்கு கூட அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா நாளைக்கும் நான் ப்ரே பண்ணுவேன். அந்த ஆள் தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் சும்மா சொல்லக்கூடாது, தம்பி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற குறிக்கோளோட இருக்கணுன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும்ப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய இதாக வருவாங்க. காலேஜ் படிக்கிறீங்கன்னா சொல்லவே வேணாம், சும்மா சும்மா வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். புரியுதா தம்பி? டேய் கவுனிடா, உனக்காக தான் பேசுகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், வாழ்க்கையில் வர டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு குறிக்கோளை வச்சுருப்பீங்க, இன்றைக்கே தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிடலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம்மை கற்றுக்குங்கடா. டேய் வரட்டுமா? வரேன், பாய், தேங்க்யூ. அடுத்ததாக ரஜினி சார் வர்றாரு. கண்ணா, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி கண்ணா. ஹாய் கண்ணா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த எஃப்எம் மூலயமா உங்களை பார்க்குறதுல. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக நண்பனை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. நண்பு தானே கண்ணா? ஏ சூர்யா யார் தெரியுமா? ஏ தேவானா யார் தெரியுமா? நண்பேண்டா. கண்டிப்பாக சொல்கிறேன், எப்படி வாழ்க்கையில் மாதா பிதா குரு தெய்வம்னு நமக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏன் இதை சேர்க்காம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப முக்கியமானது நண்பன் கண்ணா. மாதா பிதா குரு தெய்வம் எப்படி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல நண்பன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இவங்கெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு வழிகாட்டுறாங்களோ அதே மாதிரி தான் கண்ணா நண்பனும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல நண்பனை நீ வாழ்க்கையில் சூஸ் பண்ணினா நல்ல உயரத்துக்கு போயிடலாம். வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறேன். நன்றி கண்ணா, வணக்கம். வட்டா. அடுத்ததா கமல் சார், அவர் வந்து உங்ககிட்ட பேசினாரா? என்ன பேசியிருப்பார்?
2: அபிராமி, சாரி, எங்கள் அபிராமி பற்றி பேசக்கூடாது. புக்கு அதான் என்கிட்ட சொன்னாங்க. புக் உண்மையிலே புக்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ் பிக் லீடர்ஸ். புக்கு வந்து பல லீடர்ஸை பல பேரை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலும் பல புக்கு வந்து இருக்குது. பட் நான் அதில் வந்து ஒரு புக்கு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முக்கியமாக ஒரு புக்கு என்னென்னா அவமானம் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து நான் படிக்கும் போதுலேருந்தே அந்த புக்கு எனக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு, பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த புக்கு மூலயமா தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி ஒரு நல்ல ஆளாக நிற்கிறேன்னு வச்சிங்களேன். ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நீங்களும் வாழ்க்கையில் உங்கள் படிப்பில் வர புக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நிறைய புக்கு படிங்க, வாழ்க்கையை நல்லபடியாக முடிங்க. தேங்க்யூ. வரட்டா.
1: லாஸ்ட்டாக அப்துல் கலாம் சார்,
3: இந்தியா வல்லரசாக வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். அதற்கு முக்கியமாக தூணாக இருப்பது நம்முடைய மாணவர்கள். நம்முடைய மாணவர்கள் கனவு குறித்து என்னிடம் சொன்னார்கள். அந்த கனவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி அந்த கனவு இருக்க வேண்டும் என்றால் அந்த கனவு தூக்கத்தில் வரக்கூடாது. ஏனென்றால் நான் இதை குறித்து ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன். தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் வருவதுதான் கனவு. எனவே கனவு காணுங்கள், அந்த கனவு நிறைவேற பாடுபடுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த்.
4: அடுத்ததா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற தலைப்பில் மதுமதி பேச வராங்க, கேட்கலாம்.
5: நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து உடனே முடிக்காமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். இந்த டைலாக் நம்ம லைஃப்பில் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்கள். சண்டே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் பாருங்கள், வேறு லெவல் மோட்டிவேஷன். அது நாளைக்கு காலைல 5 மணிக்கு எழுந்திருப்போம், டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவோம், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா புக்ஸ் படிக்கணும், ஃபோன் யூசேஜை வந்து கம்மி பண்ணணும், லைஃப்பில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினப்போம். ஒரு பெரிய லிஸ்ட்டே ரெடி பண்ணுவோம். ஆனால் மண்டே காலில் அலாரம் அடிக்கும்போது தான் என்ன ஆகும்னு தெரியும். அலாரம் வந்து டிங் டிங் டிங்னு அடிக்கும். ஆனால் நம்ம மைண்ட் என்ன சொல்லும், எழுந்துரே இன்றைக்கி தான் உன் லைஃபோட ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லும். நம்ம பாடி டே கொஞ்சம் நேரம் தூங்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அவ்வளோதான், நம்ம மோட்டிவேஷனும் அந்த அலாரத்தோடையே போயிடும். இது ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு உண்மையான விஷயம் இதுதான். நம்ம எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கும். ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், பேரண்ட்ஸ் சந்தோஷமாக பார்த்துக்கணும், நமக்கு பிடிச்ச ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும், நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும், இப்படி பல ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை அச்சீவ் பண்ண என்ன செய்யணும், டெய்லியும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரீம்ஸில் ஒரு ப்ராப்ளம் டைம் இல்லை, நம்ம போஸ்ட்போன் பண்ணுற ஹேபிட் தான் வந்து அது.

0: மெயின் ப்ராப்ளமே. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இங்கிலீஷ் பேச கற்றுக்கணுன்னா டெய்லியும் 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா டெய்லி 15 மினிட்ஸ் வாக் பண்ணலாம். சின்ன சின்ன எஃபோர்ட் சேர்ந்தால் தான் பெரிய சக்ஸஸே உருவாகும். லேட்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ட்ரை பண்ணாமல் விட்டுறது தான் நம்மளோட க்ரோத்தை தடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டா அது இன்றைக்கே ஒரு சின்ன ஸ்டெப்பாக எடுங்க. ஒன்றே செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய்ன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: ஒரு சூப்பரான சினிமா பாட்டு பாட வராங்க நம்ம ஜாய்ஸ், அதை கேட்டு ரசிக்கலாம்.
2: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே

0: இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கடலூர் கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் மாணவர்கள் பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சி.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நேர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி

0: குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி பெத்துச்சேட்டி பேட்
1: தியாகி எம் நடேசன்
0: அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி அலைவரிசையில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் எங்கள் பள்ளி மாணவர்களின் திறமைகளையும் இனிமையான கலை படைப்புகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
3: ஆமாம் கவிஸ்டி, இன்னைக்கு நம்ம பள்ளியின் சிறப்பு நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு முன்னாடி 5ஆம் வகுப்பு மாணவர் பிரணிலாத்விக் அவர்கள் மை ஸ்கூல் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரையாற்ற வராரு.
4: ஹலோ எவ்ரிவன், ரெஸ்பெக்டட் லிசனர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், Today, I stand before you with great pride to talk about my wonderful school. My school is Tyagi M. Nadesan Gamam Primary School, Laspet, Pettuchettipet. In my school, more than 300 students are studying happily, guided by a team of over 14 dedicated teachers. Our school is filled with greenery. We have a lush kitchen garden and many beautiful trees and plants. To save water and protect our environment. We also have a rainwater harvesting system and active earth projects, including a campaign to avoid single-use plastic, along with caring for the earth. Our school focuses on modern education. We are equipped with a smart classroom, a well-stocked library, a computer room and a spacious dining hall. Every year our school encourages us to excel by conducting Olympiad exams and participating in various zonal level competitions. Health and fitness are equally important to us. We enjoy delicious and healthy food every day, including nutrients, meals, milk and eggs provided by our school. I am truly proud and happy to be a student at Tyagi M. Nadesan Government Primary School. Thank you and Jai Hind.
2: மிக அருமை. நமது பள்ளியின் சிறப்புகளை தெளிவாக எடுத்து சொன்ன பிரணில் ஆத்விக்கிற்கு நன்றிகள்.
3: அடுத்ததா நம்ம யூகேஜி குட்டி செல்லங்களின் மழலை உலகத்துக்கு போவோம் கவிஷ்டி. முதல்ல வரப்போறது யாரு தெரியுமா?
2: நம்ம யூகேஜி மாணவர் மதியழகன் பூவே பூவே பாடலை பாட வராரு.
5: பூவே பூவே காய் தருவாய், காயே காயே கண் தருவாய், கனியே கனியே விட்டுதருவாய், விடியே விடியே செடி தருவாய், செடியே செடியே மரம் தருவாய், மரமே மரமே மழை தருவாய், மரத்தை வளர்ப்போம் மழை பெய்வோம், மகிழ்ச்சியாயில வாழ்ந்திருப்போம்.
3: அடடா, எவ்வளவு அழகா பாடினாரு மதியழகன். அடுத்ததா பசுமையை விரும்பும் நம்ம யூகேஜி மாணவர் ஹரித் விதை விதைப்போம் என்ற விழிப்புணர்வு பாடலை பாட வராரு.

0: அடுத்ததா வராறு மதியழகன் பண்டிகை பாடல் பாட.
1: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பண்டிகைகள் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் சந்தோஷமா கொண்டாடுவோம். தீபாவளி கொண்டாடுவோம், பொங்கலும் கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், ரம்ஜான் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் சந்தோஷமா கொண்டாடுவோம்.

0: திருவோம், பட்டாசு கொளுத்திடுவோம், இனிப்பையெல்லாம் சாப்பிடுவோம், அன்போடு சேர்ந்திடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம்.
1: மழலைகளின் பாட்டு கேட்கவே ரொம்ப இனிமையாக இருந்துச்சு ஆதினி. அடுத்ததா நம்ம தலைவர்களை போற்றும் நிகழ்ச்சி.
2: ஆமாம் கவிஷ்டி, முதலாம் வகுப்பு மாணவி காவியதர்ஷினி தன் இனிமையான குரலில் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் தென்னாட்டு கர்ம வீர காமராஜர் பற்றிய பாடலை வழங்க வராங்க.

0: பார்த்ததுண்டா.
1: தேங்க்யூ. காமராஜரின் பெருமையை மிக அழகாக பாடினாள் காவிதர்ஷினி. அடுத்து மூன்றாம் வகுப்பு மாணவர் யஷ்வந்த்குமார் ஆங்கிலத்தில் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா என்ற தலைப்பில் உரையாற்ற வராரு.
2: ஹலோ எவ்ரிவன், டுடே ஐ எம் வெரி ஹாப்பி டு ஸ்பீக் அபவுட் ஸ்வச் பாரத். கிளீன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். வி ஷுட் ஆல்வேஸ் கீப் அவர் ஹோம், ஸ்கூல், ஸ்ட்ரீட்ஸ் and surrounding clean. We should put waste only in the dustbin and never throw garbage on the road. We should reduce the use of plastic and say no to single-use plastic. We can use cloth bag instead. We must also wash our hands with soap before eating and after using the toilet. We should keep our classroom clean and encourage our friends to do the same. If every child takes one small step towards cleanliness, our whole country can become cleaner and healthier. So let us make a promise. I will keep myself clean. I will keep my school clean. I will keep my surrounding clean. I will never litter. Clean India, Green India. Swachh Bharat, Swasth Bharat. Thank you. Jai Hind.
3: கவிஷ்டி, நம்ம பண்பாட்டின் அடையாளம் திருக்குறள் தானே, அதை 20 குறள்களா அழகாக மனனம் செய்து சொல்ல வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவி கார்த்திகா.
4: அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றைய உலகு கற்றதனால் ஆய பயனின் கோல் வாழறிவன் நற்றால் தொழறினின் மலர்மிசை ஏகின மானடி சேர்ந்தார் நிலன்மிசை நீடு வாழ்வா வேண்டுதல் வேணாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல்லை இருள்சே இருவினையும் சேரா இறைவன் பொருள்சே புகழ் புரிந்தால் மாற்று பொறி வாயில் ஐந்தவிட்டால் பொய்தி ஒழுக்கு நெறி நின்றால் நீடு வாழ்வா தனக்கு உவமை இல்லாதான் தால் சேர்ந்தற்கல்லல் மனக்கவலை மாற்றல் அரிது கோளில் பொறியில் குணமிழவே என் குணம்தான் தாளே வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராது கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அறக்கு தகர் தியனால் சுட்டப்பு நுள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நன்றி மறப்பது நன்னன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வம்

0: எல்லாம் தல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேப்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு முகனக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயின ஒம்புப்படும் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பொய்யாமை பொய்யாமை ஆற்றி அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று நன்றி.
1: 20 குறள்களையும் தெளிவாக சொன்ன கார்த்திகாவிற்கு பாராட்டுகள். அடுத்தது, தமிழ் மொழிக்கு உயிர் கொடுப்பது எவை தெரியுமா? நம்முடைய உயிரெழுத்துக்கள்தான். அ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்களை வைத்து ஒரு பாடல் பாட வருகிறார் முதலாம் வகுப்பு மாணவி கல்கி.
2: அண்ணன் கையில் அலைபேசி ஆத்தி நீண்டும் மாமை இரவில் வந்த இடுமின்னல் ஈர மண்ணிலீசல் உருண்டு செல்லும் முருளை உதானிலமுதல் எல்லாம் செய்யும் மித்திர மனிதன் ஏற்ற தந்த ஏவுகளை ஐயம் கேட்ட ஐவர் ஒளிஞ்சு நின்ற வட்டகம் ஓரம் நிற்கும் மூடம் அவை தந்த அவுடகம். நன்றி.
1: அடுத்து நம்ம நாகுக்கு கொஞ்சம் வேலை தரும் பயிற்சி. மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் கௌசிகன் மற்றும் தேவி பிரியா நாப்பிரர் பயிற்சி டங் ட்விஸ்டர்ஸ் தர வராரு.
3: கௌசிகன் அண்ணா என் தோழி ஒரு புது விளையாட்டு விளையாடினார். அதை நாப்பிரர் பயிற்சின்னு சொன்னார். அப்படினா என்ன அண்ணா?
4: அருமையான கேள்வி தேவி பிரியா. நாப்பிரர் பயிற்சினா சொருக்கள் தடுமாறாம நாக்கு நல்லா சுழற்று தெளிவா பேசுவதற்காக செய்யற ஒரு நாக்கு சுழற்சி விளையாட்டு.
3: அது வெறும் விளையாட்டு தானா அண்ணா? அதை நாம ஏன் பழகணும்?
4: வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை, அதனால் நிறைய நன்மைகள் இருக்கு. தெளிவான பேச்சு வரும், பயம் நீங்கும், மூளை சுறுசுறுப்பாகும்.
3: அப்படியா அண்ணா? எனக்கும் சில வற்றை சொல்லி தரீங்களா?
4: கண்டிப்பா. இதோ இந்த எரிய வரியை இரண்டு தடவை வேகமா சொல்லு பார்ப்போம். யாரு தச்ச சட்டை தாத்தா தச்ச சட்டை.
3: யாரு தச்ச சட்டை தாத்தா தச்ச பாட்டி தச்ச சட்டை. ஐயோ நாக்கு உளருதே அண்ணா.
4: முதல மெதுவாக சொல்லி பழகணும், அப்புறம்தான் வேகமாக சொல்லணும். இப்போ இன்னொன்று சொல்லறேன் கேளு. கோணி அறிக தோணி தோணி மேலே ஏணி.
3: கோணி அறிக தோணி தோணி மேலே ஏணி. கோணி அறிக தோணி தோணி மேலே ஏணி.
4: அருமை. அடுத்தது, பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது.
3: பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது. பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது.
4: மிகவும் அருமை. அடுத்தது, கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
3: கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
4: அற்புதம். இதை சொல்லு பார்ப்போம். தட்டு புது தட்டு பிட்டு புதுப்பிட்டு.
3: தட்டு புது தட்டு பிட்டு புதுப்பிட்டு. தட்டு புது தட்டு பிட்டு புதுப்பிட்டு.
4: மிகவும் அற்புதம் தேவிப்பிரியா. இந்த மாதிரி குட்டி குட்டி நாப்பிரர் பயிற்சிகளை சொல்ல பழகினா உன் பேச்சு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் மாறும்.
3: கண்டிப்பா அண்ணா. இனிமே நான் தினமும் நண்பர்களோடு சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடுவேன் அண்ணா.
4: சரி தேவி பிரியா.
3: நன்றி.
5: கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அடுத்தது, மூன்றாம் வகுப்பு மாணவர் லிஷ்வித் ஆங்கிலத்தில் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் என்ற அழகான கதையை கூற வராரு.
6: குட் ஈவினிங் டு ஆல். டுடே ஐ ஆம் கோயிங் டு டெல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்டோரி. சர்க்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கல் அண்ட் ரெக்டாங்கல் வர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டே தே பிகன் டு ஃபைட். சர்க்கிள் செட் ஐ ஆம் த பெஸ்ட் பிகாஸ் ஐ ஆம் ரவுண்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஸ்கொயர் செட் ஐ ஆம் த பெஸ்ட் பிகாஸ் ஐ ஹாவ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ். ட்ரையாங்கல் செட் நோ நோ ஐ ஆம் த பெஸ்ட் பிகாஸ் ஐ லுக் லைக் எ மவுண்டன் டாப். ரெக்டாங்கிள் சேட் ஐ எம் ஒன்

0: for our moral of the story is everyone is unique. Thank you.
1: ஆமாம் மாதனி, நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள் தான். அதுபோலவே சமூக பொறுப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா?
2: நிச்சயமாக கவிஸ்டி, தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்த மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் தர்ஷன், நிஷா மற்றும் லோகேஸ்வரன் குப்பை தொட்டியின் குரல் என்ற விழிப்புணர்வு நாடகத்தை வழங்க வராங்க.
3: வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம பள்ளிக்கூடம் ரொம்ப அழகாக இருக்கிறதே. ஆமா, அது என்ன? ஓ, குப்பை தொட்டியா?
4: ஏ ஏ, என்னைய பார்த்துட்டு அப்படியே போயிடாத.
3: அடடே, குப்பை தொட்டி எப்படி பேசுகிறது?
4: ஆமா, நான் தான் பேசுறேன். நான் தினமும் பள்ளி வாசல்ல நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு யாரும் வேலை கொடுப்பதில்லை.
3: அப்படி என்ன வேலை?
4: குப்பையை என்கிட்ட போட வேண்டியதானே. ஆனால் சில பேர் என்னை பார்த்துட்டு குப்பைய தரையிலே போட்டுட்டு போயிடுறாங்க.
0: என்னாச்சு நிஷா, யார்கிட்ட பேசுற?
3: இந்த குப்பை தொட்டி தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கு.
0: அது குப்பை தொட்டியா பேசுது?
4: ஆமா, நான் தான் பேசுறேன். நானும் இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான நண்பர் தான்.
0: அது எப்படி?
4: நீங்க குப்பைய என்கிட்ட போட்டீங்கன்னா உங்க பள்ளிக்கூடமும் உங்க தெருவும் உங்க ஊரும் சுத்தமா இருக்கும்.
3: இனிமேட்டு நாங்க குப்பைய தரையில போட மாட்டோம்.
0: குப்பைய குப்பை தொட்டி உள்ளதான் போடுவோம்.
4: சரி, அதுதான் எனக்கு வேண்டும். மீண்டும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்குவோம்.
0: துணி பையை எடுப்போம்.
3: நமது வீட்டையும் நமது பள்ளியையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்போம்.
4: சுத்தமான
3: பள்ளி, சுத்தமான தெரு, சுத்தமான ஊரு, சுத்தமான புதுச்சேரி, சுத்தமான இந்தியா. சுத்தம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.
1: நாடகம் வழியா மிகப்பெரிய கருத்தை சொல்லிட்டாங்க.
2: அடுத்து நான்காம் வகுப்பு மாணவர் கவின் அவர்கள் மரம் பற்றிய விழிப்புணர்வு பாடலை பாட வராரு.
5: பூமி தாளாட்ட, வானம் நீரூட்ட, தானாய் வளர்ந்தது மரம். பூமி தாளாட்ட, வானம் நீரூட்ட, தானாய் வளர்ந்தது மரம். மனிதன் கண்பட்டதும் அடியோடு காணாமல் போனது மரம். மனிதன் கண்பட்டதும் அடியோடு காணாமல் போனது மரம். விறகாய் போனது கொஞ்சம், பலகையாய் தேய்ந்தது கொஞ்சம். விறகாய் போனது கொஞ்சம், பலகையாய் தேய்ந்தது கொஞ்சம். விழுந்தாலும் வாழ்ந்தது மரம். வீட்டுக்கு

கடிப்போம், வாசலிலே மரம் இருந்தால் வான விழா சிறகடிப்போம். தண்ணே நன்னே நானே, தனி நன்னே நன்னே நானே, தண்ணே நன்னே நானே, தனி நன்னே நன்னே நானே. வீட்டுக்கு

0: தனி நன்னே நானே நன்றி. அடுத்து நான்காம் வகுப்பு மாணவி சுபஸ்ரீ நெகிழி பைகளை தவிர்த்து துணிப்பையின் அவசியம் குறித்து ஆங்கிலத்தில் பேச வராங்க.
1: சே நோ டு பிளாஸ்டிக், குட் ஈவினிங் டு ஆல். இமேஜின் எ டர்டில் மிஸ்டேக்கிங் எ பிளாஸ்டிக் பேக் ஃபார் எ ஜெல்லிஃபிஷ் ஆர் எ கவ் வாண்டரிங் அவர் ஸ்ட்ரீட்ஸ் ஹங்கிரி eating whatever it finds. This is not a story, it is happening every day and we are the cause. Plastic is cheap and convenient, but it never truly goes away. A single bottle takes hundreds of years to break down. It clogs our drains, pollutes our rivers, poisons our soil, and now even reached our bodies as microplastics. But the solution begins with us. Carry a cloth bag, use a steel bottle and a lunch box. Say no to plastic straws and cups. Reuse, recycle, and teach others to do the same. Small steps

0: become big change. Let us choose a cloth bag over a plastic one today, so our children inherit a cleaner earth tomorrow. Thank you.
1: அடுத்து நம்மை செதுக்கிய வழிகாட்டிகளுக்கு நன்றி கூறும் நேரம் இது. உலக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு 5ஆம் வகுப்பு மாணவி பூஜா ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் உரையை வழங்க வராங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 5 உலக ஆசிரியர் தினம். எங்கள் தேசத்திலும் இல்லங்களிலும் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது இதயபூர்வமான நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக ஆசிரியர்கள் என்றால் கரும் பலகையின் முன் நின்று பாடம் நடத்துபவர்கள் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் வகுப்பறைக்கு வெளியே அவர்கள் சுமக்கும் பொறுப்புகள் ஏராளம். பாடம் நடத்துவது மட்டுமன்றி விளையாட்டு போட்டிகளை நடத்துவது, வருகை பதிவேடுகளை பராமரிப்பது, சத்துணவு திட்டத்தை கண்காணிப்பது மற்றும் பள்ளி நிர்வாக பணிகளை மேற்கொள்வது என அவர்களின் உழைப்பு ஓய்வில்லாதது. பள்ளி பணிகளோடு மட்டும் இவர்களின் சேவை நின்று விடுவதில்லை. நாட்டின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் போதெல்லாம் முன்னின்று உழைப்பவர்கள் நமது ஆசிரியர்கள். தேர்தல் பணிகளாகட்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பாகட்டும் அல்லது பேரிடர் நிவாரண பணிகளாகட்டும், தம் சொந்த பணிகளை தாண்டி நாட்டின் கடமைக்காக எப்போதுமே முதன்மையாக வந்து நிற்கிறார்கள். பள்ளி முடிந்ததும் மாணவர்கள் நாம் வீட்டிற்கு திரும்பி ஓவெடுக்க சென்று விடுகிறோம். ஆனால் ஆசிரியர்களின் வேலைப்பழு வீட்டிற்கும் தொடர்கிறது. விடைத்தாள்கள், மதிப்பெண் பதிவேடுகள் அடங்கிய கனமான பைகளுடன் வீடு திரும்பும் அவர்கள் சமையல், குழந்தை பராமரிப்பு போன்ற குடும்ப பொறுப்புகளை கவனித்து கொண்டே நள்ளிரவு வரை நமக்காக விடைத்தாள்களை திருத்துகிறார்கள். அடுத்த நாள் பாடங்களுக்கு தயாராகிறார்கள். தம் குடும்பத்துடனான நேரத்தை தியாகம் செய்து நமது எதிர்காலத்தை வெளிச்சமாக்குகிறார்கள். இன்று உலகில் உள்ள எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் விண்வெளிக்கு செல்லும் விஞ்ஞானியாகட்டும், உயிர்காக்கும் மருத்துவராகட்டும், பொறியாளராகட்டும் அல்லது தலைவர்களாகட்டும், அவர்கள் அனைவரையும் உருவாக்கியவர்கள் நமது ஆசிரியர்கள். இவ்வளவு தியாகங்களை செய்யும் ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு பணத்தையோ புகழையோ அல்ல. பல வருடங்கள் கழித்து ஏதோ ஒரு நாளில் தங்களின் பழைய மாணவன் ஒருவன் வந்து நின்று, ஆசிரியர் அவர்களே, அன்றைக்கு நீங்கள் கொடுத்த ஊக்கமும் வழிகாட்டுதலும் இன்று நான் வாழ்க்கையின் வெற்றி பெற காரணம் என்று சொல்லும் அந்த ஒரு கணம்தான் அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் திருப்தியும் ஆகும். எங்கள் மீது அன்பு காட்டி சகிப்புத்தன்மையோடு வழிகாட்டி எங்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகளை. நீங்கள் நாட்டின் உண்மையான சிற்பிகள். ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.
3: அருமை பூஜா, குருவின் அருள் இன்றி எந்த உயர்வும் இல்லை.
1: அடுத்து நம் மண்ணின் பெருமையை உணர்த்தும் முளைப்பாரி பாடலை பாட வருகிறார்கள் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவிகள் சுபஸ்ரீ, பிரியதர்ஷினி, ஜனனி மற்றும் பிரியலட்சுமி.

0: நாட்டுப்புற பாடல். நன்றி.
1: நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் மாதனி.
2: ஆமாம் கவிஷ்டி, இன்றைய வானொலி நிகழ்ச்சி உங்கள் அனைவரின் மனதையும் கவர்ந்திருக்கும் என நம்புகிறோம்.
1: எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலையத்தாருக்கும் கேட்டு கழித்த நேயர்களுக்கும் எங்களுக்கு பயிற்சி தந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.

குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி பெத்துச்சேட்டிப்பேட் தியாகி எம் நடேசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டீஸ்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஜோத்பூரில் நடைபெறும் தரங் சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய

0: மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் மனித குலத்திற்கு எதிரான செயலாகும் என்று வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசிஸ் மாஹே கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை தொடக்கி வைக்கிறார். அமிர்த பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைக்கிறார். கோவை பகுதிக்கான 700 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களையும் மெய்நிகர் முறையில் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். சென்னையில் பூந்தமல்லியிலிருந்து மெட்ரோ ரயில் போக்குவரத்தை தொடக்கி வைக்கும் பிரதமர் போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் மூளை ஆராய்ச்சி மையத்தை பார்வையிடும் திரு மோடி சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் இன்று விண்வெளி துறையில் சீர்திருத்தங்கள் குறித்து காண்போம்.
1: 2020 ஆண்டிற்கு முன் விண்வெளி நடவடிக்கைகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மட்டுமே மேற்கொண்டிருந்தது. இத்துறையில் தனியார் பங்கேற்புக்கு தடை ஏதும் இல்லை என்றாலும் இதற்கென அனுமதி வழங்கவோ, அலைவரிசையை ஒதுக்கவோ அல்லது சோதனை செய்யும் வசதிகளை வழங்கவோ எந்த அதிகார அமைப்பும் இல்லாமல் இருந்தது. இதனால் தனியார் நிறுவனங்கள் முன்னேறுவதற்கு வழியின்றி இருந்தன. 2020 ஆண்டு இன்ஸ்பேஸ் விண்வெளி துறையின் கீழ் ஒரு தன்னாட்சி ஒற்றை சாளர அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு தனியார் நிறுவனங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு ஏவவும் இதற்கென இஸ்ரோவின் வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளவும் வழிவகை செய்கிறது. மேலும் முதிரி பாகங்கள் தயாரிப்பில் இருந்து தரவுகளை விற்பனை செய்வது வரை அனைத்து செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்தி ஊக்குவிக்கிறது. இன்ஸ்பேஸ் உருவாக்கப்பட்டதன் மூலம் இந்திய விண்வெளி புத்தொழில் நிறுவனங்கள் தற்போது ஏவு வாகனங்கள் மற்றும் செயற்கைக்கோள்களை வடிவமைத்து உருவாக்குகின்றன. மேலும் புவி கண்காணிப்பு சேவைகளை வணிக ரீதியிலும் விற்பனை செய்கின்றன. இஸ்ரோவின் சொந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தனியார் நிறுவனங்களும் தங்களது வழக்கமான பணிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு விண்வெளியை ஒரு சிறந்த தளமாக பயன்படுத்தி வருகின்றன என்றால் அது மிக இல்லை.
0: உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து தொலை மருத்துவ மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48 லட்சம் பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். உண்மையான குரல்கள் உண்மையான மாற்றம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டின் மனநல தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்கா நீதிபதி திருமதி நவி பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவது சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் பிள்ளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் கூறியுள்ளார். மேலும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் முருகன் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என்பதும் இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசின் 125ஆம் ஆண்டாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத அச்சுறுத்தல்களால் பின்வாங்கப் போவதில்லை என்றும் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இந்தியா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயுத குறைப்பு மாநாட்டிற்கான இந்தியாவின் நிரந்தர தூதுக்குழுவின் மூத்த ஆலோசகர் திரு அன்மோல் ஷேர்வேடி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதல் குழு கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஜோத்பூரில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் தரங் சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து

0: கொண்டார். இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
1: ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற வான்வழி சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நவீன போர்முறை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு ஒழுங்கில் ஏற்பட்டு வரும் பெரும் மாற்றங்களுக்கு இடையில் தனது அண்டை நாடுகளிலும் அதற்கு அப்பாலும் நிகழும் அனைத்து நிகழ்வுகளையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். மேலும் ஆத்ம நிர்பர் பாரத் என்பது இந்தியாவை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்துவது அல்ல என்றும், மாறாக முக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வடிவமைத்தல், உருவாக்குதல், உற்பத்தி செய்தல், பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகிய திறன்களை உள்ளடக்கியதே என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டுறவில் சக்தி என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை மற்றும் வங்கதேசம் ஆகிய 7 நாடுகளின் விமானப்படைகளும் பங்கேற்றுள்ளன. F-35, லைட்னிங் 2, ரஃபேல் மற்றும் F-16 உள்ளிட்ட பல மேம்பட்ட போர் விமானங்களும், போக்குவரத்து மற்றும் வானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் இந்த பயிற்சியில் இடம்பெற்றுள்ளன. இப்பயிற்சியில் பங்கேற்கும் விமானப்படைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல், ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் செயல்பாட்டு உத்திகளை எளிதாக பரிமாறிக்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் நட்பு நாடுகளுக்கு இடையே கூட்டு பயிற்சி, பரஸ்பர புரிதல் மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாகவும் அமைந்துள்ள இப்பயிற்சி நாளை மறுநாள் 12 தேதி முடிவடைய உள்ளது.
0: 94th ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி நாளை வாரணாசி நடைபெறுகிறது. நமோகாட் முதல் சம்பூர்ணாநாத் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் தீக்ஷா மண்டபம் வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா பங்கேற்கிறார். வளர்ச்சியடைந்த பாரத்திற்கான போதையில்லா இளைஞர்கள் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த உடற்பயிற்சியில் இளைஞர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டு பங்கேற்பின் மூலம் உடற்பயிற்சி என்பது ஒரு தினசரி அர்ப்பணிப்பு என்பதையும், ஆரோக்கியமான, வலிமையான மற்றும் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகள் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாஹேவில் புகழ்பெற்ற புனித யாத்திரை தலமான புனித தெரேசா பேராலயத்தில் நடைபெறும் வருடாந்திர திருவிழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் திரு தனசேகரன் அறிவித்துள்ளார். திருவிழாவின் முக்கிய நாட்களான அக்டோபர் 14 மற்றும் 15 ஆகிய நாட்களிலும், அத்துடன் பெருங்கூட்டம் எதிர்பார்க்கப்படும் மற்ற நாட்களிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும். குற்ற சம்பவங்களை தடுக்க தொடர் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் ஒரு சிறப்பு குற்றப்பிரிவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. திருவிழா பணிகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கூடுதல் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். 400 மேற்பட்ட காவலர்கள் மட்டுமன்றி தேசிய மாணவர் படை, தேசிய சேவை திட்டம் மற்றும் ஆப்தமித்ரா தன்னாளர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாஹே தேவாலயத்தின் முன்பாக ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாஹே நகரம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல் கண்காணிப்பாளர் திரு தனசேகரன் செய்தியாளரிடம் கூறினார். மனிதர்கள் இயற்கையின் ஒரு ஒருங்கிணைந்த அங்கம் என்பதால் இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் இறுதியில் மனிதகுலத்திற்கு எதிரான செயலாகும் என்று புகழ்பெற்ற வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசீஸ் மாஹே கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் அழிவு, இயற்கை பேரழிவுகள், மனிதர்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையே ஏற்படும் மோதல்களுக்கு மனிதர்களின் பேராசையும் அலட்சியமே முக்கிய காரணங்கள் என்று அவர் இன்று மாஹேவில் உள்ள மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் விழா ஒன்றில் இயற்கை, வனவிலங்கு மற்றும் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் உத்தரகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை இந்தூரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP Nadda வலியுறுத்தியுள்ளார். ஜோத்பூரில் நடைபெறும் தரங் சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் மனித குலத்திற்கு எதிரான செயலாகும் என்று வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசீஸ் மாஹே கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுபெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:13. நேயர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய மாலை வேளையில் பக்தி மனம் கமழும் மனோரஞ்சிதம். முதலில் எஸ் சௌமியா குரல் ஒலிக்க வருகிறது நேயர்களே.

நேரம் 6:28 33 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது மனோரஞ்சிதம். இனிமையான மாலை வேளையில் அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ குரலில் ஒலிக்க வருகிறீர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:34. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் விஜயசிவா.

நேரம் 6:45 43 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் தரும் நிறைவான பாடலை பாடியிருப்பவர் சதலபதி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று மாலையும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதலில் மாலை நிகழ்ச்சிகள் முதலில் வருகிறது. முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். 7:00 முதல் 7:15 மற்றும் மீண்டும் 8:35 முதல் 8:58 திரையை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். அடுத்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பாத்திபன் அவர்கள். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி ஒளிப்பதிவு சென்னை அஞ்சல் சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 சங்கீத வானிலே. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா ஜி உபத்யாயா அவர்களின் பாட்டு படைப்பு. ஆகாஷ்வாணி மங்களூர் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10

சிந்தனை மலர் அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் மாலை நிகழ்ச்சிகள் 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மன விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பைதவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்திதி பாடம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல். 7:00 முதல் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் முதலில் நெர்லே மதியம் 1:15 முதல் மாலை 4 மணி வரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள் நாளை காலை 6:10 இணைத்தான் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு ஆகாசவாணி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எள் சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாற்றில் 2 பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசேந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:45 தகவல் தளம். 8:30 சக்தி உலா. ஆனந்தம் மருளும் ஆனந்த ஒளி அம்மன் திருக்கோயில் உரைச்சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு ஆகாசவாணி நாகர்கோயில். 9 மணிக்கு அரங்கிசை ஜி நடராஜன் குழுவினர் வழங்கும் நாதஸ்வர இசை கேட்கலாம். 10:02 கேட்டால் இணைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மலை சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 முதல் 1:15 வரை திரையிசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பெண் ஒன்று கண்டே நாடகம் எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாசவாணி சென்னை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு கிராமிய தென்றல் வி இந்திரா குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் இடம்பெறும். 5:30 சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரை மீண்டும் 7:00 முதல் 7:15 வரை மீண்டும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவருடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஜெகதீஷ் ஹுகார் அவர்களின் தபலா இசை இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் நாளைய நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணிக்கு இந்தியிலும் காலை 6:05 8:15 9:11 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநிலச் செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 10:58 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் நாளைய நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். முதலில் மதியம் 1:15 முதல் மாலை 4 மணி வரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுடைய நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 காலை 7:30 வணக்கம் மக்களே 8:02 முதல் 8:15 வரையிலும்
8:30 மணி முதல் 8:55 மணி வரையிலும் இனிய நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி 8:55 இருக்கு.

நேபாளின் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோசாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல், 12:02 பேசுங்க தோழர் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 திரை இசை, 11:10 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 நம்மை சுற்றி நேரலில் இணைகிறார்கள் ஆர்ஜே ஆஷா மற்றும் ஆர்ஜே விமல் ஆகியோர், விமல்ராஜ் ஆகியோர். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரை மன விரும்புதிய தொலைபேசி வழி நேர் விருப்பம், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, நகர்ப்புற இளைஞர்களுக்கான மீன் வளர்ப்பு வாய்ப்புகள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. அடுத்து இயற்கை உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன. 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து விவரங்கள்.

நேரம் 7 மணி. தொடர்வது திரைசை. திரையிசையில் முதலில் வருகிறது ராசா மகன் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்.

நேரம் 7:05. 6:06. நேரலை இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. திரைசையில் அடுத்து ஊர்காவலன் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்.

0: நேர்ல இதுவரை கேட்டு ரசித்ததோ திரை இசை. நேர்லே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்

0: அவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி பயிற்சிகளை பார்வையிட்ட பின் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்து வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்து பாதுகாப்பு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக குறை கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் செயல்களையும் அவர் குறை கூறினார். நமது நாட்டை குறை கூறி வெளிநாடுகளை ஆதரிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது மக்களின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பத் துறனை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தேசிய குவாண்டம் தொழில் தொடர்பு இயக்கம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இத்துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேற்குவங்கம், புதுச்சேரி, அசாம் இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது ஜனநாயகத்தின் வெற்றி என பிஜேபி கூறியிருக்கிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், எதிர்க்கட்சியினரின் அமைதியான போராட்டங்களை பிஜேபி எதிர்க்கப் போவதில்லை என கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்து வரும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசன அமைப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து வங்கிகளும் ரொக்க இருப்பு விகிதத்தை 99% வைத்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 90% இருப்பு விகிதத்தில் இருந்து 99% அதிகரிக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிசார் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக இது திகழ்கிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வங்கி சேவையை பெற்று நேரடி பண பரிமாற்ற பலன்களை பெற்று வருகின்றனா். அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் 3.5

0: லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக உள்ள இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் 10,000 ரூபாய் வரை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை விவாதத்தில் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிமா குமாரி மேவார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தவறான தகவல்களை ஐநா மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் பேசுகையில், குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஐநாவும் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் இருந்து டீசல் வாங்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு ஒரு நாள் பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றதை உக்ரைன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா டீசல் வாங்கினால் அந்த நிதி உக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தும் என்ற கவலையையும் அது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் இறக்குமதி செய்ய அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் மார்கோவில் தொடங்க உள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை கோவா அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன்குமார் மற்றும் தனிஷ்கா சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மேற்குவங்கத்தின் ஹிமோன்குமார் 3-2 என்ற கணக்கில் ரிஷானை வென்றார். பெண்கள் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தனிஷ்கா 3-1 என்ற கணக்கில் ஆர்யாவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 15-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னார்ட் ஜாமை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலியில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தரக்கட்டுப்பாடு நில உபயோகத் திட்டம் தட்டாஞ்சாவடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலமாக தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்பட உள்ளது. அடுத்து பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் வரை 10 லட்சம் வரை மிகாமல் வழங்கப்படும். அடுத்து பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், அதாவது பிராண்டிங் ஆகியவற்றிற்காக ஒருமுறை

நிதி உதவியாக ரூபாய் 500,000 வரை வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும் நிதியுதவியாக உதவும். நிதி உதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குநர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இந்த மாதம் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார்.

சென்னை கால்நடை மருத்துவமனையினுடைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை பேராசிரியர் தலைவரின் ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பிறகு கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க விட வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் குளியல் கொடுக்கப்பட வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன்பாக புரத சத்தும் மாவு சத்தும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளின் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அலர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை பேராசிரியர் மற்றும் தலைவர். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். அடுத்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு இது குறித்த நேர்முகம் இருக்கிறது. இந்த நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பாத்திபன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரில் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள்

0: உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஏவள்ளி, உங்க மாந்தோப்புல மாங்காய் வந்துருச்சா?
3: செல்வி, இது உனக்கே நியாயமா இருக்கா? மாஞ்செடிகளை வச்சு கொஞ்ச மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள மாம்பழத்தை எதிர்பார்த்தா எப்படி?
2: மாம்பழ வாசமும் ருசியும் எனக்கு நினைவுக்கு வருதே. மரத்திலேயே பழுத்த மாம்பழத்தை மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு.
3: ஏன், எங்க மாமாவோட மாந்தோப்புல போய் ஆட்டம் போட்டது ஞாபகம் வந்துருச்சா உனக்கு?
2: ஆமா புள்ள, அது சரி. மாமா தோப்புல எப்ப மாம்பழம் அறுவடை செய்வாரு? அப்ப நம்மளையும் கூப்பிடுவாருல்ல?
3: அதுக்கு மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும்.
2: உங்க தோப்புலையும் மாமரம் வளர்ந்து பூ எடுத்து காய் வச்சு பழம் கொடுக்க இன்னமும் நாளாகும்.
3: என்ன ஆச்சு உனக்கு? மாம்பழம் சாப்பிட்றப்பல கனவு கண்டியா என்ன?
2: அதெல்லாம் இல்லை வள்ளி, ஒரு மாம்பழ விவசாயிய பார்த்தேன். அவரோட தோப்புல எத்தனை வகையான மாமரங்கள் வச்சிருக்காரு தெரியுமா? அவரோட மாந்தோப்பை பத்தி எடுத்து சொல்ல சொல்ல அவர் சொன்ன ஒவ்வொரு மாம்பழ வகையும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு.
3: மா விவசாயியா? ஏன் செல்வி, அவர் தோப்பை பத்தி வேற என்னென்னலாம் சொன்னாரு? சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ?
3: அதுக்கு என்ன, இந்த வட்டம் மாந்தோப்புல அறுவடைக்கு மாமா கூப்பிடும் போது உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்.
2: அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். மா சாகுபடி அனுபவங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க.
4: நான் வந்து ஒரு மா விவசாயி.
5: மா விவசாயி?
4: ஆமாம் சார்.
5: நாங்கள் சேலம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தான் மா விவசாயி நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
4: திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய ஏரியா இருக்குது, நாங்கள் அதை வந்து ஒரு வெற்றிகரமாக பண்ணிக்கணும்.
5: எவ்வளோ ஏக்கரில் மாந்தோப்பு வச்சுருக்கீங்க?
4: நான் வந்து 25 ஏக்கரில் வச்சுருக்கேன்.
5: 25 ஏக்கர்? நீங்கள் பெரிய விவசாயி அப்படின்னா?
4: இல்லை சார், ஜாயின்ட் ஃபேமிலி சார், 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு 25 ஏக்கர் மா விவசாயம், ஒரு 10 ஏக்கர் நெல் அந்த மாதிரி விவசாயம், ஆளுக்கு ஒரு 2 ஏக்கர் வந்து மரப்பயிர் யூக்கலிப்டிஸ்.
5: சவுக்கு இல்லையா?
4: சவுக்கு இல்லை சார்,
5: யூக்கலிப்டஸ் தான்.
4: யூக்கலிப்டஸ்.
5: ஏன் சவுக்கு போடலையா?
4: நம்ம ஏரியா கொஞ்சம் ட்ரை லேண்ட் சார், அதனால் வந்து அது வந்து ஒரு 3வது வருஷத்தில் பட்டு போகுது சார், அதில் வந்து எங்களுக்கு லாஸ் தான் வருது.
5: யூக்கலிப்டஸ் அப்படி இல்லை?
4: அப்படி இல்லை சார், அது வந்து எல்லா வறட்சியும் தாங்குது சார். அதே மாதிரி மாந்தோப்பில் வந்து நாங்கள் பார்டர் கிராப்பாக மரப்பயிர் பண்ணிக்கிறோம் சார். நான் வந்து 1986 மரப்பயிர் வைக்க ஆரம்பித்தேன் சார், அதிலிருந்து இப்போ இது வரைக்கும் அதே விவசாயம் தான். இப்போ நான் வந்து செம்மரம், வேங்க மரம், தேக்கு மரம்லாம் கட்டிங்கும் பண்ணிட்டேன் சார். ஒரு டைமு மற்ற விவசாய பயிர்களை விட இது ஒரு லாபகரமான பயிராக தெரியுது சார். இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி சார். நம்ம முதலீடு செடி மட்டும் வச்சு காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதில் வருமானம் தான் சார்.
5: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம்,
4: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம் சார்.
5: அதனால் இந்த செம்மரம் அப்புறம் சந்தன மரம் இருக்கா?
4: இருக்குது சார்.
5: இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோடு தான் வைக்கணும்?
4: ஆமாம் சார். இப்போ செம்மரம் இப்போ தான் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயர் ஆகுது விற்றேன் நான், ஒரு 50 மரம். அது வந்து ஃபாரஸ்ட்டில் அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க சார், செம்மரம் லைசன்ஸ் ஹோல்டர், அவங்கள அணுகி அவங்க மூலியமாக தான் சார் விற்றேன்.
5: எவ்வளோ செம்மரக்கன்றுகள் வச்சிங்க?
4: நான் ஒரு 500 கன்று வச்சேன் சார். அப்போ
5: 500?
4: அதில் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு கிடச்சது ஒரு 60 மரம் தான், பெரிய மரம்.
5: இது
4: மரத்தெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது கட்டிங் வரல.
5: ஆனால் இருக்கு மரம்,
4: மரம் இருக்குது.
5: ஒரு செம்மரக்கன்று வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளில் அல்லது எத்தனை வருஷத்தில் நம்ம வெட்டலாங்க?
4: அது 35-40 வருஷம் சார். அதனுடைய சேவ் வந்து அப்போ தான் சார் நம்மளுக்கு வந்து உருவாகுது.
5: தண்டு பகுதி பெருசாக வரணும்?
4: தண்டு பகுதி இல்லை சார், உள்ளே வந்து அந்த செம்மரம் சேவுன்னுவாங்க.
5: சேவு?
4: ஆமாம். அது அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ.
5: அந்த மாதிரி சேவுங்கிறது வந்து நல்லா பெருசாக அதிகமாக வரணும்னா அதுக்கு 40 வருஷம்
4: 40 வருஷம் ஆகணும் சார். குறைஞ்சது 40 வருஷம். பார்டர் கிராப்பாக அதை பண்ணிக்கிறேன் சார்.
5: பார்டர் கிராப்பாக
4: இருக்கு? ஆமாம்.
5: இந்த மாதிரி பார்டர் கிராப்பாக செம்மரம் இருக்குது, வேறு
4: தேக்கு,
5: தேக்கு,
4: வேங்கை,
5: வேங்கை,
4: சந்தனம்,
5: சந்தனம்,
4: மகாகனி,
5: மகோகனி.
4: அதுக்கப்புறம் இப்போ வந்து படாக்குன்னு ஒரு மரம்,
5: படாக்கு. ஆமாம்.
4: அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்கேன் சார்.
5: இது மாதிரி எல்லாம் மதிப்புடைய மரங்களாக வச்சுருக்கேன்,
4: வேல்யூபிள்.
5: அதுலேயும் மாமரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க.
4: ஆமாம் சார். அதாவது இப்போது நெல் பயிர் வைக்கிறோம், அது 3 மாதத்து பயிர், அதுக்கு வந்து நிறைய செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், நிறைய உழைப்பு கொடுக்கணும் சார். இதுக்கு 1 இயருக்கு கிராப்பு, நம்ம அந்த 1 இயரில் ஒரு 3 மாதம் இது நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கினா போகிறோம், ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம்.
5: என்னென்ன ரகங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? பெங்களூராக இருக்குங்களா?
4: என்னோட 10 ரகம் இருக்கு சார்.
5: என்னென்னங்க?
4: பங்கனப்பள்ளி,
5: ஜவாரி,
4: இமாயத்து, மல்கோவா,
5: மல்கோவா,
4: மல்லிகா,
5: மல்லிகா,
4: பெங்களூரா,
5: பெங்களூரா,
4: ருமானி.

0: ராணி,
1: செந்துரா,
0: செந்துரா,
1: கேவோ எட்டு,
0: கேவோ எட்டா?
1: ஆமாம் சார், அது வந்து காலப்பாடின்னு ஒரு ரகம், மனோரஞ்சு தான், ஆல்பம்ஸும் இருக்குது சார்.
0: ஏப்பா மனோரஞ்சு தான்,
1: மனோரஞ்சு தான் சார், பத்து ரகம்.
0: ஏன் இப்படி நிறைய ரகங்கள்?
1: அதாவது சார், இப்போது பெங்களூரா ருமானிலாம் வந்து ஏழைங்க சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஐட்டம், அது நிறைய காய்க்கும், விலை கம்மியாக போகும். இப்போ இந்த ஜவ்வாரி, மாய்த்து, பங்கனப்பள்ளிலாம் வந்து குறைவாக காய்க்கும், ரேட்டு நல்லா போகும் சார்.
0: எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ரகம்.
1: ஆமாம் சார், ஆமாம். இப்போ ஒரு வருஷம் வந்து நம்மளுக்கு ருமானி பெங்களூர் அதிகமாக காய்க்கும் சார். ஹை குவாலிட்டி ரகம்லாம் வந்து ஒரு சீராக காய்க்கும், ஆனால் ஈல்டு கம்மியாக இருக்கும். இது ரேட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறோம் சார்.
0: உங்களுடைய மாந்தோப்பில் வச்சிருக்கிற மாங்கன்றுகள், மாமரங்களுடைய வயசு இப்போ எவ்வளோ இருக்குங்க?
1: இது வந்து 86 வச்ச மரங்களும் இருக்குது சார். 2015 ரீப்ளான்ட் பண்ணிட்டேன் சார், ஏன்னா ஈல்டு குறையுது வயசாக வயசாகும், அதனால் பாதி இப்படியே பாதி அப்படி வச்சுருவோம் சார்.
0: வயசான மரங்கள் அல்லது ஈல்டு குறையிற மரங்களெல்லாம் வெட்டிடுவீங்களா?
1: ஆமாம் சார்,
0: வெட்டிட்டு
1: புதுசாக
0: வச்சுருவீங்க?
1: வச்சுருவோம் சார்.
0: ரைட்டு, வெட்டின மரத்தை என்ன பண்ணுவீங்க?
1: அது கட்டைக்கு தான் சார் நம்ம வந்து.
0: அது வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதா, பழங்கள்லாம்?
1: இல்லை இல்லை, இது வந்து ஒட்டு ரக மரன்றதுனால ஹைட்டாகவோ பழகாவோ யூஸ் ஆகாது சார்.
0: மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன கவனிப்பீங்க, அந்த மாந்தோப்புக்குள்ளே நீங்கள் செய்கிற உழவியல் பணிகள், மற்ற பணிகள் என்னென்ன?
1: மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுருவோம் சார்.
0: எப்போ அறுவடை முடியும்?
1: மே ஜூனில் முடிஞ்சு
0: முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஏர் ஓட்டுவீங்க?
1: ஆமாம்,
0: ஏர் டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுவீங்க?
1: டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டிட்டு கவாத்து பண்ணுவோம் சார்.
0: எப்படி கவாத்து பண்ணுவீங்க? பழைய வாதுக்களை அறுத்து விட்டுறதா?
1: பழைய கலைகள் கீழே ரொம்ப தாழ்வாக இருக்கிற கலைங்க. இப்போ அதுலேயே வந்து மரத்தை பார்க்கும்போது சரி சார், இந்த கலை காய்க்கும், இது காய்க்காது, அடுத்த விஷயன்றது தெரியும். வீக்னஸாக இருக்கும் கலைங்க, அந்த மாதிரி காஞ்சி போன கலைங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மரத்துக்கு ஒரு ஒரு ரீஃப்ரெஷிங் கொடுற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி அதை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏறு ஓட்டுரும் சார். தழலாக இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாம்,
1: அதுங்களை ரோல் பண்ணுற மக்க வைக்கிறதுக்காக
0: திருப்பி இன்னொரு முறை ஒரு ஏர் ஓட்டுறது.
1: ஏர் ஓட்டிட்டு
0: ஆக முதல்ல ஒரு ஏர் ஓட்டுறீங்க, அப்புறம் வந்து பழைய வாதுக்கள், பழைய கிளைகள் எல்லாத்தையும் வெட்டுறீங்க, மறுபடியும் ஒரு ஏர் ஓட்டுறீங்க?
1: ஆமாம் சார், அது அப்போ தான் வந்து அந்த இலைங்களாம் வைக்க சுத்தமாக இருக்கும் தோட்டம். அதுக்கு அடுத்தது வந்து உரம் வைப்போம் சார். ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை காலம் வரும்போது உரம்.
0: என்ன உரம் வைப்பீங்க?
1: நாங்கள் வந்து சூப்பர் பாஸ்பேட், யூரியா, பொட்டாஷ் ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக 3-5 கிலோ வரைக்கும் வைப்போம் சார்.
0: அந்த ஏர் ஓட்டின பிறகு வைப்பீங்களா?
1: ஆமாம் ஆமாம், ஏர் ஓட்டின பிறகு, ஏன்னா அப்போ தான் அந்த புல்லுலாம் இருக்காது, உரம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது சார், ஃபுல்லாக வந்து நம்ம மரமே எடுத்துக்கோம். அதுக்காக
0: இயற்கை ஏறு சாணி குப்பெல்லாம் போட மாட்டீங்க?
1: ஒரு வருஷம் இது வைப்போம், ஒரு வருஷம் அது வைப்போம் சார்.
0: மாற்றி மாற்றி
1: மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டில் ஒரு மரத்துக்கு வந்து 100 கிலோ வரைக்கும் கம்போஸ்ட் வரும் இப்போ.
0: 100 கிலோ?
1: ஆமாம் சார், 50-100 கிலோ கிடைக்கும் சார். நான் மாடு நம்மளும் வச்சுருக்கேன், ஒரு 10 மாடு, அதில் இருக்கிற உரம் பக்கத்து ஊருங்களில் கொஞ்சம் வாங்கிக்கணும்.
0: வாங்கிப்பீங்க? வாங்கிப்பேன். ஒரு வருஷம் இயற்கை உரம், ஒரு வருஷம் வந்து ரசாயனம். இதை தவிர வேறு என்ன செய்வீங்க?
1: அடுத்தது வந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பூச்சி மருந்து பாதுகாப்பு பண்ணோம் சார். பூ வர்றதுக்கு ஆன முயற்சிகளை நம்ம எடுக்கணும், மரம் முயற்சி பண்ணுதா இல்லையா நம்ம எடுத்துடணும் முதல்ல.
0: அதுக்கு என்ன செய்யணும்?
1: ப்ரோஃபினோஃபாஸு, சல்ஃபரு, 5% யூரியா சார். இந்த மூணுத்தையும் நம்ம தைக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா செடி வந்து தயாராகிடும் சார். பூ வர்றதுக்கு
0: பூக்க தயாராகிடும்
1: தயாராகிடும் நம்ம பொங்கலுக்கு அப்புறமா 2வது கொட்டை அடிப்போம் சார், அப்போ அரும்பு வந்துடும்.
0: இதே மாதிரி?
1: ஆமாம்,
0: மாம் பிஞ்சு இருக்குங்களா?
1: ஆமாம் சார்,
0: சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும்போது மாவுடுமில்ல?
1: ஆமாம் சார், மாவடு.
0: மாவடு
1: அது வந்து நாங்கள் அதிகமாகிற மரத்தில் நாங்களே கட் பண்ணிவிடுவோம்.
0: சரி,
1: கீழே உரத்தையும் பொறுக்கி மாவடுக்கு அனுப்புவோம் சார்.
0: ஓஹோ,
1: அது வந்து நம்ம கட் பண்ணுற பிஞ்சு 100-200 ரூபா வரைக்கும் போவோம் சார். கீழே விடற பிஞ்சு 50 ரூபா போவோம் சார்.
0: அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம டானிக் அடிக்கணும்?
1: ஆமாம் சார், ப்ரோனோஃபிக்ஸ்னு ஒரு டானிக்கு நம்ம கெமிக்கல் அடிக்கும் போது அந்த 3வது கோட்டை அடிக்கும் போது சேர்த்துடும் சார் அதை. ஏன்னா அப்போ வந்து மிளகு சைஸில் பிஞ்சு வந்துடும், பட்டாணி சைஸில் வந்துடும். அந்த ப்ரோனோஃபிக்ஸ் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பிஞ்சு உதிர்ந்து ஓரளவுக்கு தடுக்கும் சார். கம்ப்ளீட்டாக மொத்தமாக தடுக்க முடியாது, ஏன்னா மரம் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் தாண்டை வச்சுக்கோம், மற்றதெல்லாம் உதிர்த்துடும்.
0: இதையும் தாண்டி மா வந்து பூ பூக்காமல் போச்சுன்னா?
1: இது மாவே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிராப் தான் சார். ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்கும். இந்த மாதிரி நம்ம முதலேருந்து ஆரம்பத்துலேருந்து கவாத்து பண்ணுறது, உரம் வைக்கிறது, நல்லா பராமரித்து ஏர் ஓட்டுறது, இவெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு பாதி காய்க்கும் சார். இப்போ இந்த வருஷம் காய்ச்ச களை அடுத்த வருஷம் காய்க்காது, அதை விட்டால் கூட பக்கத்து களை காய்க்கும். நம்ம முயற்சி பண்ணால் காய்க்க வைக்கலாம் சார்.
0: காய்க்க வைக்கலாம்
1: வைக்கலாம். பாதி பேர் வந்து சுகர் பேஷண்ட்டு சார்.
0: இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க?
1: வாங்க மாட்டேன்றாங்க சார், பழமே வாங்க மாட்டேன்றாங்க.
0: என்ன கொடுமையாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஆமாம் சார், உண்மையிலேயே அதான் சார் ரீசனு. நிறைய பேர் மாம்பழத்தை விரும்பி வாங்க மாட்டேன்றாங்க சார்.
0: அப்படி பார்த்தா வாழைப்பழமும் வாங்கக்கூடாது, பல்லாப்பழமும் வாங்கக்கூடாது, அப்படி தானே?
1: அப்படி தான் சார். ஆனால் மாங்காய் வந்து ஒரு முத்திரை குத்திட்டாங்க சார், சுகர் அதிகம், சுகர் அதிகம், அதுக்கப்புறமா வந்து இந்த கல் வச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இம்ப்ரெஷன் அது மேலே வந்துட்டு.
0: ஃபால்ஸ் ப்ரோபகண்டா?
1: ஆமாம், அது நாங்களாம் வந்து இயற்கையாக மரத்தில் ஊழற பழத்தை தான் சார் விற்கிறோம். ஆனால் எங்கள் பழத்துக்கெல்லாம் வந்து டிமாண்ட்

0: டிமாண்ட் இருக்குது சார். இப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னா பழம் வரும்போது அவங்க வந்து எடுத்து போயிடுறாங்க.
1: ஒரு மாமரத்துக்கு என்னங்க அதிகபட்ச வயசு?
0: ஒரு 40-45 வருஷம் சார்
1: வச்சுக்கலாம்.
0: அதுக்கு மேலே வச்சுருந்தா அதனுடைய காய் சைஸ் குறைஞ்சி போகுது சார், கலரு தானாக டல் ஆகி போகுது, கலர் வர மாட்டேங்குது,
1: ஈல்டும் குறைஞ்சிரும்.
0: ஈல்டும் குறைஞ்சி போகுது சார்.
1: 40-45 வருஷம் தான்.
0: ஆமாம்.
1: ஒரு மாமரத்துக்கும் இன்னொரு மாமரத்துக்கு என்ன இடைவெளி?
0: சாதாரணமாக வைக்கணும்னா 25-30 அடி வைக்கலாம் சார். அடர் நடுவுனா 15 அடி வைக்கலாம். ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு லைன் எடுத்துடணும்.
1: எடுத்துடணும் அதில்
0: எடுத்துடணும் அடர் நடுவு.
1: வாழையில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க?
0: ஆமாம் சார். இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒன்று
1: இடிச்சுக்கிட்டோம்,
0: அதுக்கு நம்ம வந்து காத்தோட்டம்
1: இருக்காது, சரியா
0: காத்தோட்டம் இருக்காது, வெயில் சரியா சன்லைட் உட்படாது சார். இப்போ நாங்கள் வந்து கவாத்து பண்ணும்போது சார் உச்சில இருக்கிற களையே கட் பண்ணிடும். உள்ள வந்து சன்லைட் வந்தால் தான் வந்து செடியினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது அடுத்த வருஷம் பூ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகும் சார்.
1: வருஷா வருஷம் கவாத்து பண்ணணும்ல?
0: ஆமாம் சார், கவாத்து தான் சார் முக்கியமானது. மாவுலேயே வந்து
1: செப்டம்பர் அக்டோபர்
0: மருந்து வைக்காமல் கூட ஒரு வருஷம் விட்டுலாம். கவாத்து பண்ணாத விட்டோம்னா அந்த காஞ்ச களை காய்க்காத களைங்கள்லாம் இருந்ததுன்னா அது எனர்ஜி வேஸ்ட்டு தான் சார். அதுக்கு மரத்துக்கு அதெல்லாம் எடுத்துட்டாவே மரம் வந்து ஃபஸ்ட்டு துளுக்க ஆரம்பிச்சிடும் சார். துளிர் எவ்வளோ வருதோ, இலை எவ்வளோ இருக்கோ, அவ்வளோ அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சார்.
1: ஒரு மரம் ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளவு காய்கள் கொடுக்கும், அல்லது எவ்வளவு கிலோ காய்கள் கொடுக்கும்?
0: ஒரு மரம் 500-750 கிலோ வரையும் கிடைக்கும் சார். பெங்களூரா ரோமானி வரைக்கும் மற்ற ரகம்லாம் வந்து 100-200 கிலோ தான் சார். ஆமாம், அது வந்து ரேட்டு விற்கிறோம் சார்.
1: இது கிலோ ரேட் இருக்கும்.
0: பெங்களூரா 10 ரூபா கிலோ விற்குதுன்னா பங்கனப்பள்ளி 40 ரூபா விற்குது சார், ஜவ்வாரி 50 ரூபா விற்குது, இமாயத்து 150 ரூபா விற்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஈல்டு மரம் அவ்வளோதான் சார்
1: கிடைச்சிடும். உங்கள் மாந்தோப்பில் மாம்பழங்களாகட்டும் மாங்காய்களாகட்டும் எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து இங்கே மணவாளர் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது சார். உழவரப்பாளையத்தை தினமும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே சேல்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் தோட்டத்தாண்டியே வச்சு விற்றுருவோம் சார். நான்
1: உங்கள் தோட்டத்தில் விற்றுருவோம்.
0: ஆமாம், ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம பக்கத்து ஊரெல்லாம் வந்து மாமரம் இல்லை, மண்ணூர் வளர்புறம் இந்த பக்கத்து ஊருங்களில் அவங்களாம் வந்து ரெகுலராக என்னென்ன தினமும் காலையிலையோ ஈவினிங்கோ எந்த டைமும் வந்து வாங்கிப்பாங்க சார். 10 கிலோ 20 கிலோன்ட்டு அப்படி போயினே இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் கல் வைக்க மாட்டோம் சார் பழத்துக்கு. உலர பழம் கொடுப்போம்,
1: இயற்கையாக பழுக்கணும்,
0: முதிர்ச்சி அவனை காய்களை அறுத்து கொடுத்துருவோம் டேரெக்டாக.
1: அது பழுத்துரும்ல?
0: அது பழுத்துரும், அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க வந்து. அதனால் நம்மளுக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்னா பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்படுறது பெங்களூராக தான் சார். மற்ற ரகலாம் நாங்கள் விற்றுருவோம் சார்.
1: இருந்தாலும் அப்படி சில்லற சில்லறையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஒப்பேறி வராதுல்ல?
0: அப்படி பார்த்தோம்னா விற்கவே முடியாது சார்.
1: இல்லை சில பேர் வந்து தோப்பாக அப்படியே விலை பேசி வியாபாரிகள்ட்ட விட்ருவாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க.
0: நாங்கள் பண்ண மாட்டோம் சார், ஏன்னா அவங்க கண்ட மருந்து அடிப்பான் சார் கெமிக்கலில்.
1: இப்போ மருந்துலாம் அவங்களே அடிச்சுப்பாங்க.
0: ஆமாம், அதனால் மரம் வந்து
1: போடும். மற்றபடி உங்கள் மாந்தோப்பில் திருட்டு போகுமா?
0: எங்கள் ஏரியாவில் திருட்டு போவோம் சார், ஏன்னா எல்லோருக்கும் மாந்தோட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் யாருனா இருப்போம் போவோம், நான் வழியில் கேட்டேன்னா ஒரு மகா கொடுத்துருவோம்
1: எடுத்துகிட்டு போக.
0: ஆமாம், ஏன்னா அவன் இறங்கி அறுக்கிறது மாதிரி நம்மளே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாத இருக்கும்.
1: அறுவடைக்கெலாம் ஏதாவது மிஷின் இருக்குங்களையா?
0: மிஷின் இல்லை சார், நம்ம சிக்கன்ட்டு ஒரு.
1: ஆமாம்,
0: அது மேனுவலாக தான் பண்ணுறோம்.
1: மேனுவலாக தான் பண்ணுறாங்க. காய் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது
0: அடிபடும் சார்.
1: அடிபட்டு அந்த இடம் அழுகி தானே போகும்?
0: அழுகி தான் சார் போடும். அதுதான் அந்த சிக்கத்தை வச்சு அறுக்கிறது. அப்படிலாம் ஏர் ஓட்டுரும் சார் டிராக்டரில்.
1: அதில் மண்ணில்
0: நல்ல பூஜையாச்சுன்னா மண்ணு அதில் வந்து பாதி விழும்போதே உள்ளே போயிடுமாங்க, அதில் அடிப்படாது சார்.
1: ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்த்துட்றீங்க.
0: ஆமாம்,
1: உழவு ஓட்டிடுறீங்க,
0: நம்மளுக்கு
1: அறுவடைக்கும் உதவி
0: அடிக்கும் உதவிடு. ஹைட்டாகிற மரத்தெல்லாம் அப்படி தான் சார் பண்ணுவோம்.
1: உயரம் போக போக நமக்கு அறுக்கிறது கஷ்டமுங்களே?
0: இல்லை சார், அறுக்கிறது கஷ்டம் சார். அதனால தான் நாங்கள் வந்து
1: மேலே
0: கலையெல்லாம் விஷாந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு
1: முன்னிக்கலையை வெட்டி விட்டுறது.
0: அதாவது ஒரு தோப்பில் பாதி மரம் 5 வருஷம் வெட்டுவோம், ஏன்னா ஈல்டு பாதிக்கும் சார் வெட்டுற வருஷம்.
1: அதனால்
0: பாதி மரம் வந்து 1 வருஷம் வெட்டுறது அந்த மாதிரி பண்ணுவீங்க
1: சார். ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க, இதில் மாலை இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு.
0: 82 டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் சார், 86 தோட்டம் வச்சேன். இப்போ 25 என் மரங்கள்லாம் செம்மரம் தேக மரம்லாம் வெட்டிட்டேன். 40 வருஷத்தில்
1: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது.
0: மாமரம் பட்டு அப்படியே இருக்குது சார்.
1: இப்போ நீங்கள் பெரிய ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கிற பெரிய விவசாயி நீங்கள், உங்களுக்குலாம் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் உதவிகரமாக இருக்கா?
0: மழை சீசனில் பழையின்னு ஒன்று சார், ஃபுல் ஃப்ளைன்னு.
1: ஆமாம்,
0: அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருந்து நம்ம வேளாண்மை அறிவு நிலையத்தை வந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஐடியாவில் ட்ராப் ஒன்று வச்சோம் சார். அந்த ஃப்ளை ட்ராப்பு அது வச்ச பிறகு ஓரளவுக்கு 75% கண்ட்ரோல் வந்தது சார். இல்லைனா நாங்கள் வந்து அந்த பழத்தெல்லாம் எடுக்க முடியாது சார். அந்த ஈ வந்து முட்டை வச்சு புழுவாகிடும், அது ஒரு வாரத்துக்குள்ளே புழுவாகிடும். அதில் நிறைய பாதிக்கப்பட்டோம். வேளாண்மை அறிவு நிலையத்தில் வந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்க பார்த்துட்டு இதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராப் வச்சு கண்ட்ரோல் பண்ணேன் சார். அதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த வேளாண் மேல் நிலையம்தான் திருவூரில்.
1: ட்ராப்புங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியாது?
0: அதுக்கு முன்னாடி தெரியாது சார். நாங்கள் பூச்சி மருந்து அடிக்க முடியாது, பழம் வந்து
1: பழம் சாப்பிட்ற பழம்
0: மக்களுக்கு அது பாதிப்பை உருவாக்கும். அதில் ரொம்ப திண்டாடி இருந்தோம் சார். இந்த வேளாண் மருந்து நிலையம் வந்து அவங்க பார்த்துட்டு இந்த போர்வூர்லேருந்து தான் சார் எங்களுக்கு ட்ராப்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த

0: ஒரு ட்ராப்லாம் அது கண்ட்ரோல் ஆனால் லட்சக்கணக்கில் அந்த ஈ வந்து ட்ராப்பில் உழுது சார். இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது சார். நாங்கள் எங்கள் ஏரியாவில் கண்ட்ரோல் இருக்குது.
1: உங்களுக்கு என்ன தண்ணி வசதிங்கய்யா?
0: தண்ணி வசதி வந்து ரொம்ப போர் தான் சார், ரொம்ப குறைவான தண்ணி வசதி தான். அதனால தான் ட்ரை லேண்டாக இருக்கிறதோ தான் நாங்கள் இந்த மாதிரி மரப்பயிருக்கு
1: போயிட்டீங்க.
0: மரப்பயிருக்கு போயிட்டோம் சார். நெல் பயிர் வைக்கிறதுனா அது ஏரி பாசனத்தில் மழை பெஞ்சால் ஒரு போகம் பயிர் வச்சுக்குவோம்.
1: வசதி ஒரு போகம் தான்.
0: ஆமாம் சார்.
1: இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டு போகம் மூணு போகம் சாகுது பண்ணுற விவசாயிகள் இருக்காங்க.
0: இருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து இந்த போர் வசதி தண்ணி வசதி இருக்குது சார். எங்கள் ஏரியாவில் இல்லை சார். நாங்கள் வந்து 500 அடி போனால் தான் சார் தண்ணி.

0: போகம்தான்.
1: ஆமாம் சார்.
0: இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டு போகம் மூணு போகம் சாகுது பண்ணுற விவசாயிகள் இருக்காங்க.
1: இருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து இந்த போர் வசதி தண்ணி வசதி இருக்குது சார், எங்கள் ஏரியாவில் இல்லை சார். நாங்கள் வந்து 500 அடி போனால் தான் சார் தண்ணி.
0: காந்தி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
1: 9797 87 87 66 66 45 45 16 16
0: ஒரு 30-40 ஆண்டு காலமாக இந்த மாந்தோப்பு மாமர சாகுபடி பணி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் இருக்கும்.
1: கண்டிப்பாக இருக்குங்க சார். எங்கள் பையனும் வந்து இதுலேயே தான் சார் விட்டு, நான் விவசாயத்திலே விட்டேன்.
0: பார்க்குறாரா?
1: பார்க்குறாரு.
0: சந்தோஷமாக இருக்கு.
2: என்ன பிள்ளை, திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க மா சாகுபடி அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்கல்ல
3: செல்வி. நீ சொன்ன மாதிரியே இவர் மாம்பழங்களோட பேரை சொல்ல சொல்ல எனக்கும் அந்த மாம்பழங்களோட ருசி நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடே அப்பா, எத்தனை வகையான மாமரங்களை பயிர் செஞ்சிட்டு இருக்காரு.
2: மாம்பழங்கன்னா யாருக்குத்தான் பிடிக்காது. மாமரங்களை எப்படி பக்குவமா பராமரிச்சு அதிகப்படியான மாம்பழங்களை விளைவிக்கலாம்னு அருமையா எடுத்து சொல்லிட்டாரு.
3: ஆமா செல்வி, எங்க தோப்பை பராமரிக்க எனக்கும் கூடுதல் விவரங்கள்லாம் கிடைச்சிருச்சு. அத்தனையும் முக்கியமான தொழில்நுட்பங்களாகவும் இருந்துச்சுல்ல
2: வள்ளி. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூடுதலா எனக்கு மாம்பழங்க கொடுக்க போறேன்னு அர்த்தம், அப்படிதானே?
3: ஆஹா, அவசியம் தரேன். மாம்பழத்தை பத்தி நீ பேசி பேசி எனக்கும் இப்ப மாம்பழத்தை ருசிக்க ஆசை வந்துருச்சு
2: வள்ளி. அதுக்கு நீ மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்.
3: ஏன் செல்வி, உங்க மச்சான் மீன்பிடி தொழில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாராமே.
2: உனக்கு யாரு சொன்னா?
3: நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா?
2: அது சரி.
3: நீ தான் அதை பத்தி சொல்ல
2: வள்ளி. பிடிக்கிற மீன்களை ஏற்றுமதி செய்யலான்னு இருக்கும்.
3: நல்ல விஷயம்தான். எங்க ஏற்றுமதி செஞ்சீங்க
2: புள்ள? ஏற்றுமதி செய்யலான்னு இருக்கும்னு தானே சொன்னேன். பொருளை ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொன்னா இப்பதான் செஞ்சுக்கிட்டு வாரோம்.
3: அது என்ன வழிமுறைகள்?
2: அதாவது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க சொல்றத கேளு, உனக்கே புரியும்.
4: மீன் பிடித்தல்ல உள்நாட்டு தேவைக்கு அதிகமாக பிடிக்கப்படும் மீன்கள் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தர கட்டுப்பாடு ஏன் அவசியம், அந்த விளக்கத்தை சொல்லுங்கள் சார்.
5: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஆழ்கடல்ல பிடிக்கும் போது அந்த மீன் வந்து சுத்தமா இருக்கும், தரமா இருக்கும். பல கைகளை கடந்து பல நிலைகளை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அதை கிராஸ் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு தீங்கு பொருட்கள் வந்து அதை சென்றடைஞ்சு வந்துடும். அதே போல வளர்ப்பு மீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சிறிய பரப்பளவுல இவ்வளவுதான் மீன் வளர்க்கணும், இறால் வளர்க்கணுங்கிற கட்டுப்பாடு இருக்குது. அதிகமான மீனை போட்டு அடைச்சு வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மீனுக்கு நோய்கள் உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப மீன் நோயிலிருந்து காப்பாத்துறக்காக மருந்துகளை கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மீன உடல்ல தங்கும். அந்த மீனை சாப்பிடும் போது அவங்களை அறியாமல அந்த மருந்தையும் சாப்பிடுவாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கு வரக்கூடிய மீன்கள் தரத்தையும் தாண்டி நமது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடாது, மனிதன் பயன்படுத்தக்கூடிய மருந்து மீனோட நோய்க்காக உபயோகித்திருக்க கூடாது. அதன் அளவு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் 100%லயோ 1000%லயோ இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா 1 பில்லியன்ல் 1 பங்கு இருந்தா கூட அந்த பொருட்களை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. அதுக்காக பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. மீன்களோட தரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மீன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்தோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி அந்த கம்பெனி இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க, வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணுவாங்க.
4: சமீப காலமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் கடல் உணவுல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து இறால் ஏற்றுமதி தான். இந்த இறால் ஏற்றுமதியில தர குறைபாடுகளோ பாதுகாப்பு குறைபாடுகளோ எந்தெந்த நிலைகள்ல வருது, அதை எப்படி தவிர்க்கலாம்?
5: கெட்டு போன மீனை நம்ம வந்து திரும்ப பேக்கு கொண்டு வரவே முடியாது. ஒரு மீனை வந்து கெடுறத தடுக்கவே முடியாது. ஆனா அந்த கெட்டு போற வேகத்தை குறைக்கலாம். வெளியே உள்ள வெப்பநிலை பொறுத்துதான் அதோட நொதிகளோ அதோட கிருமிகளோ அந்த மீனை கெட்டு போ செய்யும். அப்ப உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா ஐஸ் போடணும். பனிக்கட்டியால அந்த மீனுக்கு முழுவதுமாக எல்லா மேற்பரப்புலையும் கூலிங் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு மீன் இருக்குது, மேல ஐஸ் போட்டோம் அப்படின்னா கீழே ஐஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்யும், மேல உள்ள பொருள் தான் டெம்பரேச்சர் குறையும், அடிப்பகுதி டெம்பரேச்சர்

0: அதிகமாக அது தரம் குறைஞ்சிரும். அதனால எல்லா இடமும் யூனிஃபார்மா சமமா கூலிங் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஐஸ் போடணும். அடுத்து பாதுகாப்பு குவாலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதை கையாளுபவர்களும் கையாளும் பொருட்களும் மனிதனுக்கு நோய் உண்டாக்குற கிருமியிலிருந்து தூரமா இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இறால் ஆழ்கடல்ல பிடிக்கிறாங்க, குளத்துல பிடிக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடற்கரையில் உள்ள கடல் ஓரங்கள் உள்ள தண்ணியில கழுவுவாங்க. இந்த கடல் ஓரங்கள் உள்ள தண்ணிகளோட தரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்து அந்த கிருமி தொற்றுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீன்ல ஏலம் போடுவாங்க. ஏலம் போடும்போது கீழே தான் போட்டிருப்பாங்க, அங்கேதான் நம்ம செருப்பு போட்டு நடந்துட்டு போயிட்டு இருப்போம். அப்போ அதுக்குன்னு ஒரு டேபிள் மாதிரி வைத்து மீன் அப்படியே கொண்டு வந்து அப்படியே டாப்லேயே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து அங்கே கடத்தாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிளவுஸ் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ற பாக்ஸ் எல்லாமே ஒரு மீனுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பாக்ஸோ வேலை முடிச்சக்கப்புறம் நல்லா கழுவி காய வைத்து திரும்ப பயன்படுத்தணும். அதே பாக்ஸை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு மாற்றக்கூடாது. அதாவது மீன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீன்ல டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து நம்மை பிடித்த இடத்திலிருந்து அறுவடை செய்த இடத்திலிருந்து அங்க போற வரைக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து மீனை வந்து பாதுகாக்கலாம்.
1: மீன்களின் தரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டிகிரி செல்சியஸ்ல தொடர் குளிரூட்டல முறையாக வைக்கணும் அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: குளிரூட்டுதல் அப்படின்னாலே நம்ம ஐஸ் கட்டி பயன்படுத்துறோம். மீனை கிடை செய்வதற்குனே நொதிகள் இருக்குது, சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, லைசோசோம் பாடியிலே இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் அதிகமா இருக்கும். 0 டிகிரியில பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா -18 பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும். -20, -40, -80 அப்படின்னு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குளிர்விக்கிறது ஆயுட்காலத்தை தான் கூட்டுமா தவிர தரம் கெட்டு போறதை நிறுத்தாது, கட்டுப்படுத்த முடியாது. -18 வைத்தனா 18 மாதங்கள் வைத்துக் கொள்ளலாம், அப்பனா 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -80 டிகிரிலையும் நம்ம பதப்படுத்தலாம், அதுக்கு இன்னும் ஆயுட்காலம் அதிகம்.
1: எந்த ஒரு உற்பத்தி பொருளை நாம வந்து அனுப்பணும்னாலும் பேக்கேஜ் லேபிள் இது இரண்டும் ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்துல. அந்த வகையில லேபிளிங்கும் பேக்கேஜும் இப்போ உள்ள காலகட்டத்துல எந்த மாதிரி தேவைப்படுது?
0: ஒரு மீனை நம்ம வந்து அழகாக வெட்டி கிளீன் பண்ணி எல்லாம் வைத்ததுக்கு அப்புறமும் அதுக்கு அழகான ஒரு கவர் கொடுக்கும் போது வந்து இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, மைண்டுக்கு பார்த்தவொடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதுல வந்து அந்த மீன்ல உள்ள சத்து பொருட்கள், அது எங்க தயாரிச்சதுல ட்ரேசபிலிட்டி கோடு எல்லாத்தையும் வச்சு நம்ம கொடுக்கும் போது நல்லா இதா இருக்கும். இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து உறைபதன மீனுக்கு ஒரு வகையான பேக்கேஜிங் மெட்டீரியல் கொடுப்பாங்க, லோ டென்சிட்டி பாலியத்திலின் ரேப் கொடுப்பாங்க, ஃப்ரோசன் ப்ராடக்ட் அதாவது -18 உள்ளதுக்கு வந்து காட்டன் பாக்ஸ் கொடுப்பாங்க. காட்டன்னா வந்து கார்கேட்டட் பாக்ஸ், கார்கேட்டட் பாக்ஸ்னா பாக்ஸ்ல வந்து கார்கேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா மீன் வந்து ஒரு நீர் சம்பந்தமானதுனால ஃப்ரீஸ் பண்ணாம தண்ணி இருக்கனால தண்ணி என்ன செய்யாது அந்த அட்டைப்பெட்டியை கெடுத்துறாது. அப்ப அதுக்காக வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் காட்டன் வந்துருச்சு, அதாவது என்னன்னா பேப்பர் தான். ஏன் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரோசன் ப்ராடக்ட்ல பேப்பர் வந்து எளிதில் வெப்பத்தை கடத்தாது. ஒரு பேப்பர் பாக்கெட்ல வைக்கும் போது என்ன ஆகுனா உள்ள ஃப்ரோசன் ஆனது நம்முடைய வெளியே கையில கொண்டு போனா கூட ஈஸியா மெல்ட் ஆகிறது, உருகிறது. ஆனா இருந்தாலும் அந்த நீர் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெழுகு கோட்டிங் கொடுக்கலாம், இல்லைன்னா லேமினேஷன் கொடுப்பாங்க. தெர்மோகோல் பாக்ஸ்ல மீனை வந்து எல்டிபிலையோ ஹெச்டிபிலையோ பாக்கெட்ல போட்டு உள்ள வச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து ஜெல் ஐஸ் வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வச்சு அனுப்புவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பேக்கேஜிங் கொடுத்து அனுப்புவாங்க.
1: தரம் குறைந்த மீன் உணவு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எந்த மாதிரியான பின் விளைவுகளை நாம வந்து சந்திக்க வேண்டியிருக்குது?
0: இது அங்க போய் ரிஜெக்ட் ஆகுச்சுன்னா இது யார பாதிக்கும் அப்படின்னா, முதலாவதாக நமது நாட்டின் பேரை பாதிக்கப்படும். ஆனா ஒரு நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்து முதல் போட்டு வாங்கியிருப்பாங்க, திரும்பவே அந்த மீனவர்கள்ட்ட விவசாயிகிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு அதனால உங்களாலதான் இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு அவங்களால வாங்க முடியாது. அதுவும் போகாம ரிப்பீட்டடா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல அவங்க மாட்டினாங்க அப்படின்னா வெப்சைட்ல என்ன பண்ணிருவாங்க, அந்த நிறுவனத்துக்கு பேரை போட்டுருவாங்க. அவங்க கண்ட்ரில உள்ள வேற பையர் என்ன பண்ண மாட்டாங்க, அப்ரோச் பண்ண மாட்டாங்க, அவங்களோட மார்க்கெட் போகுது. அதனால நிறுவனங்கள் முடிந்த அளவுக்கு விவசாயிகளிடமோ மீனவர்களிடமோ ரொம்ப பாதுகாப்பாகவும் தரமாகவும் மீனை தாங்க அப்படி சேலஞ்சிங் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்.
2: வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க தெளிவான விவரங்களை எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
3: ஆமா, மீன்களை

0: ஏற்றுமதி செய்யறதுல இம்புட்டு விஷயம் இருக்கா? மீன்களோட தரத்தை எப்படி பாதுகாக்கணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
1: இப்படி எல்லா நடைமுறைகளையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டு பிறகுதானே மீன்களை ஏற்றுமதி செய்ய முடியும்.
0: நீ சொல்றதும் சரிதான், தரமான மீன்களை ஏற்றுமதி செய்யறது முக்கியமாச்சே.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியானது முன்னதாக 7:10 ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பியதின் ஒளிப்பதிவு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:35:06. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது வெயில் படத்திலிருந்து ஒரு பாடல்.

வெயில் படத்திற்காக ஒழித்த குரல்கள் சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷால். நேரம் 8:41, 13 நொடியாகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை. இது திரைசை. திரைசை தரும் அடுத்த பாடல் பூவெல்லாம் உன்வாசம் படத்தில் இருந்த ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒழிக்க வருகிறது ஸ்வரலதா குரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை நேரம் 8:47 ஆகிறது. திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரையில் அடுத்து ஜீன்ஸ் பட பாடல்.

0: திரேசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார்.

0: 4,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் உள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் சுமார் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். மாறி வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடன் திட்டமிடப்பட்டிருந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் உள்ள தொழில் வர்த்தக சபையின் உறுப்பினர்களை உரையாற்றுகையில் அவர் இதை தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் 4வது பெரிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தனது 3 நாடுகளுக்கான அமெரிக்க பயணத்தின் நிறைவாக பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் நெருங்குவதாகவும் கூறினார். இந்தியா ஆதரவுடன் 220க்கும் மேற்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் ஆப்பிரிக்கா முழுவதும் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மூலம் டிஜிட்டல் கரன்சி பெறும் வகையில் சிறப்பு முகாம் அந்தந்த ரேஷன் கடைகளில் வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று புதுச்சேரி குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல அலுவலகத்தில் வரும் 14ஆம் தேதி பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாகவும் தொழிலாளர்கள் பயனாளிகள் மற்றும் தொழில் முனைவோர் குறைகள் ஏதும் இருப்பின் முகாமில் பங்கேற்று தீர்வு காணலாம் என்று இஎஸ்ஐ மண்டல இயக்குநர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 நாட்களுக்கு கேரளம், மாஹே, லட்சத்தீவு, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தியறிக்கையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 9:34 55 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலை. அற்புதமான பாடல்கள், இடைக்கால பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ சித்ரா குழுவினர். படம் எங்க ஒரு பாட்டுக்காரன். இதுவும் அந்த பாடல் இப்போது உங்களுக்காக.

நேரம் 9:40 இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நித்தம் நித்தம் புத்தம் புதியதை பூத்துக்குள்ளுங்கும் இனிய வானொலியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலையில் அற்புதமான இடைக்கால இனிய பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் கே ஜி யேசுதாஸ் உமாரமணன் குரல்களில் அரங்கேற்ற வேலை பட பாடல்.

இனிய இரவு வேளையில் உங்கள் கண்கள் தூக்கத்தை தழுவினாலும் உங்களை தூங்காமல் அருமையான பாடல்களை கொண்டு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது இந்த சங்கீத வானிலை நிகழ்ச்சி. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:45:21. இந்த இனிய நேரத்தில் அடுத்த பாடல் என்ன பாடல்? அம்மன் கோயில் கிழக்காலை படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம். இது சங்கீத வானிலை.

நேரம் 9:50. 3 நொடியாகிறது. நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதல் மேலைவரிசை. அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த பாடல் இதோ. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி.

நித்தம் நித்தம் புத்தம்புது இதைப்பூத்துக்குழுங்கும் இனிய வானொலியில் நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலே. சங்கீத வானிலே நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவான தருணத்தில் நாம் இருக்கிறோம். சங்கீத வானிலை தரும் நிறைவான பாடலை நாம் கேட்கலாம். அண்ணா நகர் முதல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: நேர்லே, இன்னும் சில நொடிகள் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: ஏ ஆகாஷ்வாணி ஹே, அகில பாரதிய சங்கீத் கே காரியக்ரம் மே ஆப்கா ஸ்வாகத் ஹே. ஆஜ் ஆப் இஸ் காரியக்ரம் மே கர்நாடிக் ஷைலி மே காயன் சுனேங்கே. ஆஜ் கி கலாகார் ஹே அர்ச்சனா உபாத்யாய்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. வெல்கம் டு தி நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக். இன் டு நைட்ஸ் கான்சர்ட் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு அ கர்நாடிக் வோக்கல் பை அர்ச்சனா உபாத்யாயா.
1: அர்ச்சனா உபாத்யாய் ஏக் பிரசித்த கர்நாடிக் சாஸ்திரிய சங்கீத் காயிகா ஹே ஔர் ஆகாஷ்வாணி கி ஏ கிரேட் கலாகார் ஹே. ஆப் விதுஷி வசந்த லட்சுமி ஹெப்பார் ஔர் டாக்டர் வி அரவிந்த் ஹெப்பார் சே அப்னா சங்கீத் பிரசிக்ஷன் ஷுரூ கியா ஔர் தோடே சமய தக் ஆப் ஸ்வர்கீய ஸ்ரீமதி ரஞ்சனி ஹெப்பார் சே பி ஷிக்ஷா ஹாசில் கி. ஆஜ்கல் ஆப் சங்கீத் குரு சித்ரவீணா என் ரவிகிரண் கே மார்க்தர்ஷன் மே ஷிக்ஷா லே ரஹி ஹே. அப்னி சககாயிகா சமன்வி கே சாத் ஆப் லதாங்கி சிஸ்டர்ஸ் கே ரூப் மே பிரசித்த ஹே. ஆப் பாரத் ஔர் அமெரிக்கா மே 200 சே அதிக சங்கீத் சமாரோஹோ மே பிரஸ்துதி தி ஹே, ஜின்மே த மியூசிக் அகேடமி சென்னை, கிளேவ்லேண்ட் தியாகராஜ் மஹோத்சவ் ஔர் ஷிகாகோ தியாகராஜ் உத்சவ் ஜெசே பிரதிஷ்டித் மஞ்ச் ஷாமில் ஹே. இஸ்கே அலாவா ஆப் பாரத், துபாய் ஔர் ஜர்மனி மே பிரசித்த கதாவாச்சக் ஸ்ரீ வினய் வாரணாசி கே சாத் பி கயி பிரஸ்துதியா தி ஹே. அர்ச்சனா கோ MS சுபலக்ஷ்மி ஃபெலோஷிப் அவார்ட், யுவா சங்கீத் சம்ராட் பிரதியோகிதா மே பிரதம் புரஸ்கார் ஔர் ராகலய பிரபா ஜெசே கயி பிரதிஷ்டித் சம்மானோ சே நவாசா ஜா சுகா ஹே. சங்கீத் கே சாத் சாத் ஆப் கீர்த்தனாஸ் ஆஃப் கர்நாடக் புஸ்தக் கா சஹ லேகன் கியா ஹே ஔர் தாசார்ச்சனே ப்ரொஜெக்ட் கே தஹத் 101 கிருதியோ கி ரெக்கார்டிங் பி கி ஹே.
2: அர்ச்சனா இஸ் அ ப்ரோமினென்ட் கர்நாடிக் வோக்கல் ஆர்டிஸ்ட் அண்ட் அன் ஏ கிரேடட் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி. She began her music training in 2008 under Vidwan Vasanta Lakshmi Hebbar and Dr. V. Aravinda Hebbar. She also had a brief training period under late Srimati Ranjani Hebbar and has been continuing her advanced learning under the guidance of Chitraveena N. Ravikiran at present. Alongside her duet partner Samanvi, together known as the Latangi Sisters, She has performed over 200 concerts across India and the US, including prestigious venues like the Music Academy Chennai, Cleveland Tyagaraja Festival, and Chicago Tyagaraja Utsavam. She has also collaborated with renowned storyteller Sri Vinay Varanasi across India, Dubai, and Germany. Archana's accolades include the MS Subbulakshmi Fellowship Award, First prize in the Yuva Sangeeta Samrat competition and the Raga Laya Prabha Award. Additionally,

நேரம் 11 மணி. நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதலில் மதியம் 1:15 மணி முதல் மாலை 4 மணி வரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுடைய நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணையத்தான் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு ஆகாசவாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எள் சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடலின் 2 பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 செய்தி மலர். இன்றைய செய்தி மலரில் இந்தியாவில் செமிகண்டக்டர் வளர்ச்சி குறித்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் ஆனந்தலட்சுமி தரும் தகவல்கள் மற்றும் PM கிசான் திட்டங்கள் குறித்து புதுச்சேரி வேளாண் துறையின் துணை இயக்குனர் ஷெலியன் பாபு தரும் தகவல்கள் இடம்பெறுகின்றன. அமைப்பு விபின் எஸ்நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். 7:25 நலமாய் வாழ, டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 8:45 தகவல் தளம், 8:30 சக்தி உலா, ஆனந்தம் அருளும் ஆனந்த ஒல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு ஆகாசவாணி நாகர்கோயில். 9 மணிக்கு அரங்கிசை ஜி நடராஜன் குழுவினரின் நாதஸ்வர இசை இடம்பெறுகிறது. 10:02 கேட்டால் இணைக்கும் முகநூல் ஒளி நேர் விருப்பம். 11 மணிக்கு ஃபோர்ஸ் ஃபேக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். 1 மணி முதல் 1:15 வரை திரையசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பெண் என்று பெண் ஒன்று கேட்டேன், பெண் ஒன்று கண்டே நாடகம் எழுதியவர் பாம்பே எஸ் கண்ணன் அவர்கள். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாசவாணி சென்னை ஏஞ்சல். 5 மணிக்கு கிராமிய தென்றல் வி இந்திரா குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள். 5:30 சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவ நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6 மணி முதல் 6:10 வரை மீண்டும், 7 மணி முதல் 7:15 வரை மீண்டும், 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் திரையிசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணச்செய்தி ஆகிய இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஜெகதீஷ் ஹுகார் அவர்களின் தபலா இசை நிகழ்ச்சி இடம்பெறும் டெல்லி ஏஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணிக்கு இந்தியிலும், காலை 6:05, 8:15, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40

இரவு 7:15 ஆகிய நேரங்கள் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.